சத்யா திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜன் இசையில் பாடல் ஒழித்து வருகிறது. செவ்வாயாகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 40 நிமிடமாகவே இந்த வழி நிகழ்ச்சியோடு ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை பொழுதின் வணக்கங்களோடு அக்பர் டவுன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கருணா வந்திருக்கிறாங்க. இதற்கு ஸ்கீன சூரியகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான மகன் சுரேஷ்காவும் பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. உமாச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பணாவத்தை கொண்டாடிக்கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா நிரோஷன், அம்மா யோகேஸ்வரி, தாத்தா சிவஞானேஸ்வரன், அதே போல திலகரத்னம் யோகேஸ்வரன், அதே போல ரஞ்சித் குமார், அதே போல பாட்டிமார்களான தெய்வானி, பத்மினி, வசந்தகுமாரி, பரமேஸ்வரி, சித்தா, நிக்னேஸ்வரன், அதே போல மாமா யோகேஸ்வரன், மாமி நிரோஷினி ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவதின வாழ்த்துக்களை வசந்தமிகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். தெய்வ வீட்டில் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ராமேஸ்வரன் வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. வத்திலிருந்து ஐயக்கன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. குணசீலனியுடன் சீம் குமார், பாதுகை சின்ன தம்பி, வெளிமடை செல்வராம், கிருஷ்ண பக்தன் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இமானுவேல் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவெளி சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்களோடு ஹெட்டன் கேம் விழுந்து சுந்தர் தங்கசுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. விடிய நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, எங்களையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளுங்க. அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜித் இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு மட்டுக்களப்பிலிருந்து புதுக்குடியிருப்பு கலெக்டர் வீதி செந்தில்நாதன் வந்திருக்கிறாரு. அக்கறைப்பற்று மாவட்டத்திலிருந்து நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மொனராகலிருந்து தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் இன்றைய நாள் நல்ல பிரசுபாக ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு 6:10 இதயரத்னம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம் சிவானேக்கா, நானும் விடிகள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். செவ்வாயாகம் பாடல்கள் ஒன்றும் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக பீர்வலையிலிருந்து தர்கா நகர் ரைம்சான் ரைந்தாஸ் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு மட்டக்களப்பு கொக்கவிழுந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. ஹாயக்கா, அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மஸ்கலியா அஜித் வந்திருக்கிறாங்க. சித்தி கிரேஸ் மற்றும் மயூரன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதேவெளி இனிமையான காலை நேர வணிக மனைவி பனிமலர் மற்றும் மகன் விதுஷான், மகள் மெனிஷா மற்றும் இமாஷி ஆகியோருக்கும் பாடல் விரும்ப கேட்டு மத்துகுமா அம்பேத்தனிலிருந்து விஜய் ராஜா வந்திருக்கிறார். இதேவேளை இனிமையான காலை பொழுதின் வணிகங்களோடு போனாகலிலிருந்து ஜெய்சுதாஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா மற்றும் பிரியா ஆகியோருக்கும் பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து பாசையூர் இன்ஷாப் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. சிவராஜா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. திருக்கோவில்புரம் விநாயகபுத்திர நிகழ்ச்சி கேட்டுக்கதாம் சொல்லியிருக்கிறாங்க. மஸ்கலியா பிரவுன் செட்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹெட்டன்ல இருந்து யசோத் வந்திருக்கிறாங்க. கஸ்தாந்தி கிருஷ்ண காந்தி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் சிவானி, அன்பான காலை நேர வணக்கம். வெதமுள்ளையில இருந்து கஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை தலைவர் கலந்து சிவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. மாலை நேரத்துக்கு நீங்க வருவீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இல்ல, நான் வந்து மார்னிங் மட்டும் வருவேன், இன்னைக்கு மாலை நேரம் வரமாட்டேன். இதுவரை மாலா வந்திருக்கிறாங்க. ஹேட்டன் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் போது என்ன பாடல் வருகிறது துறைச்சக நீங்களும் இருந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-5-0-0-3 அதே போல 0-3-2-7-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலகிந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த முறை என்பது பாடல்

நிகழ்ச்சியின் கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமைப்போடைய உத்தியோகபூர்வமான முகநூல் விளையாடி கொண்டும் உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் லபுக்கள் இருந்த நாகராணி நிகழ்ச்சி கேட்டு காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. போ எஸ்டேட்ல இருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மதுமிதா, தாரணி, மோகன், மீனலோஜினி, தெய்வானே, அஸ்மிதா, நேத்ரா, அபிஷரன் மற்றும் சதீஷன் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை பூனாகல இருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு மனைவி ரத்ன செல்வி, அதே போல மதுஷிகா, லக்ஷிகா, டிலக்ஷன் மற்றும் டெல்ஷான் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு எட்டியாந்தோட்டிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அப்பா துரைசாமி மற்றும் அம்மா மனோன்மணி, தாரணி ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சின்னைய மகாதேவன், சிம்மதுரை வகத்தோட்டத்தில் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து இருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு வெளிமழந்து செல்வராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான

0: மூக்கில் மொழிலாக்கு ஜொலிக்கிறது ஜொலிக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 25 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:35 12 வரை, ராகு காலம் மாலை 3 4:35 வரை, யமகண்டம் காலை 9 10:35 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் லாபம், ரிஷபம் நச்சையல், மிதுனம் போட்டி, கடகம் சலனம், சிம்மம் கவனம் கன்னி, உதவி துலாம் நட்பு, விருச்சிகம் உற்சாகம், தனுசு நிறைவு, மகரம் நலம், கும்பம் வெற்றி, மீனம் மகிழ்ச்சி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் லாபம், ரிஷபம் நச்சையல், மிதுனம் போட்டி, கடகம் சலனம், சிம்மம் கவனம் கன்னி, உதவி துலாம் நட்பு, விருச்சிகம் உற்சாகம், தனுசு நிறைவு, மகரம் நலம், கும்பம் வெற்றி, மீனம் மகிழ்ச்சி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

திறந்தது கதவு திரைப்படத்துக்காக இசை ஞானே இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி மற்றும் எஸ் பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். செவ்வாய் ராகம் கண்டு வரும் காலை பகுதியின் வாழ்த்துக்களோடு ஒரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 6 மணி கடந்து 19 நிமிடமாகும். இந்த வழி நிகழ்ச்சியோடு ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க. பெரிய கல்லாறு உதயபுரம் உதய நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே வேளை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாய ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தெல்தோட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு ரவீந்திரன் வந்திருக்கிறாங்க. அதே போல காலை நேர வணக்கம் இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் செவ்வாய் ராகங்களோடு இன்றைய நாளை நானும் அப்படியே சந்தோஷமாக ஆரம்பித்து விட்டேன் நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஷாரூக் வந்திருக்கிறாங்க. அக்குறையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இதுவேளை எட்டாம்பேட்டிலிருந்து சிவச்சந்திரன் வந்திருக்காங்க. வணக்காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு கந்தப்பாளையிலிருந்து ஜோன் சித்திரன் வந்திருக்கிறாங்க. மனைவி மல்லிகாக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பவானி சந்திரகலா மற்றும் கொழும்பு 14 மும்தாஜ் பீகம் அதே போல எழுந்து கூட பீர்வலிருந்து ரிஸ்வான் அதே போல அன்பான காலை பொழுதின் வணக்கங்களோடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அட்டன் கேம் வலிந்து சுந்தர் தங்க சுந்தரம் இவர்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இனிமையான காலை போறது வணக்கம் சிவானி அக்கா, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? சாங் செலக்ஷன் எல்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக திஸ் மகராம் வந்து கீதா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு பண்டாரவாளியிலிருந்து வினோதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வினு லதா கிஷாந்தன் ரோசன் சபினா சாகருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொட்டக்கல என்று டிரைட்டன் காளிமுத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. நிகழ்ச்சியோ வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பருத்திலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. வணக்காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மீன்பிடி கதையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரசாத் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு மயிலம்பாவடியிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மனைவி அண்ணன் பாக்கியம் மகன் தரண்யாவையும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சுபா யோகா ஜப்னா இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. செங்கல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவரை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு மனு வந்திருக்கிறாங்க. கடுவலைந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரம் இருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடு. ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடு இது பாட்டு வாத்தியா தெரிவிப்பதற்காக

ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியின் வழிபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் முறை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் மின்காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே.

வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையில் இருந்திருக்கின்றோம். வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் அலுவலர்கள் ஆகின்ற தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் அம்பிர்பான். இன்றைய தினமும் நாளடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். அப்பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கிற தகவல், உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள் நிறைவடைந்திருக்கிறது என்பதான தகவல். எனவே செப்டம்பர் 22 இது தொடர்பான தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. மேல் நீதிமன்றம் இது தொடர்பான அறிவிப்பினை செய்திருக்கிறது என்பதான செய்தி. இதனிடத்தில் அப்புதிய யாப்பு திருத்தம், 22வது யாப்பு திருத்தத்துக்கு எதிராக 21 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதான தகவல்கள். அதில் எதிர்க்கட்சிகள் அரசாங்க உறுப்பினர்களுடைய ஆதரவினை பெறுவதற்காக இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மற்றும் ஒரு செய்தியும் இதனோடு இணைந்ததாக வெளியாகி இருப்பதை அவதானிக்கலாம். இதனிடம் அமெரிக்காவினுடைய புதிய தூதுவர் இலங்கைக்காக நியமிக்கப்பட்டிருக்க அமெரிக்க புதிய தூதுவர் நாட்டை வந்தடைந்தார் என்பதான செய்திகளும் தரப்படுகிறது. இதனிடத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஊடான மின் கொள்வனவுக்கு புதிய கட்டணம் என்பதான மற்றும் ஒரு தகவலையும் நாம் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனை தாண்டி பிரதானமான செய்தியாக எண்ணெய் அகழ்வு குறித்தான விடயங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கலாம். நாட்டில் விரைவில் எண்ணெய் கிணறுகள் தோண்டப்படும் என்பதான செய்தியும் இதனோடு இணைந்ததாக வெளியாகி இருக்கிறது. இதனிடம் எதிர்க்கட்சி தரப்பு எம்பிக்கள் விமல் கம்மன் பிள உட்பட அரசியல்வாதிகள் 6 பேருக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதான மற்றும் ஒரு செய்தியும் ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்பு குறித்தான குற்றச்சாட்டையும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான ஒரு செய்தி தரப்படுகிறது. அதேத்தில் சமிந்த விஜய் சிறைப்பணியில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதால் தகவலையும் நாம் இதனோடு இணைந்ததாக காணலாம். இதனிடத்தில் வறட்சியினுடைய பாதிப்பு அதிகரித்திருக்கிறது என்பதான செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. இவை குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. உயர்த்த ஞாயிறு விசாரணைகள் நிறைவு, செப்டம்பர் 22 தீர்ப்பு, எழுத்த மூல சமர்ப்பணங்கள் செப்டம்பர் 8 முன்வைக்கப்படும் என்பதாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. எனவே பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருக்கிற ஒரு விசாரணையாக இந்த விசாரணை மாறியிருக்கிறது. தற்போதைய அரசாங்க காலப்பகுதியில் இது தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்களுக்கு சதித்திட்டம் தீட்டியமை, உடந்தையாக இருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபர் தாக்கல் செய்து 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக முன்னெடுத்துச் சென்ற வழக்கினுடைய தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் 22 வழங்கப்படும் என சிறப்பு 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு நேற்று அறிவித்திருக்கிறது. அதன்படி இந்த வழக்கின் எழுத்த மூல சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்காக வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் 8 மீண்டும் விசாரணைக்கு அழைக்கவும் அந்த அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. நேற்று மாலை 6 மணிக்கு பிரதிவாதிகள் தரப்பு தனது சாட்சியங்களை முடிவுக்கு கொண்டு வந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்புக்கான தேதி நீதிபதிகள் குழாம் நிர்ணயித்தது. நவரத்ன மாரசிங்க தலைமையிலான சுஜீவ நிசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வே இதற்கான உத்தரவினை இவ்வாறு பிறப்பித்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் மிக முக்கியமான வழக்கு 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக தொடரப்பட்டிருந்தது. கடந்த 2021 August 10 இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் 23,270 குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 2,500 அதிகமான சாட்சியாளர்கள் பெயரிடப்பட்டிருந்தார்கள். கடந்த 2023 பிப்ரவரி 3 அப்போதைய மேல் நீதிமன்ற நீதிபதிகளான தமித் தொட்டபத்த தலைமையிலான குழுவினர் இது தொடர்பான செயற்பாடுகளை ஆரம்பித்திருந்தார்கள். அது இல்லாமல் ரணராஜ நவரத்ன மாரசிங் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகளாம் முன்னிலையில் குற்றச்சாட்டுகள் வாசித்து காட்டப்பட்டன. இந்த குற்றச்சாட்டுகளை வாசித்து காட்டும் நடவடிக்கைகள் வழமையான நடைமுறைகளுக்கு மாற்றமாக சுருக்கத்தை வாசித்து காட்டும் நடவடிக்கையாகவே முன்னெடுக்கப்பட்டன. இதனிடையில் சுமார் 250 நாட்கள் நடந்த வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து வழக்கு தொடர்ந்த சட்டமாதிபர தரப்பு முறைப்பாட்டாளர் சாட்சி நெறிப்படுத்தல்களை கடந்த 14 முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. சட்டமாதிபர் சார்பில் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஹரிப்பிரிய ஜெயசுந்தர, மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷனடி சில்வா, சிரேஷ்ட அரசட்டவாதி சஜித் பண்டார, அரசட்டவாதி சக்தின் ஜாகுட ஆராய்ச்சி, அரசட்டவாதி அகிலா தல்பாது உள்ளிட்டவர்கள் ஆஜராகியிருந்தார்கள். பிரதிவாதிகள் சார்பில் பெயரிடப்பட்டவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள். அபு சையீத் எனப்படும் முகமது இப்ராஹிம், முகமது நௌஃபர் அல்லது நௌஃபர் மௌலவி, அபு ஹதீக் எனப்படும் கஃபூர் மாமா அல்லது கஃபூர் நானா எனும் பெயரால் அறியப்படும் முகமது ஷரீப் ஆதம் லெபேயும், அபு சிலா எனப்படும் ஹயாத் முகமது மில்ஹா, அதனிடத்தில் அபு உமர் எனப்படும் முகமது இப்ராஹிம் சாதிக் அப்துல்லா, அபு பலா எனப்படும் முகமது இப்ராஹிம் ஷாஹித் அப்துல் ஹக், அபு தாரிக் எனப்படும் முகமது அன்வர் முகமது ரிஸ்கான், அபு மிசான் எனப்படும் முகமது மன்சூர் முகமது சனஸ்தீன், அப்துல் மனாஃப் முகமது ஃபிரதோஸ், அதேத்தில் அபு நஜா எனப்படும் முகமது ரமீஸ் முகமது, சாஜித் அல்லது சாஜித் மௌலவி, ஷாஃபி மௌலவி அல்லது அபு ஃபுர்கான் எனப்படும் அப்துல் லத்தீப் முகமது ஷாஃபி, ஹுசைன் உல் ரிஸ்வி, ஆதில் சமீர், அபு தாவூத் எனப்படும் முகமது ஜவாஹிர் முகமது ஹசன், அபு முகமது எனப்படும் முகமது இஃப்திகார் முகமது இன்ஷாப், ரஷீத் முகமது இப்ராஹிம்,
அபு ஹினா எனப்படும் முகமது ஹனிஃபா, செயினுல் அப்தீன், அபு நன்ஜியார் எனப்படும் முகமது முசஃபா, முகமது ஹாரிஸ், யாசின் பாபா அப்துல் ரவுப் இவர் விளக்குமுறையில் வைத்து மரணித்துவிட்ட ஒருவர். அதே நேரத்தில் 18வதாக ராசிக் ராசா ஹுசைன், அதே நேரத்தில் கச்சி முகமது ஜஸ்மீன், செயினுல் அப்தீன் முகமது ஜசீன், முகமது முஸ்தபா, முகமது ரிஸ்வான், அபு சனா எனப்படும் மீரா ஷஹீத் முகமது நஃப்லி, முகமது அமீன் ஆயத்துல்லா, முகமது அன்சாருதீன் ஹில்மி, முகமது அக்ரம் அஹக்கம் என்பதாக இந்த பட்டியல் இவ்வாறு செல்கிறது. மொத்தம் 25 பேர், இதில் ஒருவர் உயிரிழந்துவிட்டார். இதில் 17ஆம் பிரதிவாதி வழக்கு விசாரணையினிடவே உயிரிழந்தார் என்றும், அந்த பிரதிவாதிகள் சார்பில் ஆரம்பத்தில் அரசினால் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்ட சட்டத்தண்ணிகள் ஆஜராகி இருந்தார்கள். எனினும் நீதிபதியான தமித் தோட்டவத்த தலைமையிலான அமல் ரணராஜ் ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்றக்கு பதவி உயர்த்தப்பட்ட பின்னர் சில காலம் வழக்கு விசாரணைகள் கிடப்பில் போடப்பட்டன. பின்னர் இந்த விசாரணைகளை முன்னெடுக்க நீதிபதி நவரத்ன மாரசிங்க தலைமையில் நீதிபதியான சுஜீவரி சங்கம் மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டது. இதன்போது இந்த வழக்கை நாளாந்தம் விசாரிக்க தீர்மானிக்கப்பட்டது. அதனால் பிரதிவாதிகளின் சட்டத்தண்ணிகள் பலர் வழக்கு விசாரணைகளிலிருந்து விலகியிருந்தார்கள். பின்னர் வழக்கு விசாரணைகளிடையே 2ஆம், 7ஆம், 8ஆம், 10ஆம், 15ஆம், 17ஆம், 18ஆம் பிரதிவாதிகளுக்காக சட்டத்தண்ணி கலில் சுனில் மத்துமகே ஆஜரானதுடன், 12ஆம், 13ஆம் பிரதிவாதிகளுக்காக சட்டத்தரணி ரவீந்து யசஸுடன் சட்டத்தரணி நிரோஷன் சிறிவர்தன ஆஜராகியிருந்தார். 20 முதல் 25 வரையிலான பிரதிவாதிகள் சார்பில் சட்டத்தரணி மயூரன் மகாலிங்கத்துடன் சட்டத்தரணி சஞ்சீவ ரோன் பத்திரன ஆஜராகியிருந்தார். 1, 3, 4, 5, 6, 9, 11, 14, 16ஆம் பிரதிவாதிகளில் சட்டத்தினிகள் எவருமின்றி தமது வழக்கை தாமே முன்கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி, அதாவது வழக்கு விசாரணைகளின் 249வது நாளில் வழக்கு தொடுநர் தரப்பு சாட்சி விசாரணை நிறைவு செய்யப்பட்டு பிரதிவாதி தரப்பினுடைய சாட்சிகளை விசாரிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரதிவாதிகளுக்கு உள்ள உரிமையின் அடிப்படையில் பிரதிவாதிகள் தம் சார்பில் சாட்சிக்கு சாட்சியாளர்களை அளிக்க முடியும். அதேபோன்று அவர்கள் சாட்சி குண்டுகள் கேறி சாட்சியம் வழங்கவும் முடியும். அவ்வாறு சாட்சி குண்டில் கேறி சாட்சியம் வழங்கினால் அந்த சாட்சியம் முறைப்பாட்டாளர் தரப்பின் குறுக்கு விசாரணைகளுக்கும் உட்படுத்தப்படும் என்பது இங்கே சுட்டிக்காட்டத்தக்கதே. இதனைவிட பிரதிவாதிகள் அப்பிரதிவாதி கூண்டில் இருந்தவாறு தமது நிலைப்பாட்டை அறிவிக்க முடியும். அது குறுக்கு விசாரணைக்கு உட்படாது, அல்லது எதுவும் கூறாமல் மௌனமாக இருக்கவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி இந்த வழக்கில் சில பிரதிவாதிகள் தம் சார்பில் சாட்சியாளர்களை அழைக்க தீர்மானித்து பட்டியலையும் சமர்ப்பித்திருக்கிறார்கள். எவரும் சாட்சி கூண்டிலிருந்து சாட்சியம் அளிக்க முன்வராத போதும் 6ஆம் பிரதிவாதியை தவிர ஏனையோர் பிரதிவாதி கூண்டில் இருந்தவாறு தமது நிலைப்பாட்டை அறிவிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். பிரதிவாதிகள் கடந்த 17ஆம் நீதிமன்ற பிரதிவாதி கூட்டில் இருந்தவாறே தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க ஆரம்பித்த நிலையில் நௌஃபர் மௌலவி உட்பட 23 பிரதிவாதிகள் பிரதிவாதி கூண்டில் இருந்தவாறு தமது நிலைப்பாட்டை அறிவித்தார்கள். கடந்த 20ஆம் தேதி பிரதிவாதிகள் பிரதிவாதி கூண்டு அறிக்கைகள் நிறைவுக்கு வந்திருந்தன. அதன் பின்னர் சில பிரதிவாதிகள் முன்வைத்திருந்த சாட்சி பட்டியலுக்கு அமைய பிரதிவாதி தரப்பு சாட்சிகள் அளிக்கப்பட்டன. பிரதிவாதி தரப்பின் சில சாட்சிகளை மன்றுக்கு அழைப்பதில்லை என பிரதிவாதிகள் தீர்மானித்திருக்கிறார்கள். பிரதிவாதிகள் பிரதிவாதி கூண்டில் இருந்து முன்வைத்த நிலைப்பாடுகளில் 20 பிரதிவாதிகள் தமிழில் தங்கள் நிலைப்பாட்டை முன்வைத்தார்கள். அதனை நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளர் துவான் சதம் சிங்களத்தில் மொழிபெயர்த்திருந்தார். 3 பிரதிவாதிகள் சிங்களத்தில் தங்கள் பிரதிவாதி கூண்டு நிலைப்பாட்டை முன்வைத்ததோடு ஒருவர் ஆங்கிலத்தில் முன்வைத்தார். பிரதிவாதி தரப்பில் 35 சாட்சியங்கள் நெறிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு விசாரணையின் போது வழக்கு தொடர் நெறிப்படுத்தல் சாட்சியம் அளிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட உண்மை விளம்பல் விசாரணையின் பின்னர் குற்றஞ்சாட்டப்பட்டவரின் 10 ஒப்புதல் வாக்குமூலங்கள் சான்றுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டமையும் இங்கே குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவல்களாக வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்கலாம். எனவே உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்க நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் சார்பில் சில நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே இதனை விசாரித்த நீதிபதிகளாம் மேன்முறையீட்டு நீதிரசர்களாக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் பிரிதொரு குழுவினர் நியமிக்கப்பட்டு இந்த விசாரணைகள் இவ்வாறு துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த தகவலின் மூலம் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சிலையை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்கள், தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதியிடம் வலியுறுத்து என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. இவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிற ஒருவர். இவை அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சிலைவுக்கு 3வது முறையாகவும் தடுத்து வைக்கும் உத்தரவை வழங்காமல் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதியிடம் இவ்வாறு வலியுறுத்தல் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறது.
நேற்றைய தினம் சலவிக்கு நீதி என்ற தலைப்பிலான ஊடகங்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அந்த அமைப்பின் பிரதிகள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சிலையை தொடர்ந்து தடுத்து வைக்கும் உத்தரவின் கீழ் வைத்திருப்பதால் அவரது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமே முழு பொறுப்பையும் மீட்க வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே தேச அமைப்புகளின் ஒன்றியத்தின் உறுப்பினரான சட்டத்தினே கல்யாணந்த திராணகம தெரிவிக்கும் போது அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சிலை செய்த சட்டவிரோத செயல் என்ன என்பது குறித்த எந்த தகவலும் இல்லை, அவரை கைது செய்ய எந்த அடிப்படையும் இல்லை, எவ்வித ஆதாரமின்றி தடுத்து வைக்கும் உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். சஜன அதிகார அமைப்பின் உபத்தலைவர் அனுராத அகம்பத்தும் இது தொடர்பில் கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சிலை தற்போது 6 மாதங்களாக காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் கடுமையான நோய்வாய்ப்பட்ட நிலையில் உள்ளார். அவர் நோய்வாய்ப்படும் வரை மிகவும் கொடூரமாக நடத்தப்பட்டார் என்பதை நாம் அறிவோம் என்றும் அவர் கூறுகிறார். வரும் 28ஆம் தேதியுடன் 3வது முறையாகவும் அவரை தடுத்து வைக்கும் உத்தரவு நீடிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து ஜனாதிபதி தீர்மானிக்க வேண்டும். ராணுவ வீரர்களை பழிவாங்கும் செயலை ஜனாதிபதி தொடர்ந்து மக்களுக்கு காட்டுவாரா? அவ்வாறு நடந்தால் அதற்கான பதிலை மக்களுக்கே சொல்ல வேண்டி வரும். இது ராணுவ பழிவாங்கல் என்பதை மக்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அனுராதா இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கிற மற்றொரு தகவல், தடுப்பு காவலை நீடிக்க வேண்டாம், நேரில் சந்திக்க வாய்ப்பில்லைங்கள், சலேவின் தாயார் ஜனாதிபதி அனுர்குமார் ஜானாய்க்கவுக்கு கடிதம் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சிலையின் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்க வேண்டாம் என கூறிய அவரது தாயார் ஜனாதிபதி அனுர்குமார் ஜானாய்க்கு கடிதம் ஒன்றை இவ்வாறு அனுப்பி வைத்திருக்கிறார். மேலும் சலையின் நிலைமைகளை விளக்குவதற்காக ஜனாதிபதி நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பளிக்குமாறும் அவர் அக்கடிதத்தில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஜனாபி சிலையத்துக்கு நேற்று முன்தினம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே சிலைவின் தாயார் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக இன்றைய தினம் நாளடிகள் செய்திகளை வெளிப்படுத்தியிருக்கின்றன. எனது மகன் 37 வருடங்கள் இலங்கை ராணுவத்தில் பணியாற்றி நாட்டுக்காக தனது இளமை காலத்தை அர்ப்பணித்தார். குடும்பத்துடன் செலவழித்திருக்கக்கூடிய பல பெருமதிமிக்க ஆண்டுகளை நாட்டின் சேவைக்காக அவர் தியாகம் செய்தார். வயோதிப தாயாராக எனது மகன் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் இருப்பதை பார்ப்பது மனதிற்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. இருந்தும் எந்த ஒரு விசாரணையும் நிறுத்துமாறு நான் கூறவில்லை. குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவை குறித்து விசாரணை நடத்தி சான்றுகள் இருப்பின் அவற்றை உண்மைகளை கண்டறியுமாறு கேட்டுக் கொள்கிறேன். ஆனால் விசாரணைகளை இடம்பெறும் அதே வேளையில் எனது மகனின் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்க வேண்டாம் என ஒரு தயாராக கருணையுடன் கேட்டுக் கொள்கிறேன் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். ஜனாதிபதி நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பளிக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கிறேன். எந்த ஒரு சிறப்பு சலுகையையும் நான் எதிர்பார்க்கவில்லை. நீதி, மனிதநேயம் மற்றும் நியாயமான ஒரு சந்தர்ப்பத்தை மட்டுமே கோருகிறேன். எனது மகனுக்கு சுதந்திரமாக சட்டத்தின் முன்முகம் கொடுப்பதற்கான வாய்ப்பை வழங்கி உதவுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்பதாக அவர் ஒரு கோரிக்கையினை வைத்திருப்பதை நாம் அவதானிக்கலாம். இதேநேரம் மற்றொரு பிரதான தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. 22வது திருத்தம் குறித்து அனைத்து தரப்பினரும் இப்போது கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்த்தரப்பினர் இது தொடர்பிலான செயற்பாடுகளை தீவிரமாக நடத்தி வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் புதிய யாப்பு திருத்தத்துக்கு எதிராக 21 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதான செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி நேற்று வரை உயர்நீதிமன்றத்தில் 21 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. வினிவித பவுண்டேஷனின் பொருளாளர் சுனில் ஜெயசுந்தர, கலாநிதி அஜந்தா பெரேரா, சரதனேஸ்வரால் அக்திலக்கேளம், சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட பலர் இவ்வாறு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறித்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி இதற்கு முன்னர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பேராசிரியர் ஜி எல் பேரிஸ், பேராசிரியர் ரஞ்சன் அபிரத்ன உள்ளிட்டோரும் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தின் மூலம் மக்களின் இறையாண்மைக்கும் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் என மனுதாரர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற வேண்டுமாயின் அது சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுவே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே இவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய விருப்பத்தினையும் அவர்கள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். இதனிடம் அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். சட்டத்தரணிகள் சங்க தலைவரை பதவிகளுக்கு கோரி ஆர்ப்பாட்டம் என்பதான செய்தியையும் நாம் காணலாம். இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ரஜீவ் அமரசூரிய பதவிகளுக்கு வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு குழுவினர் நேற்று அப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குழுவில் அமைந்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைமை அலுவலகத்துக்கு முன்னால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் உடனடியாக பதவி விலகுமாறு கூறி எழுதப்பட்ட பதாதைகளை
ஏந்தியிருந்தார்கள் என்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்று கூறப்படும் ஒரு தரப்பினரால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இலங்கை சட்டத்தினிகள் சங்கத்தின் தலைவரை உடனடியாக பதவி விலகுமாறு கொழும்பு புதுக்கடை பகுதியில் அமைந்துள்ள சட்டத்தினிகள் சங்க தலைமையகத்துக்கு முன்பாக சிலர் நடத்திய போராட்டத்தை மக்கள்வாத ஐக்கிய எதிர்க்கட்சி வன்மையாக கண்டிப்பதாக அந்த கட்சி தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய எதிர்க்கட்சியின் எந்த ஒரு உறுப்பினரோ அல்லது தரப்பினரோ இந்த கேள்வித்தனமான மற்றும் நாகரிகமற்ற செயலுடன் தொடர்படவில்லை என்றும், நாளுக்கு நாள் மக்களிடையே அதிருப்திக்கு உள்ளாகி வரும் திசை காட்டிய அரசாங்கம் இவ்வாறு நடவடிக்கையில் ஈடுபடுவதன் மூலம் தங்களுக்கு இனியும் மக்கள் ஆதரவு இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடுகிறது. எனவே அரசாங்கத்தின் சிறுபிள்ளைத்தனமானதும் மக்களை ஏமாற்றும் வகையிலதுமான நடவடிக்கைகளை மக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் அந்த கட்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இது தொடர்பான அறிவிப்பில் வெளியாகிறது. இதனிடத்தில் 22வது யாப்பு திருத்தத்தை அனுமதிக்கிறேன் என்பதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிற தகவலும் வெளியாக இருப்பதை அவதானிக்கலாம். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட நீதிபதிகளின் ஓய்வு வயதிலேயே நீடிப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் வரவேற்கத்தவைக்கையாகும். எனவே அனுபவத்தக்க அமைய அந்த தீர்மானத்தை நான் அனுமதிக்கிறேன். தனிப்பட்ட நபர்களின் பயத்துக்காக இதுவும் செய்ய முடியாது. தனிநபர்களின் பிரச்சினை பொதுவாக பார்த்தால் இது மிகவும் சிறந்த தீர்மானம், காலத்துக்கு தேவையான தீர்மானம் என்றே தான் கருதுவராக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் சில கருத்துக்களை வெளியிடும் போதும், 22வது திருத்தம் என்பது என்னை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதாக அவர் கூறுகிற நாட்டில் நீண்டகாலமாக மிகவும் ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரம் இருந்தது. பணம் இருக்க நபர்கள் தொடர்ந்தும் திருடி மக்களின் பணத்தை சூறையாடும் அளவுக்கு அந்த ஊழல் தலை தூக்கி இருந்தது. உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது எமது நாட்டில் 170% அதிகமானவர்கள் வறுமையாளர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மேற்குறிப்பிட்டது போன்று மக்களின் பணத்தை சூறையாடி அதனூடாக வாக்கு வங்கிகளையும் உழைத்த கலாச்சாரமே நிலை வருகிறது. அந்த ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரத்தினால் நாட்டையும் மக்களையும் நேசித்த நேர்மையான புத்திசாலித்தனமான அரசியல்வாதிகள் மக்கள் பிரதிகளாக தெரிவு செய்யப்படவில்லை. நாட்டை சூறையாடும் ஏமாற்றக்காரர்கள் மாத்திரம் பிரதிகளாக தெரிவு செய்யப்பட்டதும் பிரதிபலனாக நாடு சீரழிவை சந்தித்திருந்ததே. ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரத்தினால் அரசியலும் தெரிவடைந்ததே. அந்த தெரிவடைந்த அரசியல் கடந்த தேர்தலுடன் ஓரளவு நேர்மையாக மாறியுள்ளது. இது மகிழ்ச்சிக்குரிய விடயம். இருந்தபோதும் அரசியல் புதிய கலாச்சாரத்துக்குள் காலடித்து வைத்திருந்தாலும் பல காலமாக பின்பற்றி வந்த அரசியல் நடத்தைகள் இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கின்றன. இன்னும் மக்கள் அரசியல் அலையை நோக்கி பயணிக்கும் நிலவே அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இது நாட்டுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என நான் நம்பவில்லை. எனவே வாக்களிக்கும் போது வாக்களிக்கும் நபரை நன்கு ஆராய்ந்து வாக்களித்து பழக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் கட்சிக்கு அடிமையாகும் பண்பு தொடரும் என்பதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். பொருளாதார நெருக்கடியின் உள்ள அரசிலிருந்து மக்கள் விடுபட்டுள்ளார்கள். எனவே இதற்கு சிறந்த அடித்தளம் ஒன்றை இட்டு கட்டியெழுப்ப வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் தற்போதைய அரசாங்கத்தின் சிறு தவறினால் மக்கள் பழைய நிலைமைக்கு திரும்பினால் மீண்டும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்து அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு 70 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்பதாக அவர் இவ்வாறு கூறியிருப்பதை அவதானிக்கலாம். இதே நேரம் இது சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிற முக்கியமான கருத்து. எனவே இந்த திருத்தம் காலத்துக்கு பொருத்தமானது என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு செய்தியை அவதானிக்கலாம். 22 அரசியலமைப்பு திருத்தம் எதிர்க்கட்சிகள் ரகசிய பேச்சு, அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற முயற்சி என்பதான தகவலையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பான மேலதிய தகவல்களை நாம் அவதானிக்கும் போது சர்ச்சைக்குரிய 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நிதித்துறை அமைப்பு சட்டமூலங்கள் மீதான வாக்கெடுப்பின் போது ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக எதிர்க்கட்சிகள் ரகசிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதாக இவ்வாறு தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. இச்சட்டமூலங்கள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் விருப்பமின்மையை காட்டி வருவதாக அறிய முடிகிறது. அவர்களுடனே இந்த ஆதரவு திரட்டும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறின. ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு பெறுவதற்காக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்களில் தெளிவுபடுத்தியிருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவ சபை, செயற்பாட்டு சபை மற்றும் தேசிய செயற்குழு ஆகியவற்றின் உறுப்பினரான ஸ்ரீ சிறுதன் லால் விஜயநாயக் என்பவரும் இந்த சட்டமூலங்களுக்கு பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நபர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் இந்த சட்டமூலங்கள் மீதான விவாதம் அக்டோபர் மாத தொடக்கத்தில் நடைபெறக்கூடும் என பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 18வது இந்த சட்டமூலங்கள் முதன்முறையாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. அதற்கமை சட்டமூலங்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்வதற்கு இந்த வார கால அவகாசம் வழங்கப்படுகிறது. இருவார கால அவகாசம் வழங்கப்படும் நிலையில் அந்த காலப்பதில் இந்த சட்டமூலங்களுக்கு எதிராக வரலாற்றில் அதிகளவான மனுக்களை தாக்கல் செய்ய அரசியல் கட்சிகள், இலங்கை சட்டத்தினர்கள் சங்கம் மற்றும் சீலமைப்புகள் தீர்மானித்திருக்கின்றன. தற்போது வரை அதிகளவான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. சாதாரண சட்டம் மூலம், விசேட சட்டம் மூலம் அல்லது அரசியலமைப்பு திருத்தம் எதுவாயினும் குழுநிலை சந்தர்ப்பத்திலோ அல்லது 3வது வாசிப்பின் போதோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெயர் குறிப்பிடல் அம்முறை அல்லது சபை அங்கீகார நடைமுறைகள் மூலமே வாக்களிக்க வேண்டும். பாராளுமன்ற நிலைய கட்டளையின்படி ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதற்கு இடமில்லை. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட வினவலுக்கு பதிலளித்த அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் இந்த சட்ட மூலங்களை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்தின் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பதுவே நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீர செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி இவ்வாறு வெளியாகிறது. ரணில் சஜித் தரப்பினர் சுமூகமான உடன்பாடு பிரதான எதிர்க்கட்சி அறிவிப்பு என்பதான தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகள், மக்கள் சந்திக்கும் அத்தியாவசிய பிரச்சனைகள் மற்றும் அரசாங்கத்தின் ஒடுக்குமுறை நடவடிக்கைகளுக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயற்பட தீர்மானித்திருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் அடங்கிய இரு கட்சிகள் உயர்மட்ட தலைமைகளுக்கு இடையில் எதிர்க்கட்சித் தலைவர்களிடத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடல் இதற்கான சுமூகமான கொள்கை உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிற தகவலாக இது அமையப்படுகிறது. இதுகுறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சஞ்சய் பெரிரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் தற்போதைய அரசியல் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை நாம் அதிகரித்து வருகிறது என்றும், வரவிருக்கும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அதன் கூட்டணி நிச்சயமாக மகத்தான வெற்றியை பெற்று கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்பார் என்றும், ஊழல் மற்றும் நிதி மோசடி வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கே நீதிபதிகள் ஒய்வுபெறும் வயதை உயர்த்தப் போவதாக அரசு கூறினாலும், 80% அதிகமான வழக்குகள் கீழ் நீதிமன்றங்கள் மற்றும் மேல் நீதிமன்றங்களிடையே நிலுவையில் இருக்கின்றன. உயர்நீதிமன்றத்தில் மிக குறைந்த வழக்குகளே உள்ள நிலையில் ஒய்வுபெறும் வயதை அதிகரிப்பது வழக்குகளை விரைவுபடுத்துவ உதவாது என்றும், அரசாங்கத்தின் உண்மையான நோக்கம் தனக்குள்ள நிறைவேற்று அதிகார உணர்வுகளை சேர்த்து நீதித்துறையின் அதிகாரத்தையும் ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே என்பதாகவும் எதிர்க்கட்சி கூறுகிறது. கடந்த காலங்களில் 70 ஆண்டுகால சாபம் என்றும், நிதி முறைகேடுகள் என்றும் கூறிய ஆட்சியை பிடித்த அரசாங்கம் துறைமுகத்தில் விடுவிக்கப்பட்ட சந்தேகத்திடமான கொள்கலன் பற்றியோ அல்லது காணாமல் போன மில்லியன் கணக்கான டாலர் பற்றியோ முறையான அறிக்கைகளை வெளியிடாமல் மௌனம் காக்கிறது என்பதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. உதய கம்பன் பில அதிரத்தில் விபல் வீரவன்ச உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது. நீதிமன்ற அவமதிப்பே பிரதான காரணமாக கூறப்பட்டிருந்த நிலையில், விமல் கம்பன் பில உட்பட அரசியல்வாதிகள் 6 பேருக்கு சிக்கல் என்பதான செய்தினை இவ்வாறு தினக்குரல் பத்திரிகையை கொண்டு வந்திருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளின் கீழ் 6 அரசியல் செயற்பாடுகளுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த August 5 கோட்டை நீதவா நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச, உதய கம்மன் பில, அதிரத்தில் சுகேஸ்வர பண்டார, திரு ஜெயவீர, அசங்க நவரத்ன மற்றும் மஹிந்த பத்ரன் ஆகியோருக்கு எதிராகவே இந்த நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளின் கீழ் தகவல்கள் அறிக்கையிடப்பட்டிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளின் கீழ் அரசு புலனாய்வு பிரிவு முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து, கடந்த July 7 முதல் July 15 வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தின் போது இவர்கள் நீதிமன்ற நடைமுறைகளை விமர்சித்து பகிரங்கமாக கருத்து வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இத்தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் குற்ற புலனாய்வு திரைக்களம் August 5 கோட்டை நீதவான் பசன் அபரசீன முன்னிலையில் தகவல்களை சமர்ப்பித்திருக்கிறது. நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட தகவல்களை ஆராய்ந்த நீதவான் சம்பந்தப்பட்டவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் முதற்கட்ட அவதானிப்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளை விமர்சிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டது. இதற்கமைய இவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக வழக்கை பரிந்துரைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாகவே இந்த தகவல் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு குறித்தான வழக்கு தொடர்பான செய்திகள். இதனிடம் மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. திவ்யின பத்திரிகையில், சஜீவ மந்திரி சமிந்த விஜய் சிரிட்ட பதுள்ள மகாதிகரணிங் எப்ப மியகிய பியாகே தேகேட்ட கௌரவ தக்வை என்பதாகவும் இந்த செய்தி தரப்படுகிறது. இரு போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கி காயப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு நீதிமன்றத்தால் 1.5 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறை கடுமையான நிபந்தனைகளின் கீழ் மதுரை மேல் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட போது நீதிபதி இவ்வாறு இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்ற வழக்கு நேற்றைய தினம் மதுரை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் டோஸ்கி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதான தகவல்களும் தரப்படுகின்றன. அதேநேரம் பண்டாரவளை நகரில் உள்ள சுற்றுவட்டாரத்துக்கு அருகில் வைத்து இரு போலீஸ் உத்தியோகத்தர்களை வழிமறித்து தாக்கி காயப்படுத்தியிருந்தமை மற்றும் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என அடையாளம் காணப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு கடந்த July 28 அன்று 1.5 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவர் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்துப்படுத்தின உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து 27 நாட்கள் சிறை தண்டனை அனுபவித்தவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை ரத்து செய்து அவரை பிணையில் விடுவிக்குமாறு சமிந்த விஜயசிறையின் மனைவி ஜெயம் ஷானிகா சட்டத்தணிகள் மூலம் பதுளை மேல்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மனுவில் சட்டம் அதிபர பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் தரப்பில் மண்டல் முன்னிலையான சட்டத்தரணியும் மறைந்த ஜெயசிங்க விடயங்களை முன்வைக்க நீதிமன்ற தீர்ப்பை சவாலுக்குட்படுத்துவதும் மேன்முறையீட்டுக்கு அமைவ
தொடர்பாக பிணை கோருவதற்கும் அரசியலமைப்பு ரீதியான உரிமை உள்ளது. ஆகையால் அந்த அரசியலமைப்பு உரிமைக்கு அமைய தனது சேவை பெறுநர் விடுத்த கோரிக்கையை கருணையுடன் பரிசீலிக்குமாறு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். பிரதிவாதியான சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான அரசரத்தினி தினித்திய அமரசிரி விளக்கம் அளிக்கையில், பிரதிவாதிக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக மேன்முறையீட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் நீதிமன்றம் பொருத்தமான தீர்மானம் ஒன்றை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். இந்நிலையில் மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சாட்சியங்களையும் பரிசீலித்த நீதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் சமிதி விஜயஸ்ரீ பிணையில் விடுவித்து உத்தரவிட்டிருக்கிறது. அதற்கமைய 50,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணைகளை சமிதி விஜயஸ்ரீ விடுவிப்பதற்கு உத்தரவிட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் ருஸ்கி வெளிநாடு செல்ல பயணத்தடையும் விதித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. இதுநேரம் 22வது திருத்தம் பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினருடைய கோரிக்கையாக இருக்குது. குறிப்பாக எதிர்கட்சி தரப்பினருடைய கோரிக்கையாக இருந்து வரும் நிலையில் மக்களிடையே போகச் செய்வதற்காக ஜனாதிபதி வீதிக்கிறக்கியது முதல் வெற்றி. நாமல் ராஜபக்ஷ பெருமிதம் என்பதான ஒரு செய்தியை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. கொழும்பில் குளிரூட்டப்பட்ட அறைகளுக்குள் இருந்த ஜனாதிபதியை வீதிக்கிறக்கி மக்களிடையே போகச் செய்துள்ளதாகவும், இது எதிர்க்கட்சியாக நாங்கள் பெற்ற முதல் வெற்றி என்றும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தலைமையத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற அரசியல் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கூறியிருக்கிறார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் கிராமப்புற அரசியலில் ஈடுபடவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுடன் இணைந்து செயற்படும் ஆதரவாளர்களை வழிநடத்த உங்களுக்கு பொறுப்பு உள்ளது. ஆனால் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் வேறு திசையில் செல்வது போலவும் தங்களை ஒதுக்கி வைப்பது போலவும் உணர்கிறீர்களா என்று நாமலிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு அவர் பதிலளிக்கும் போது, நாங்கள் மக்களுடன் இணைந்து பணிகளை தொடர்கிறோம். இன்று நாங்கள் கிராமங்களுக்கு சென்று இயங்குவதால் ஜனாதிபதியும் கிராமங்களை நோக்கி வர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கொழும்பில் குளிரூட்டப்பட்ட அறைகளுக்குள் இருந்த ஜனாதிபதி வீதிக்கிறக்கி மக்களிடையே போகச் செய்தமையானது எதிர்க்கட்சியாக நாங்கள் பெற்ற முதல் வெற்றி. இவர் சட்டத்தினர்கள் சங்க கூட்டங்களில் பேசுவது போல தனியாக பேசிவிட்டு திரும்புவது அரசியல் அல்ல. ஜனாதிபதி மக்களின் பிரச்சனைகளை கேட்டு அவற்றுக்கான தீர்வு வழங்க வேண்டும் என்பதாக நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கூறியிருக்கிறார். இதனிடத்தில் எந்த வழிபாட்டு தலங்களில் வணங்கினாலும் ராஜபக்ஷகளின் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறியிருக்கிற செய்தியும் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு வள்ளங்களை சுரையாடி பொருளாதார வீழ்ச்சிக்கும் மக்களின் அவலநிலைக்கும் காரணமானவர்கள் இன்று புனிதர்களைப் போல வேடமிட்டு மக்களை மீண்டும் ஏமாற்றம் உட்படுவதாக கடற்றொழில் மற்றும் நீரில் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகராளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்வரும் 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக கூறிக்கொண்டு கிராமங்கள் வழிபாட்டு தலங்கள் வீடுகள் மற்றும் குளங்கள் தோறும் நாமல் ராஜபக்ஷ பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். பட்டிகளிலும் தொட்டிகளிலும் மரக்கிளைகளிலும் ஏறி நின்று பேசும் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்றும், ராஜபக்ஷ செய்த பாவங்களுக்கு கோவில் கோவிலாக சென்று வணங்கினாலும் அவர்களின் பாவங்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பு கிடைக்காது என்பதுவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெளிப்படுத்திய கருத்தாக அமைகிறதே. இதனரம் கோயில்களாக இருக்கலாம், பள்ளி வாசல் அல்லது விகாரிகளுக்கு சென்றாலும் நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கப் போவதில்லை. கடந்த காலத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் சிஐடி பல மணி நேரம் விசாரிக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பில் எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த வீடுகள் எனக்கு சொந்தமானவை அல்ல என்றும் கூறித்திருக்கிறார். ராஜபக்ஷகளின் இந்த நாடகம் நாட்டுக்கு புதிதல்ல. மல்வானை பகுதியிலிருந்த பெசில் ராஜபக்ஷகளின் சொந்தமான மாளிகையும் எங்களுடையதல்ல என்றே கூறப்பட்டது. அதே போன்றுதான் கதிர்காமத்தில் உள்ள கோட்டாபய ராஜபக்ஷவின் வீடும் உரிமை கோரப்படாமல் கைவிடப்பட்டது. உரிமையாளர் இல்லாத சொத்துக்கள் என்று கூறி தப்பித்தே அவர்கள் வழக்கம். இறுதியில் அந்த மாளிகைக்குள் தங்களுக்கான விடுதியாக தருமாறு பல்கலைக்கழக மாணவர்கள் போராடும் நிலை ஏற்பட்டது. திருடன் ஒருபோதும் தான் திருடன் என்று ஒப்புக்கொள்வதில்லை. நாட்டின் பொருளாதார கொலைகாரர்கள் வேறு யாரும் இல்லை, ராஜபக்ஷ குடும்பம் தான் என்று அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்க இன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஊழலற்ற புனிதர்கள் போல வேடமிட்டு மன்னிப்பு தேட முற்படுகிறார் என்பதான கருத்தினையும் அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். இதே நேரத்தில் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது. வாக்கெடுப்புக்கு அரசாங்கம் தயார். 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்த சர்வஜன வாக்கெடுப்பு காரம் தொடர்பில் அமைச்சர் சுனில் ரணசிங்க ஒரு கருத்தினை முன்வைத்திருப்பதை இங்கு செய்தியாக நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழக்கு தீர்ப்புக்கு அமைவாக சரஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டால் அதற்கும் அரசாங்கம் முற்றிலும் தயார் நிலையில் இருக்கிறது என்பதுவே அமைச்சர் சுனில் ரணசிங்கவினுடைய கருத்தாக அமைகிறது. அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வர்த்தமான அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவருடைய நிலைப்பாட்டை அவர் இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே அமைச்சர்களான ஹர்ஷன அதே நேரத்தில் நலிந்த ஜெயதீஸ் ஆகியோர் அவ்வாறான நிலைமை வராது என்பதான கருத்துக்களை முன்வைத்திருந்ததை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறதே.
உயர்நீதிமன்றத்தை இப்போது எதிர்கட்சி தரப்பினர் நாடியிருக்கிறார். குறித்த திருத்தம் அரசியலுக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை ஆராய்ந்து இதற்கு பொதுமக்கள் தீர்ப்பு அல்லது சிறுஜன வாக்கெடுப்பு அவசியமா இல்லை என்பதை தீர்மானிக்கும் முழுமையான அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கிறதே. ஒருவேளை இந்த அரசியலுப்பு திருத்தத்துக்கு சிறுஜன வாக்கெடுப்பு அவசியமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அதற்கு முன்கொடுக்க அரசாங்கம் தயார் நிலையில் உள்ளது. எதிர்க்கட்சியினர் எந்த கருத்துக்களை தெரிவித்தாலும் இதற்கான சட்ட ரீதியான வழிகாட்டல்களை நீதிமன்றமே வழங்க வேண்டும். நீதிமன்றம் சிறுஜன வாக்கெடுப்பு தேவையில்லை என்பதை தீர்ப்பளித்தால் அதற்கேற்ப நடவடிக்கைகளை முன்னெடுப்போம், மாறாக வாக்கெடுப்பு அவசியம் என தீர்ப்பளித்தால் அதற்கும் அரசாங்கம் முற்றிலும் தயார் நிலையில் இருக்கிறது என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலிட மற்றும் ஒரு செய்தி, தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. செம்மணி அகழ்வுக்கு ரூபாய் 6 கோடி செலவு என்பதான தகவல். 110 நாட்களில் 584 மனித எச்சங்கள் மீட்பு, காணாமல் போனோரில் 31 பேர் கண்டுபிடிப்பு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. செம்மணி புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டிருந்த 110 நாள் அகழ்வுப்பணிகளுக்கு 5 கோடி 79 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த தெரிவித்திருக்கிறார். செம்மணியில் இதுவரை 110 நாட்கள் அகழ்வுப்பணிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த பணிகளுக்கு 5 கோடி 79 லட்சத்து 68,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட 584 மனித எச்சங்கள் தொடர்பில் மரபணு சோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்காக இவர்களின் உறவிடமிருந்து இரத்த மாதிரிகள் பெறப்படும். இதேவேளை காணாமலக்கப்பட்டோர் அலுவலகத்தில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டின் பிரகாரம் இதுவரை 31 பேரை கண்டுபிடித்து அவர்களை உறவினர்களுடன் இணைத்திருக்கிறோம். காணாமலக்கப்பட்டோர் தொடர்பில் எமக்கு கிடைக்கப்பெற்ற 23,352 விண்ணப்பங்களில் முப்படையினர் மற்றும் இரட்டிப்பான விண்ணப்பங்களை தவிர்த்தே 16,966 விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இவற்றில் இதுவரை 9,819 முறைப்பாடுகளுக்குரிய பூர்வாங்க விசாரணைகள் நிறைவடைந்திருக்கின்றன. மேலதிக விசாரணைகளுக்காக கோரப்பட்ட சுமார் 2,000 விண்ணப்பங்கள் எமது தலைமையகத்தில் உள்ள தேடுதல் பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் இவற்றில் கருத்தால 800 விண்ணப்பங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு கடிதங்கள் மூலம் அனுப்பி விவரங்கள் தேடப்பட்டு வருகின்றன. அதேவேளை எமக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் இதுவரை 31 பேரை நாம் நேரடியாக கண்டுபிடித்திருக்கிறோம். அத்துடன் இடைக்கால நிவாரணம் வழங்குவதற்காக இதுவரை 7,126 முறைப்பாடுகள் இழப்பீடு அலுவலகத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 5,540 விண்ணப்பதாரிகளுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதை நாம் காணலாம். இதே நேரம் மற்றும் ஒரு இதனோடு இணைந்த செய்தி காணப்படுவது குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சுயாதீன செய்தி பார்வையில்

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையில் ஓஎம்பி அலுவலகத்துக்கு எதிராக யாழில் போர்க்கொடியும், இன்று போராட்டத்துக்கு அழைப்பு என்பதான செய்தியை காணலாம். காணாமல் போன தொடர்பான அலுவலகத்தின் ஏமாற்று நாடகம் இனியும் வேண்டாம் என்றும், ராணுவத்தினரின் கையில் ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என நடந்தது என கோரி வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிற செய்தி தரப்படுகிறது. எனவே அதன் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று செவ்வாய்க்கிழமை இது தொடர்பான எதிர்ப்பு நடவடிக்கை நடைபெறவிருக்கிறது. காணாமல் போன தொடர்பான அலுவலகத்தின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள காணாமல் போனோருக்கான சர்வதேச தின நிகழ்வை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவிருப்பதாகவும், சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு யாழ் மாவட்ட செயலுக்குட்பொருக்கூடத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வு ஒன்று நடைபெறவுள்ள நிலையிலேயே அதனை கண்டுபிடித்து பிற்பகல் 2 மணிக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டம் நடைபெறவிருக்கிறது. உள்நாட்டு பொறிமுறையை வலுப்படுத்தும், காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் இழப்பிடும் வேண்டாம், மரண சான்றிதழும் வேண்டாம் என்பதை வலியுறுத்தி போராட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த போராட்டத்தில் சர்வதேச நீதியை வலியுறுத்தி அரசியல் கட்சியின் பிரதிகள், சிவில் சமூக மத தலைவர்கள், பொதுமைப்புகளின் பிரதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்களின் அனைவரும் மனிதர்களுமாறு வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் பிரதிகள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இதனிடம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட எமது 17,000 உறவுகளும் உயிருடன் இல்லையா, உண்மையை கூறிவிடுங்கள் என்பதான இன்னும் ஒரு செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகிறது. யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தையொட்டி நடைபெறவிருக்கும் மாநாட்டுக்கு தமிழ் தேசியத்தை விரும்பும் அனைவரும் கைகொடுத்து ஆதரவளிக்க வேண்டும் என இந்த கோரிக்கை இவ்வாறு விடுக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டிருந்த கருத்துக்கள் குறித்து நாம் அவதானத்தை செலுத்துகையில், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தின் தலைவி மனுவல் உதயசந்திரா இது பற்றி குறிப்பிடுகிறார். மன்னாரில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் 30ஆம் தேதி வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த தினத்தன்று நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் இந்த அரசாங்கத்துக்கும் எத்தனையோ அரசுகள் மாறி வந்த போதிலும் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம். காணாமலாக்கப்பட்ட எமது 17,000 உறவுகளுக்கு என்ன நடந்தது, இந்த உறவுகள் இருக்கிறார்களா அல்லது அவர்கள் உயிருடன் இல்லையா என்று சொல்லுமாறு நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். ஆனால் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள், கவனஈர்ப்பு போராட்டங்கள் நாங்கள் செய்து பார்த்து எங்களுக்கு பிரயோசனமில்லை. அதனால்தான் இந்த சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு நாங்கள் சர்வதேச மாநாடு நடத்த தீர்மானித்திருக்கிறோம் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது. துபாயில் கைதான ஷிரான் பாசிக்கிடம் அமெரிக்க எஃபிஐ நடத்திய விசாரணை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. துபாயில் கைது செய்யப்பட்ட இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் ஷிரான் பாசிக்கின் போதைப்பொருள் சாம்ராஜ்யம், சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் சர்வதேச தொடர்புகள் குறித்து இலங்கை அதிகாரிகளால் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அவர் துபாயில் வைத்து இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்னர் ஈரான் தொடர்பான தொடர்புகள் குறித்து அமெரிக்க புலனாய்வு பிரிவான எஃபிஐ முகவர்களால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக டெய்லி மிரர் செய்தி வெளிப்படுத்தியிருக்கிறது. கடந்த மே 26 அன்று துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்ட பாசிக்கின் கைத்தொலைபேசியில் ஈரானிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் காணப்பட்டதாக கூறப்பட்ட இடத்தையும் அவர் அமெரிக்க அதிகாரிகளின் கவனத்துக்கு வந்ததாக தெரிகிறது. அவரது சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு தொடர்புகள் மற்றும் சாத்தியமான பாதுகாப்பு தாக்கங்களை கருத்தில் கொண்டு அவருக்கு ஈரானுடன் ஏதேனும் அரசியல் அல்லது பாதுகாப்பு தொடர்பான தொடர்புகள் உள்ளதா என்பதை தீர்மானிக்க அமெரிக்க முகமைகள் அவரை விசாரித்திருக்கின்றன. இருப்பினும் பாசிக்கின் ஈரானுடனான தொடர்புகள் அரசியல் அல்லது பாதுகாப்பு நடவடிக்கைகளை விட போதைப்பொருள் கடத்தல் வலைப்புகளுடனேயே பிணைக்கப்பட்டுள்ளன என்பதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து அந்த விசாரணைகள் கைவிடப்பட்டிருக்கின்றன. இதன் விளைவாக அமெரிக்க முகமைகள் அவருக்கு எதிராக மேலதிக நடவடிக்கை எதுவுமின்றி அவர் இலங்கைக்கு நாடு கடத்த வழிவகுத்திருக்கின்றன. துபாய் அதிகாரிகள் ஆகஸ்ட் 14 அன்று பாசிக்கை பலத்த பாதுகாப்புடன் இலங்கைக்கு நாடு கடத்தினார்கள். பின்னர் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் பாசிக்கை தொடர்ந்து விசாரிப்பதற்காக 90 நாட்கள் தடுத்து வைக்கும் உத்தரவை பெற்றிருக்கிறது. இலங்கை அதிகாரிகள் தற்போது அவரது போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகள், நிதி வலைப்புகள் மற்றும் சட்டவிரோத

நடவடிக்கைகள் மூலம் பெறப்பட்டதாக கருதப்படும் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை மத்திய வங்கியின் பங்களிப்புடன் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதோடு அதிகாரிகளால் அவரது வங்கிக் கணக்குகள் மற்றும் பிற நிதி பரிவர்த்தனைகள் ஆராயப்பட்டு வருகின்றன. விசாரணையின் போது பாசிக் தனக்கு சொந்தமான கூடுதல் சொத்துக்கள் பற்றிய தகவல்களை வழங்கியதாக கூறப்படுகிறது. புரஸ்கமையில் உள்ள இரண்டு வீடுகளும் இரண்டு மொபைல் போன் கடைகளும் தனக்கு சொந்தமாக இருப்பதாக அவர் வெளிப்படுத்தியதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். கொழும்பில் உள்ள மெரைன் டிரைவில் தனக்கு சொந்தமான 5 ஹோட்டல்கள் பற்றிய தகவலையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சட்டவிரோத சொத்துக்கள் குறித்து விசாரணைகள் தொடர்வதால் அவரது வங்கிக் கணக்குகளை விரிவாக பரிசோதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கிடையில் பாசிக்கின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்தி வரும் புலனாய்வாளர்கள் அவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி ஹோட்டல் திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலம் போதைப்பொருள் பணத்தை செலவு செய்ய உதவிய ஒரு டியூஷன் ஆசிரியர் பற்றிய தகவலையும் கண்டறிந்திருக்கிறார்கள். போலீசாரின் கூற்றுப்படி பாசிக் ஆரம்பத்தில் தடுத்து வைக்கப்பட்ட காலத்தில் அவரது அதாவது சில மாதங்களுக்கு முன்பு அந்த ஆசிரியர் தாய்லாந்துக்கு தப்பிச் சென்றிருக்கிறார். இந்த விசாரணை தொடர்பாக சிறதேச பிடியாணை பிற அதிகாரிகள் தற்போது நடவடிக்கை குறித்து பரிசீலித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆசிரியரின் மனைவியும் அண்மையில் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். அவருக்கு எதிராக தற்போது எந்த ஒரு கைது பிடியாணையும் நடைமுறையில் இல்லை என்றாலும் பாசிக்குடனான ஆசிரியரின் வர்த்தகம் மற்றும் நிதி தொடர்புகளை காரணமாக அந்த குடும்பம் இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளதாக புலனாய்வாளர்கள் நம்புகிறார்கள். இதற்கிடையில் துபாயில் கைது செய்யப்பட்ட மேலும் இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளான பஸ் லலித் எனப்படும் லலித் கண்ணங்கர மற்றும் பாதாள உலக நபரான வனதே சாது எனப்படும் கவிஷ்க மதுஷான் அபிவிக்ரம் ஆகியோரும் இந்த வாரம் இலங்கைக்கு கொண்டுவரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன்ச தலைமையிலான மத்திய குற்றப் புலனாய்வு பணியகத்தின் இயக்குநர் அடங்கிய குழு அரசு புலனாய்வு சேவை மற்றும் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுடன் இணைந்து போலீஸ் மாதிபிரன் பணிப்புரைக்கு அமைவாக அவர்களை மீண்டும் கொண்டு வருவதற்காக துபாய்க்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். பஸ் லலித் இலங்கையில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட அவரது நெருங்கிய கூட்டாளி ஒருவரிடமிருந்து புறப்பட்ட தகவலையடுத்து 2025 நவம்பரில் துபாயில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப்பொருள் விநியோகம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் வனதே சாது துபாயின் ரசல் கைமாவில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவர் பொருளை மற்றும் வனாத்தமுல்லை பகுதிகளில் இயங்கி வந்ததோடு கழுத்துஷார் மற்றும் அஞ்சு உட்பட போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புகளை பேணி வந்திருக்கிறார். வனதே சாது இதற்கு முன்னர் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் மற்றும் கேரளா கஞ்சா வைத்திருந்தவை தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று விட்டார். உளவுத்துறை தகவலின்படி எதிரணி பாதாள உலக குழுக்கள் அளித்த தகவல்களே துபாயில் அவர் கைது செய்யப்பட காரணமாக அமைந்தது. இலங்கையில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பில் வெளிநாடுகளில் தலைமுறைவாகியுள்ள 93 சந்தை நபர்களை கைது செய்து அழைத்து வருவதற்காக இன்டர்போல் ஊடாக சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். 2024-25 மற்றும் இந்த ஆண்டின் இதுவரை கடந்துள்ள காலப்பகுதியில் இன்டர்போல் சிவப்பு பிடியாணை மூலம் குறைந்தபட்சம் 40 சந்தை நபர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அவர் இவ்வாறு கூறியிருப்பதும் முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது. இதே நேரம் முக்கியமான ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. அண்மைக்கால துப்பாக்கிச் சூடுகள் சாட்சிகளை இல்லாதொழிக்கும் சதி என்பதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர கூறியிருப்பதான ஒரு செய்தியையும் நாம் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அண்மை காலமாக இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களானது கடந்த கால குற்றச்செயல்களின் சாட்சியங்களை அளிக்கும் செயற்பாடுகளாகவே கருதப்பட வேண்டியிருப்பதாக பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர இவ்வாறு கூறுகிறார். எனவே நாட்டில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஆபத்தான குற்றவாளிகள் 58 பேரை சர்வதேச போலீசாரின் உதவியுடன் வெளிநாடுகளில் கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இந்த குற்றவாளிகள் வெளிநாடுகளில் மாளிகைகளில் வசித்துக் கொண்டு ஹெலிகாப்டர்கள் மற்றும் சொகுசு வாகனங்களை பயன்படுத்தி மிக உயர்தரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். கடந்த கால ஆட்சியாளர்களின் அரசியல் பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன. எவ்வாறாயினும் எமது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள விசாரணை பின்வர பல்வேறு நபர்களை நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். சர்வதேச போலீசார் மற்றும் ஏனைய நாடுகளுடன் நம்பிக்கை கட்டி எழுப்பி நீண்ட கால விசாரணைகள் மூலமாகவே இந்த செயற்பாடுகளை வெற்றிகரமாக முடிக்க முடிந்த காரணமாக எதிர்க்கட்சியினர் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றும் இதேவேளை அண்மை காலமாக துப்பாக்கிச்சூடுகள் மூலம் குற்றவாளிகள் தங்களுக்கு எதிரான சாட்சியங்களை அளிக்க முயன்ற போதிலும் திறமையான விசாரணை பிரிவினர் மூலம் அந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதான கருத்தினை பிரதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதும் அவதானிக்கத்தக்க முக்கிய செய்தியாக அமையப்பெறுகிறது. இதனிடம் மற்றும் ஒரு முக்கிய தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. நாட்டில் விரைவில் எண்ணெய் கிணறுகள் தோண்டப்படும். இன்று முதற்கட்ட பணிகள் ஆரம்பம் என்பதான செய்தியை அவதானிக்கலாம். இதுவும் தினக்குரல் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிற செய்தியாக அமையப்பெறுகிறது. கடல்சார் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை ஆய்வு செய்து உற்பத்தி செய்வதற்காக உலகளாவிய எரிசக்தி நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் இலங்கை தனது 2026 ஆண்டுக்கான செயற்பாடுகளை நோக்கி இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் மிக முக்கியமாக இந்த செயற்பாடுகள் பல்வேறு வகைகளில் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற செய்தியாக நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இந்த
2026 ஆண்டுக்கான உரிமம் வழங்கும் சுற்றை தொடங்க உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய மேம்பாட்டு ஆணையகம் தெரிவிக்கிறது. உரிமம் வழங்கும் நடைமுறை இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபுரத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற உள்ளதாக செய்த சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய மேம்பாட்டு ஆணையகத்தின் கூற்றுப்படி இந்த உரிமம் வழங்கும் சுழற்சியானது இலங்கையின் கடல்சார் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு மூலோபாய முயற்சி. இலங்கையின் மேற்கு கடற்கரை பகுதியில் பயன்பாட்டுக்கு உகந்த எரிவாயு இருப்புகள் உள்ளதை இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவிக்கிறது. இந்த வளங்களை உரிய நேரத்தில் மேம்படுத்துவது நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு தொழில் வளர்ச்சிக்கும் ஒரு உந்துதலாக அமையும் என்றும் அது கூறியிருக்கிறது. உரிமம் வழங்கும் நடைமுறை குறித்த மேலதிக விவரங்கள் இன்று நடைபெறவுள்ள அறிமுக நிகழ்ச்சியில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடம் மற்றும் ஒரு பிரதானமான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். லங்காதிப பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது. எல்னினோவின் திஸ்டிக் அகத்துக்கட்டதடி பலப்பேம் பவுல் விசிஹாக அசு திதாகக் பீடாவட்ட என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. வகாவுலட்ட வத்துரதின்ன பெரி வேவி ஜலக்கலமனாக்கரலேக்கம் காரியாலய அத்தியக்ஷ என்பதாக இந்த செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம். எல்னினோ தாக்கத்தினால் 7 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. 26,000 குடும்பங்களைச் சேர்ந்த 82,000 பேர் இதன் மூலமாக பாதிக்கப்படுவார்கள் என்பதாகவே இந்த செய்தியில் நாங்கள் இந்த தகவலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே வறட்சி நிலைமை அதிகரித்தால் நீர் கொள்ளளவு வீழ்ச்சி அடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் மிக பிரதானமாக மின்வெட்டுக்கும் சாத்தியம் வரக்கூடும் என்பதான தகவலையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிற நிலையில் இந்த வறட்சியின் ஊடாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அது பற்றி நாம் பார்க்கும்போது நாட்டில் கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் வவுனியா முல்லைத்தீவு மற்றும் உடராகலை ஆகிய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு பக்கம் அறிவித்திருக்கிறது. வெப்ப சுட்டன் அதாவது மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையானது கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா முல்லைத்தீவு மற்றும் உடராகலை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் பகல் வேளைகளில் எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இலங்கையின் ஈரவலயத்தில் அமைந்துள்ள பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டத்தில் இதுவரை வீழ்ச்சி எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் உலர்வலயத்தில் அமைந்துள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்கொள்ளளவு வேகமாக குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியாளர் எல் சூரிய பண்டார தெரிவித்திருக்கிறார். அம்மாந்தோட்டை மட்டக்கிழப்பு உணராகலை மன்னார் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள சில நீர்த்தேக்கங்களின் நீர்கொள்ளளவு தற்போது 30% குறைவான மட்டத்திற்கு வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இலங்கையின் 74 பிரதான நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர்கொள்ளளவு 36% வரை குறைந்திருக்கிறது. பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் வறண்ட காலநிலை நிலவுகின்ற போதிலும் இந்த வருடம் நிலவும் எல்னினோ காலநிலை மாற்றத்தின் காரணமாக அந்த நிலைமை மேலும் தீவிரமடைந்திருக்கிறது. அத்துடன் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர் வேகமாக ஆவியாகி வருவதால் அவை வறண்டு வருகின்றன. இந்த நிலைமையின் காரணமாக நீருக்கான தேவை அதிகரித்து வருகிற போதிலும் நீர்வளம் குறைந்து வருகிறது. இதன் காரணமாக கடுமையான வறட்சி காலநிலை நிலவும் பகுதிகளில் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் தேவைகளுக்காக நீரை ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்படுவதால் விவசாய நடவடிக்கைகளுக்காக நீரை வெளியிடுவது சிரமமாக இருக்கக்கூடும். இதுவரை குடிநீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்படவில்லை என்றாலும் சில பகுதிகளில் விவசாய நடவடிக்கைகளுக்காக வெளியிடப்படும் நீரின் அளவை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துவதும் சுற்றுச்சூழலுக்கு உணர்வுபூர்வமாக வாழ்வதுமே இந்த சவாலான நிலைமையை எதிர்கொள்வதற்கான ஒரே வழி. மேலும் நிலவும் அதிக வெப்பம் மற்றும் வறண்ட காலநிலை காரணமாக காட்டுத்தீ போன்ற நிலைமைகள் ஏற்படக்கூடும். அவை மிக வேகமாக பெறும் அபாயம் இருக்கிறது. இது தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதோடு அத்துடன் எதிர்கால காலநிலை மாற்றங்களுக்கு முன்னதாகவே தயாராகும் வகையில் எல்னினோ தொடர்பான முன்னறிவிப்புகள் குறித்து தொடர்ச்சியாக தகவல்கள் பெற்றுக் கொள்வது அவசியமாகும் என்றும் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இதனத்தில் நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையால் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 81,165 பேர் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இவ்வாறு குறிப்பிடுகிறது. இவ்வளவு வறட்சியான வானிலை காரணமாக சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விடுவிப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்கவும் கூறுகிறார். எல்னினோ தாக்கத்தால் நாட்டில் ஒரு சில பகுதிகளில் வறட்சியான காலநிலை தீவிரமடைந்திருக்கிறது. கிழக்கு வடமத்திய உவா சபர்கம் மற்றும் தெற்கு ஆகிய மாகாணங்களில் வறட்சியான காலநிலை தீவிரமடைந்துள்ளதால் மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டையும் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இதனால் அனர்த்தம் காமித்து மத்திலையும் வெளியிட்டுள்ள தரவுக்கமைய ரத்தினபுரி அம்பாறை மட்டக்கிழப்பு முடராகலை பதுலை புலனர்வை ஹம்மாந்தோட்டை ஆகிய 7 மாவட்டங்களில் 25,628 குடும்பங்களைச் சேர்ந்த 81,165 பேர் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். முடராகலை மாவட்டத்திலே அதிக எண்ணிக்கையிலான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் முடராகலையில் 10,164 குடும்பங்களைச் சேர்ந்த 33,023 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் 9,547 குடும்பங்களைச் சேர்ந்த 28,153 பேரும் அம்பாறை மாவட்டத்தில் 2,804 குடும்பங்களைச் சேர்ந்த 8,783 பேரும் மதுரை மாவட்டத்தில் 2,059 குடும்பங்களைச் சேர்ந்த 7,176 பேரும் புலனூர் மாவட்டத்தில் 683 குடும்பங்களைச் சேர்ந்த 2,146 பேரும்
அம்மதோடை மாவட்டத்தில் 127 குடும்பங்களைச் சேர்ந்த 515 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 144 குடும்பங்களைச் சேர்ந்த 499 பேரும் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டோருக்கு குடிநீர் விநியோகிக்கும் நடவடிக்கைகளை அனர்த்த முகாமைத்துவ மத்தியிலேயும் முன்னெடுத்து வருவதோடு சுகாதார பாதுகாப்பு வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறது. இதேவேளை வறட்சியான காலநிலை காரணமாக 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் வீடமைப்பு நிர்மாணிப்பு அமைச்சு இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எனவே விவசாய திணைக்களம் மற்றும் விவசாய காப்புறுதி சபைக்கு கிடைத்துள்ள தகவலுக்கமைய 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சில பயிர்கள் முற்றாக அழிவடைந்திருக்கிற விவசாய அமைச்சு மற்றும் விவசாய காப்புறுதி சபையூடாக இந்த பயிர் சேதங்களை கண்காணித்து உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போதுவும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதுக்கமைய சேதங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்குரிய நட்டுகிட்டு தொகையை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அமைச்சின் சார்பில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இதனோடு இணைந்த மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஊடான மின் கொள்வனவுக்கு புதிய கட்டணம் இன்று முதல் அமலாகும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு என்பதாக இந்த செய்தியை காணலாம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை அடிப்படையாக கொண்ட மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான கட்டணங்களை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கிறதன்படி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவால் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனை உட்படுத்தப்பட்டு இந்த புதிய கட்டணங்கள் இன்று முதல் அமலுக்கு வரும் என அந்த ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. இந்த கட்டண முறைக்கான நடைமுறையும் விலைகளும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிடுகிறது. மின் உற்பத்தியின் தன்மையை அடிப்படையாக கொண்டு 3 வகைகளின் கீழ் புதிய கட்டண முறைமை ஒன்று கொண்டுவரப்பட இருக்கிறது என்பதான செய்தியையும் நாம் இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதற்கமைய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் உற்பத்தி நிலைகளுக்கான கட்டண முறைமை, மின்சார நுகர்வோருக்கான கட்டண முறை மற்றும் மின்கல சேமிப்பு அமைப்புகளை கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் உற்பத்தி நிலையங்களுடனான கட்டண முறை என 3 கட்டண முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறித்த ஒவ்வொரு பிரிவுக்கும் உரிய புதிய கட்டண முறைகள் வெளியாகி இருப்பதையும் நாம் அவதானிக்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: சொல்லுங்க.
1: சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. நாட்டை வந்தடைந்தார் புதிய அமெரிக்க தூதுவர் என்பதான செய்தியை தரப்படுகிறது. இலங்கைக்கான அமெரிக்க தூதராக பெயரிடப்பட்டுள்ள எரிக் எஸ் மேயர் நாட்டை வந்தடைந்திருக்கிறார். இலங்கைக்கான அமெரிக்க தூதராக தெரிவு செய்யப்பட்டுள்ள எரிக் மேயர் தனது கடமைகளை பொறுப்பதற்காகவும் நேற்று கொழும்பு வந்தடைந்தார். இலங்கையில் அமெரிக்காவை பொருத்தப்படுத்துவதானது எனக்கு கிடைத்த கௌரவம் என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க வணிகங்களுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் எமது பகிரப்பட்ட பாதுகாப்பு நலன்களை மேம்படுத்தும் மற்றும் அமெரிக்கா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாட்டு மக்களுக்கும் அதிகரித்த செழிப்பினை வழங்கும் ஒரு அமெரிக்க இலங்கை பங்காண்மையின் மேம்படுத்துவதற்காக எமது இரு ஜனநாயகங்களுக்கிடையில் காணப்படும் பலமான அத்திவாரத்தின் அடிப்படையில் எமது உறவுகளையும் மேலும் கட்டியெழுப்பதற்கு நான் எதிர்பார்க்கிறேன் என குறிப்பிட்டு, இலங்கைக்கான 29வது அமெரிக்க தூதுவராக சேவையாற்றுவதற்கான வாய்ப்பு தொடர்பான தனது ஆர்வத்தினரை தூதுவராக பெயரிடப்பட்டுள்ள மேயர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இலங்கைக்கான தூதுவராக பெயரிடுவதற்கு முன்னர் நோர்வேயில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் தூதரக விவகாரங்களுக்கான பொறுப்பாளராகவும், அதற்கு முன்னர் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்கள் பணியகத்துக்கான சிரேஷ்ட பணியக அதிகாரியாகவும் அவர் சேவையாற்றியிருந்தமையாக சேவையாற்றியிருந்ததாக அமெரிக்க தூதரகம் இவ்வாறு கூறியிருக்கிறது. இதில் திரகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தவளை நாங்கள் அவதானிக்கலாம். கொழும்பு கோட்டையை சுற்றுலா வலயமாக உலக வங்கியுடன் பேச்சு என்பதாகவே இந்த செய்தியே அமையப்படுகிறது. எனவே உலக வங்கியின் கடன் மற்றும் நிதி உதவியின் கீழ் செயல்படுத்தப்படும் கொழும்பு கோட்டையை சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்படுத்தல் ஆகியவை தொடர்பாக இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான உலக வங்கியின் முகாமையாளர் கெவோக ஜர்கிசியான் உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்கும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபா சந்திரகீர்த்திக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. கொழும்பு கோட்டையின் வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதோடு சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் தொடர்பாக இதற்கு முன்னர் ஜனாதிபதி அனுர் குமாரசாமி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஆராய்ந்து விடயங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் விவசாயம் துறைமுகங்கள் விநியோக சேவைகள் மற்றும் வலசக்தி ஆகிய துறைகளில் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைவதற்கும் தேவையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாக உலக வங்கியின் பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கொழும்பு கோட்டையை சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் குறித்தும், இயற்கை அழகை அடிப்படையாக கொண்ட சுற்றுலாத்துறையை பிரபலியப்படுத்துவதற்கும் வடக்கு மற்றும் கிழக்கு சுற்றுலாத்துறையை முன்னேற்றுவதற்கும் வழங்கக்கூடிய பங்களிப்பு குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நிகழ்வில் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான உலக வங்கியின் முகாமைத்து பிரிவின் பிரதான செயற்பாட்டு அதிகாரி ஸ்டீபன் மசிங், உலக வங்கி தூதுக்குழுவின் பிரதான செயற்பாட்டு அதிகாரி அசேல திசானாய்க் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி, 2027 தேசிய பரீட்சைகளுக்கான திகதிகள் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு. புலம்பரசில் பரீட்சை August 1 என்பதாக இந்த செய்தியை காணலாம். பாடசாலை மட்டத்திலான 2027 ஆண்டுக்கான தேசிய பரீட்சைகள் நடைபெறும் திகதிகளை பரீட்சைகள் ஆணையாளர் இந்திகா குமாரில் இணைகி அறிவித்திருக்கிறார். 5வது தர புலம்பரிசல் பரீட்சை 2027 August 1 தேதி நடைபெறவிருக்கிறது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை 2027 August 3 தேதி நடைபெறவிருக்கிறது. அதாவது August 3 தேதி ஆரம்பித்து 28வது வரை நடைபெறவிருக்கிறது. பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை 2027 October 24 தேதி நடைபெறும் என இவ்வாறு அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே காப்போத்தா சாதாரண பரீட்சை 2027 December 7 தேதி முதல் December 17 தேதி வரை நடைபெறவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது என்பதான தகவலை அவதானிக்கலாம். எனவே புலம்பரிசல் பரீட்சை August 1, A-level பரீட்சைகள் August 3 முதல் 28வது தேதி வரை நடைபெறவிருக்கின்றன. இதே நேரம் O-level பரீட்சையானது December 7 தொடக்கம் 17வது தேதி வரை நடைபெறவிருக்கிறது. அதே நேரம் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை 2027 October 24 தேதி நடைபெறவிருப்பதான அறிவிப்பாக இதனை நாம் அவதானிக்கலாம். இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாம் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது. கணிசமான திருத்தங்கள் செய்யப்படுவது அவசியம். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு தொடர்பில் சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழு வலியுறுத்தல் என்பதாக இந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் வரைவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு பதிலாக அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட மூலத்தை அவசியமான திருத்தங்களுடன் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் கடந்த வாரம் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலம் தொடர்பில் சர்வதேச கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் அவரது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவொன்றை செய்திருந்தார். அந்த பதிவில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் மிக மோசமானது என்றும், இதனுடன் ஒப்பிடுகையில் பயங்கரவாத தடைச்சட்டம் தீவிரத்தன்மை குறைந்தது போல தென்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேவேளை இந்த புதிய வரைவு வர்த்தமானியில் வெளியிடப்படும் போது அதில் அரசாங்கம் செய்திருக்கும் மாற்றங்கள் என்னவென்பதை பார்க்க முடியும் என்றும் அவர் கூறுகிறார். எனவே மேலும் சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்புடைய வாறு இந்த சட்டம் இருக்கிறது எனவும், ஆகையால் GSP+ வரிச்சலுகை பெறுவதற்கு அவசியம் நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்கிறது எனவும் கூற வேண்டுமாயின் அந்த சட்டவரவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பதான வலியுறுத்தலை அவர் முன்வைக்கிறார். இதனால் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது. பொது முகாமையாளர் பதவிக்கு தகுதியான ஒருவரை நியமிக்க வேண்டும். புகையிரத நிலைய அதிபர் சங்கம் கோரிக்கை என்பதான ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. புகையிரத சேவையை மறுசீரமைப்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் தான் புகையிரத திணைக்களத்தின் பொது முகாமையாளர் செயற்படுகிறார். துறைசார் நிபுணத்துவம் இல்லாத இவரை பதவியில் வைத்துக் கொண்டு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. துறைசார் நிபுணத்துவம் பெற்ற ஒருவரை பொது முகாமையாளராக நியமிக்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்துவோம் என புகையிரத நிலைய அதிபர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கசுன் தாமர தெரிவித்திருக்கிறார். மரதானையில் உள்ள புகையிரதலை அதிபர் சங்க காரியாலயத்தில் இடம்பெற்ற உடல் சந்திப்பிலே அவர் கூறுகிறார். புகையிரத சேவையில் நிலவும் பிரச்சனைகள், புகையிரத சேவை தாமதமடைதல், ரத்தாகுதல் குறித்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தால் எனக்கு எதிராக உள்ளக்காட்டு நடவடிக்கை எடுப்பதாக புகையிரத திணைக்கள பொது முகாமல் கடிதம் ஊடாக அறிவுறுத்தியிருக்கிறார். பயணித்துக் கொண்டிருக்கும் புகையிரத மடை நடுவில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நின்றுவிட்டால் பொதுப்பயணிகளே பாதிக்கப்படுவார்கள். இந்த அசௌகரியத்தை புகையிரத பொது முகாமலர் அறிவதில்லை. ஏனெனில் அவர் புகையிரத்தில் செல்வதில்லை. கடந்த வாரம் கொழும்பிலிருந்து காங்கிரஸ் சுந்தரை நோக்கி புறப்பட்ட புகையிரதம் இடைநடுவில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நின்றுவிட்டது. பயணிகள் சுமார் 5 மணித்தியாலங்களாக புகையிரதத்தில் பெரும் அசூழ்நிலை எதிர்கொண்டார்கள். இதுகுறித்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது புகையிரத இயந்திர பற்றாக்குறை காரணமாக முறையான பராமரிப்பு பணிகளை முன்னெடுக்க முடிவதில்லை. அதனால் தான் இவ்வாறு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டார். இதனையே நானும் குறிப்பிட்டேன். குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்படும் போது அவற்றை ஆராய்ந்து தீர்வுகளை முன்வைக்காமல் எமக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பது முறையற்றது என்பது புகையிரத அதிபர் சங்கத்தினுடைய கருத்தாக அமைகிறது. இதனால் மற்றொரு செய்தி, தேவைக்கேற்ப சட்டங்களை திருத்தங்கள் செய்வது அவசியம். துறைசார் மேற்பார்வை குழுவில் அவதானம் என்பதான தகவலையும் நாம் காணலாம். போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்களை சிறையில் அடைப்பதற்கு மாற்றாக சமூக சார்ந்த மறுவாழ்வு திட்டங்களை வலுப்படுத்துதல், குற்றத்தரப்பில் பொதுமக்களின் பங்கேற்பை அதிகரித்தல் மற்றும் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப நிலவும் சட்டங்களை திருத்தம் செய்தல் ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆட்சி, நீதிமன்றம், சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை ஏற்படும் நெரிசலை குறைப்பதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் கருத்துகள் மற்றும் முன்மொழிவுகளை பெற்றுக் கொள்வதில் ஆட்சி, நீதிமன்றம், சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு கவனம் செலுத்தியிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் இந்திக்க தலைமையில் அண்மையில் பாராளுமன்ற கன்னட தொகுதியில் நடைபெற்ற இந்த குழுவின் கூட்டத்தில் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேகங்களை கைது செய்வது முதல் வழக்கு தாக்கல் செய்வது வரையிலான போலீஸ் திணைக்களத்தின் நடைமுறைகள் குறித்தும் இந்த நடைமுறைகளை பாதிக்கும் சட்டத்தரைகளை நீக்குவது குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் தொடர்பான வழக்கு நடவடிக்கைகளில் ஏற்படும் தாமதங்கள், அரசு பகுப்பாய்வாளர்களிடமிருந்து அறிக்கைகளை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் அதன் விளைவாக விளக்குமுறையில் வைக்கப்படும் சந்தேக நபர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது குறித்தும் இந்த குழு விவாதித்திருக்கிறது. போதைப் பொருள் குற்றங்களை ஒழிப்பதில் தனிநபர்களை கைவது செய்வது மட்டுமன்றி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தல் வலைப்பின்னல்களையும் அவற்றுடன் தொடர்புடைய சட்டவிரோத நிதி பரிவர்த்தனைகளையும் கண்டறிந்து கட்டுப்படுத்துவதும் அவசியம் என வலியுறுத்தப்பட்டிருப்பது அவதானிக்கத்தக்கது. இதோடு நாம் சுயாதீன செய்தி பார்வையில் மற்றொரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம். நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.
0: வீடான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம் வசந்தா. நிதர்சனம் அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனமாக சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஏராளமான விடயங்கள் இன்றைய நாளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நாளில் பாதை விவரங்களை பார்க்கும்போது குறிப்பாக பார்க்கும்போது கொழும்பு நகரத்தில் கொள்ளுப்பிட்டி பமலப்பிட்டி மற்றும் வெள்ளவத்தை ஆகிய பகுதிகளில் பாதைகள் கொஞ்சம் நெரிசலாக இருக்கிறது. இன்றைய நாளில் கொஞ்சம் காலையிலேயே மழை பெய்ததன் காரணமாக கொஞ்சம் நெரிசலாக இருக்கிறது. அதே போல வெள்ளவத்தை பொரல்ல மற்றும் தெமட்டகோடை சந்திகளில் இருக்கின்ற சுற்றியுள்ள பகுதிகள் வாகனம் கொஞ்சம் நெரிசலாகத்தான் காணப்படுகிறது. அதே போன்று நுகையகொடை மற்றும் மகாரம பகுதியிலிருந்து கொழும்புக்கு நகருக்குள் உள் நுழையும் பாதைகள் இப்பொழுதும் நெரிசலாக இருக்கிறது. அங்கே அந்த பாதைகள் கொஞ்சம் நெரிசலாக இருக்கு. மாற்று பாதைகள் பயன்படுத்த முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் மருத்துவமனை வீதி ஹாஸ்பிட்டல் ரோடு பார்த்தீங்கன்னா பிரதான பேருந்து நிலையம் அந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா காலை வேளையில் இப்போது கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிறது. அதே போன்று காங்கேசன் துறை வீதி KKS ரோடு பருத்துறை வீதி பாயிண்ட் பெட்ரோல் ரோடும் இப்பொழுது கொஞ்சம் நெரிசலாக இருக்கிறது. ஆனால் வழமைக்கு மாறாக நெரிசலாக கிடையாது, சாதாரண நெரிசலாகத்தான் இன்று காணப்படுகிறது. வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். இந்த நாளிலும் ஏராளமான முக்கியமான விடயங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அத கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 8, 12, 46, 60 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3089வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 8, 12, 46, 60 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,39,200 ரூபாய் பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 7,04,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான கரநிலை அத கோடிபதி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். 4,975வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக துலாம் ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 8, 13, 51, 56 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ராசியாக துலாம் ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 8, 13, 51, 56 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 97,00,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு நேற்று நாளில் வெல்லப்படவில்லை. 1,87,740 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 1,01,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் பவுல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,263வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 31, 43, 60, 78 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 31, 43, 60, 78 சூப்பர் கேஷ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 1, 2, 6, 5, 8 சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 1, 2, 6, 5, 8 நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,48,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,06,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான இளநீல நிற சூப்பர் பவுல் அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 5424 சீட்டிழப்பு வாரத்துக்கான சன்னிதானத்துறைக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 33, 56, 74, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 33, 56, 74, 78. லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 3, 2, 0, 9, 5. லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 9, 2, 0, 9, 5. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,65,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,57,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சுபீர் ஜன சம்பத லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 997 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 3, 1, 3, 0, 8, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 3, 1, 3, 0, 8, 3. நேற்றைய நாளில் மொத்தமாக 43,03,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 2,76,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற சுப்பிரி ஜன சம்பத் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜயசம்பத் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 471 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 3, 0, 8, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 3, 0, 8, 3. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,25,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலுப்புக்கான ஜயசம்பத்த மஞ்சள் நிற அச்சிடப்பட்டுள்ள லொத்த டிக்கெட்டினை இன்றே நீங்கள் கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள். 1,093 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். 10, 34, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், 10, 34, 45. ரூபாய் 2,00,000 பெறுமதியான பணப்பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,49,980 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிழப்புக்கான ஊதா நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள் அல்லது DLV ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கப்ரிக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள். 2,439 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜட் சூப்பர் இலக்கம் 233. வெற்றி இலக்கங்கள் 12, 48, 51, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஜட் சூப்பர் இலக்கம் 33. வெற்றி இலக்கங்கள் 12, 48, 51, 56. நேற்றைய நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,41,57,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 34,71,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: வசந்தத்தின் வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். 102.6 102.8 நல்ல வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக கொள்ள முடியும். நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மறந்து விடாதீர்கள். நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், அது போல கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், அது போல GI டியூப் வகைகளாக இருக்கலாம். எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக் கொள்ள முடியும். குறைந்த விலையில், அதாவது நியாயமான விலையில் தரமான பொருட்களை நீங்கள் ஒரே கோரியின் கீழ் பெற்றுக் கொள்ள முடியும். மிஸ் பண்ணிடாதீங்க, ஜனதா ஸ்டீல் செல்லுங்கள். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் சுபதாசக்லத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 405th சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக தனுசு ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 9, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக தனுசு ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 9, 59. சிறப்பு இலக்கங்களாக 9, 7, 1, 2. நேற்று நாளில் 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,80,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4531 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 35, 42, 62, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 35, 42, 62, 64. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 89,18,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,97,97,666 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகஜன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 6,289 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எய்ச். வெற்றி இலக்கங்கள் 7, 7, 5, 9, 5, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச். வெற்றி இலக்கங்கள் 7, 7, 5, 9, 5, 4. நேற்றைய நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,18,84,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,10,10,992 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,319 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 49, 60, 67, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 49, 60, 67, 78. நேற்று நாளில் மொத்தமாக 87,00,000 சுபபரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 87,80,496 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. மணிக்கும் 8,78,04,496 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று நாளில் மொத்தமாக 9,30,18,896 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் தனநிதான சூப்பர் பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர்லத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ. சூப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்கள் 13, 33, 57, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. சூப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்கள் 13, 33, 57, 60. நேற்றைய நாளில் 200,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,35,760 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,33,20,838 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அந்த ஹண்டலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷபராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 10, 33, 49, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 10, 33, 49, 62. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 21 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 95,15,520 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,54,930 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 864வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எய்ச். வெற்றி இலக்கங்கள் 5, 9, 5, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச். வெற்றி இலக்கங்கள் 5, 9, 5, 4. நேற்றைய நாளில் மொத்தமாக 49,21,120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 557வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 6, 0, 6, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 6, 0, 6, 3. 5,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 38 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,31,040 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

காலை 10:35 மணியிலிருந்து 12 மணி வரை, ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:35 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:35 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் லாபம், ரிஷபம் நச்சையல், மிதுனம் போட்டி, கடகம் சலனம், சிம்மம் கவனம் கன்னி, உதவி துலாம் நட்பு, விருச்சிகம் உற்சாகம், தனுசு நிறைவு, மகரம் நலம், கும்பம் வெற்றி, மீனம் மகிழ்ச்சி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் லாபம், ரிஷபம் நச்சையல், மிதுனம் போட்டி, கடகம் சலனம், சிம்மம் கவனம் கன்னி, உதவி துலாம் நட்பு, விருச்சிகம் உற்சாகம், தனுசு நிறைவு, மகரம் நலம், கும்பம் வெற்றி, மீனம் மகிழ்ச்சி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

இசைஞானியின் இசையில் எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்தோகிறது. அருமையான பாடல் காலை வேளையில் கேட்கும்போது, வேலைக்கு போகும்போது கேட்கும்போது எப்படி இருக்கிறது இல்லையா? வாகனத்தை அப்படியே டிரைவ் பண்ணி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் போது எவ்வளவு இனிமையான பாடல்கள், ஆஹா, பயணமே சிறக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்களாம் சொல்லிக் கொண்டு போவீங்க. சார், ரொம்ப சந்தோஷம். இனிமையான பாடல்கள் செவ்வாய் ராகம் சொன்னாலே நாள் முழுக்க இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக இன்றைய நாள் இருக்கிறது. அதே போல இலங்கை இந்திய போட்டி பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது. ஆஹா, என்ன ஒரு அடியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு கொள்ளுங்க, அதை பின்னர் பகிர்ந்து கொள்கிறது. அதை விட முக்கியமான செய்திகள் இருக்கிறது. கலனி கங்கையில் நீரை பெறும் பகுதிகளில் நீரின் தரத்தை பாதித்து அவசர நிலைமை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தான் இப்பொழுது இந்த விஷயம் பதிவாகி இருக்கிறது. தற்காலிகமாக தடைபட்டிருந்த கொழும்பு மற்றும் கம்பா மாவட்டங்களுக்கான நீர் விநியோகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த சில மணி நேரங்களுக்கு வழமைக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லி இப்போ தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. முப்படைகளின் ஒத்துழைப்புடன் இந்த விஷயம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீர் விநியோகம் மீண்டும் தொடங்குவதற்கு முன்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரின் தரம் குறித்து ஆய்வக பரிசோதனை கட்டாயம் செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. நல்ல விஷயம் இல்லையா? நீர் உரிய தர அனுமதி பெறுவதற்கு உறுதிப்படுத்தப்பட்டுதான் இது அமுல்படுத்தப்படும். அதே போல நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அருகில் இருக்கின்ற பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீர் விநியோகம் அடுத்த சில மணி நேரங்களுக்கே முழுமையாக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இன்னமொரு விஷயம் இருக்குது, இதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். பத்திரமுள்ள, கோட்டை, நாவல மற்றும் நுகைகூட இந்த பகுதிகளில் நீர் விநியோகம் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்புவதில் தாமதம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானே? இந்த விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல நுகர்வோரின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துக்காக இந்த விஷயம் செயற்படுகிறது. ஆக பொதுமக்களாகிய நுகர்வோர்களாகிய நாங்கள் கட்டாயம் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சொல்லி இப்பொழுது வடிகாலப்பு சபை இந்த விஷயத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதே போல மேலதிக விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி நீங்க என்ன பண்ணணும் சொன்னா 24 hours 24 மணி நேர கட்டணம் இல்லா தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. 1939 என்ற இலக்கத்துக்கு நீங்க அழைப்பு ஏற்படுத்தி எங்களை

பிரதேசத்துக்கு இன்னும் நீர் வரல, என்ன பிரச்சனை, எப்போ வரும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும். சரிதானே, இந்த விஷயங்களும் இருக்கிறது. அந்த மீண்டும் அந்த இலக்கத்தை பார்க்கறது கூட 19:39 இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல நைட்டிதான் நான் சொல்லியிருந்தேன், அதாவது அதிகமான தேவையில்லாத பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளாத காரணம் இந்த சூடு, வெப்பம் அதிகமாக கொண்டிருக்கிறது. ஆக இலங்கையிலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளும் வெப்பம் அதிகமாக உணரப்படும் என்று சொல்லப்படுகிறது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று வெப்பமான வானிலை அதிகரிக்கப்படும் சொல்லி இப்பொழுது இயற்கை இடர் முன்னெச்சரிக்கை மையம் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஹம்பர் என்ற செம்மஞ்சல் மட்டத்திலான எச்சரிக்கை இயற்கை இடர் முன்னெச்சரிக்கை மையம் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நேற்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கும் பொருந்தும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பகல் வேளைகளில் மனித உடலால் உணரப்படக்கூடிய வெப்பத்தின் அளவு சில இடங்களில் எச்சரிக்கை மட்டத்தை அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிகமான வெப்ப நேரங்களில் நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். அதே போல போதிய அளவு நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். கடினமான வேலைகளில் நீ ஈடுபட வேண்டாம். வெயில் நேரங்களில் கடினமான நேரடியாக சூரிய வெயில் படும் அளவுக்கு நீங்கள் உங்களது வேலைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம், பயணங்களையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். எங்கள் உடலை நாங்கள் தான் காத்துக்கொள்ள வேண்டும். முடிந்தவரை நீர் ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது, தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். இது வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் மனம் பேச தயங்கும் மொழிகளை வெற்றுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும் தருணங்களை

0: முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது.
1: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.

சின்ன கவுண்டர் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து விடுது என்று விஜயகாந்தனுடைய ஜன்ம தினம் அவருடைய நினைவாகவும் இந்த பாடல் ஒழித்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி. சரி, அதாவது ஒரு விஷயத்துக்கு நாங்கள் எல்லாம் கைகோர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் இல்லையா? இந்த போதைப் பொருளை தடுப்பதற்கு நாங்கள் மக்களாகிய நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் எங்களுடைய கைகளை நாங்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டும். அதே எப்படி உங்களுக்கு தெரியும், இன்று சந்தையில் பார்த்தீங்கன்னா ஹெரோயின், ஐஸ், அதுபோல ஹஷீஷ், குஸ்பா போன்ற போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து இப்பொழுது பரவி இருக்கிறது. இளைஞர்கள், மாணவர்கள், அவருடைய எதிர்கால சமுதாயம் எல்லாவற்றையும் தவறுபடியாக்குகின்ற இந்த செயல் திட்டத்தை நாங்கள் நிறுத்த வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் கைகோர்க்க வேண்டும். ஆக உங்களுக்கு ஏதாவது விடயங்கள் தெரிந்தால், விநியோகத்தர்கள் அதே போல இந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க இவங்க, இவங்க தான் இந்த இந்த பகுதியில் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் உடனடியாக நீங்க அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விவரங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல யாருக்காவது புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா, இவருக்கு இவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டார், இவரை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 19 27 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான சேவைகளை இவர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆக போதைப் பொருள் என்பது எமது நாட்டையும் சரி எமது சமுதாயத்தையும் சரி இல்லாமல் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டமாக இருக்கிறதாக இந்த போதைப் பொருளை நாங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். மக்களாகிய நாங்கள் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும் என்பது இங்கே முக்கியமான வழியமாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு தலைவலி காய்ச்சல் வரும்போது ஒரு மெல்டோர் ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க. தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிரு, மெல்டோர் எடுத்தீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். அப்படி தலைவலி காய்ச்சல் பறந்து போகணும் சொல்லி நீங்க என்ன செய்யணும், மெல்டோர் ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க. சார், நான் ஸ்கோர் விவரங்களை சொல்லதா சொல்லிருந்தேன், அதை நான் சொல்ல வேண்டும். அதாவது இலங்கை இந்திய அணிகள் மோதுகின்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் ஆட்டம் முடிவடைந்திருக்கிறது. இந்திய அணி மிகப்பெரிய ஒரு இலக்கியை பெற்றிருக்கிறது, மிகப்பெரிய ஒரு இலக்கு. 503 ஓட்டங்களை பெற்றுக்கிறது. 9 விக்கெட்டுகளை இழந்து இரண்டாவது இன்ஸுக்காக முதலாம் தொற்று இலங்கை அணி தற்சமயம் 8 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டுகள் எழுந்திருக்கிறது. உண்மையிலேயே இலங்கை அணியும் என்னதான் செய்வாங்கன்னா, இந்திய அணியின் தொடுப்பாட்டம் மிகாபாரமாக இருக்கிறது. ஜெய்ஸ்வால் 45 ஓட்டங்கள், கே.எல். ராகுல் 18 ஓட்டங்கள், படிக்கல் 117 ஓட்டங்கள், சுப்மன் கில் 50 ஓட்டங்கள், ரிஷாட் பந்த் 63 ஓட்டங்கள், ரவீந்திர ஜடேஜா 43 ஓட்டங்கள், ஜோரல் 115 ஓட்டங்கள் சிறப்பான தொடுப்பாட்ட பரிதி. மொத்தமாக 503 ஓட்டங்கள், 9 விக்கெட்டுகளை இழந்து பந்து வீச்சு பரத்தில் அசித்த ஃபேனோட பரவாயில்லை. 5 மேடின் ஓவர் அடங்கலாக 29 ஓவர்கள் பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதே போன்று பிரபாத் ஜெயசூரிய அதே போல நுவாந்த் ஆகியோர் தலா 2 வீரர்களை வீழ்த்தியிருந்தார்கள். லஹிருகுமாருக்கு 1 விக்கெட் சென்றது. இப்போது துடுப்பிடித்த ஆடுக இருக்கிறது 3rd ஆட்டம் இன்றைய நாளில். இலங்கை அணி இன்றைய நாளில் இலங்கை நேரப்படி 10 மணிக்கு இலங்கையில் தான் நடக்கிறது, 10 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பப்பாக இருக்கிறது. ஏற்கனவே 2 வீரர்கள் இழந்திருக்கிறது. லஹிருக்கு உதார 1 ஓட்டத்திலும், அதே போல கமில் மிஷ்ரா ஆட்டமிழக்கால் மறுமணியில் இருக்கிற 5 ஓட்டங்களோடு பிரபாத் ஜெயசூரிய நேற்று ஆட்டமிழந்தார். 20 மணிக்கும் 2 ஓட்டங்களை பெற்ற வேளையில் LBW முறையில் சுதரின் பந்து வீச்சில் 2 வீரர்கள் இழந்து 8 ஓட்டங்களை பெற்று இருக்கிறது இலங்கை அணி. பார்க்கலாம் இந்த இன்னிங்ஸ் மிக முக்கியமான ஒரு இன்னிங்ஸ், இது எல்லாவது செய்தால்தான் அங்கே ஏதாவது பண்ண முடியும், இல்லைன்னு சொன்னால் இந்த போட்டியும் தோல்வியில் தான் சென்றடையும் என்பதும் இங்கே பார்க்க வேண்டியமாக இந்த விடயங்களும் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து முடித்துக் கொள்ளுங்கள். முக்கியமான விடயங்கள், முக்கியமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நிகழ்வு பதிவேடுகள்
1: அம்பாறை கல்முனை துறைவந்தி மேடு அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன பஞ்சகுண்டபட்ச உத்மயாக மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது இன்று எண்ணிக்காப்பு நடைபெற்று எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26 புதன்கிழமையன்று மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற உள்ளது. ஓவா மாகாணம் பதுரை மாவட்டம் அல்தமுல்லை கழுபாணை கருவேற்காடுபதி அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் தேவஸ்தான வருடாந்த அலங்கார உற்சவமானது இன்றைய தினம் சங்காபிஷேகம் இடம்பெற்று எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26 தேர் திருவிழா என்பன நடைபெற உள்ளது. ஓவா மாகாணம் பதுரை மாவட்டம் மடுசீமை குருவிக்கலை ஸ்ரீ கதிரேசநாதர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26 கிரியைகள் ஆரம்பமாகி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 29 எண்ணிக்காப்பு இடம்பெற்று ஆகஸ்ட் மாதம் 30 மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வசந்தம் எஃப்எம் நிகழ்வு பதிவேடுகள் இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்தரமுல்ல அல்லது 011-2775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இனிமையான பாடல்களோடு நீங்கள் தரமான பொருட்களை கொள்வன செய்ய வேண்டும். நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்கன்னு சொல்லி நீங்க எல்லாம் பிளான் பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் செய்கிறது, நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் சொல்லி யோசிப்பீங்க. அதுக்கான பொருட்களை சரியான இடத்துல வாங்க வேண்டும் சொல்லி யோசிப்பீங்க. நான் சொல்வது என்ன சொன்னால், நீங்கள் ஜனதா ஸ்டீல்ல போயிருந்த பொருட்கள்லாம் வாங்கினீங்கன்னு சொன்னால் தரமான விலையில் நியாயமான, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளும் போது தெரியும் ஆஹா இது சூப்பரான பொருள் தான். அதே போல மற்ற இடங்களில் ஒப்பீட்டளவில் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இது தரமான பொருள், அதே போல நியாயமான விலையில் கிடைக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல ஒரே இடத்தில் எல்லா பொருட்களும் கிடைக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், போக்குவரத்து செலவு என்பது மிக மிக குறைவாக போகிறது. அந்த செலவுக்கு வேறு ஏதாவது பொருட்களை நீங்கள் வாங்க முடியும். ஆக இப்படியான வசதிகள் இருக்கும்போது நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸை மிஸ் பண்ணாதீங்க. தயவு செய்து நீங்கள் அங்க போய் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஆஹா இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது, நாங்கள் எதை வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, நாங்கள் பொருட்களை வாங்கும்போது சில பொருட்களை மறந்து விட்டு வரும் இல்லையா, ஐயையோ நான் இந்த பொருளை வாங்க வரதுன்னு அது அந்த கடைக்குள்ள போகணும்னு சொல்லி. அதனால இங்கே போனீங்கன்னு சொன்னால் எல்லா பொருட்களும் இருக்கும்போது கண்ணுக்கு படும்போது ஆ இதுவும் வேண்டுமென்ன இதுவும் வேண்டுமென்னு சொன்னால் நீங்க அப்படி கேட்டு கேட்டு வாங்க முடியும். ஸோ இந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கிறது. சரி, சந்தோஷம் சொந்தங்களே, வைராங்கல் கொண்டு வரும் வணக்கம் கேட்டுக்கொண்டு கோகாபன்குளம் கிராமத்தில் ஒருவர் உயர்ந்து விட்டதாக காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க, அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, இறுதிக்கிரைக்காக வீட்டாக்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இறுதிக்கிரைக்காக எல்லாம் இருந்தவர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாம் கூப்பிட்டு அதுக்கான வீட்டில் எல்லாம் சுத்தப்படுத்தி அதுக்கான அதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் செய்துதான் இந்த விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. டிஎம் கீர்த்தி சேனா என்பவர் தான் நேற்று இந்த விஷயத்திற்கு திடீரென உயிர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வாரியப்போல சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் சிறைச்சாலையில் உழந்து விட்டதாக நன்னீர்கிய காவல்துறையினர் தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த செய்தியால் தூக்கம் அடைஞ்சு எல்லாம் வீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. திடீர்னு அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு, கிளம்பி வந்திருக்கிறார். ஐயோ நீங்களா அப்படின்னு பார்த்துருக்கிறாங்க, எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இவர் வரும்போது சுவரொட்டியெல்லாம் ஒட்டி இருந்திருக்குது, இவர் ஃபோட்டோவெல்லாம் போட்டு. அதுக்கு பிறகு தான் சின்ன ஒரு என்ன சொல்கிறது, சிறைச்சாலை மற்றும் காவல்துறை அதிகாரிக்கு இடையே தகவல்கள் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு குழப்பம் காரணமாக தான் இந்த விஷயம் மாறுதலாக இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பாருங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் இருந்தால் வேற ஒரு பொடி எடுத்து புதைச்சிருப்பாங்க. சரி, இன்னொரு விஷயம் இருக்கிறது, அவருக்கு பேர் அதிர்ச்சியார் பேர் அதிர்ச்சின்னா அவருடைய புகைப்படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்ன. சரி, இந்த விஷயம் இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, துபாயில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த பஸ் லலித் என்று பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்ட லலித் கண்ணங்கரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிற விஷயம் பொழுது பகிரப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு துபாய் காவல்துறையினால் கைது செய்யப்பட்ட இவர் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு அழைத்துவதற்காக சட்ட நடவடிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இலங்கை காவல்துறையின் விசேட குழுவினால் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை, கப்பம் பெறுதல் போன்ற மற்றும் போதைப்பொருள் கடத்தல் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தான் இலங்கையில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபரான பஸ் லலித் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிக்கையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விடயமாக காவல்துறை இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் அரசு புலனாய்வு சேவைகள் சேர்ந்து அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று தான் துபாய் சென்றது. இங்கே முக்கியமான விடயமாக இவரை அழைத்து வந்து குற்றங்களுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் யார் என்பது போன்ற விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. மக்கள் சூடிய மகுடமே உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தன்.

0: ஸ்ரீ செல்வச்சந்நிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

என் நேரத்தை யாரும் முடிவு பண்ண முடியாதரா? அது ஆண்டவனும் மக்களும் தாண்டா முடிவு பண்ணுவாங்க. நல்லதை திருப்பி திருப்பி செஞ்சு பழக்கப்பட்டவன் தானா, திருப்பி போறவன் கிடையாது. ஸ்கூல்ல கூட பாடத்தை நடத்திட்டு தாண்டா பரிச்சை வைப்பாங்க. நீ எனக்கு பரிச்சை வச்சுட்ட, இனிமே உனக்கு நடத்துறண்டா பாடம். நீ என்ன எரிச்சாலும் சாம்பலா இருப்பேன், அது ஆத்துல கரைச்சாலும் தண்ணில இருப்பேன். அந்த தண்ணி ஆவியா மாறி மேகமாயி மறுபடியும் மழையா தாண்டா பூமிக்கு வருவேன். நான் உருவெடுக்க ஆரம்பிச்சேனா

0: உலகின் நட்சத்திர
1: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. நாங்கள் சில விடயங்களை நாங்கள் தவிர்க்கவே கூடாது. அந்த விடயங்களுக்கு கை கோர்த்தால் மாத்திரமே எங்களையும் எங்களது நாட்டையும் எங்களது சமுதாயத்தையும் நாங்கள் மீட்டெடுத்துக் கொள்ள முடியும், காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்படித்தான் இருக்கிறது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டுமாக. இந்த விழிப்புணர்வு கைகோர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து செயல்பட வேண்டும். எங்களுடைய இந்த வாழ்க்கையில் போதைப் பொருள் உள்ளே வந்தால் என்ன நடக்கிறது? சொந்த பந்தங்கள் தெரியாது மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அதே போல பல பிரச்சனைகள், பல நோய்கள், புதிய புதிய நோய்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்கள் இந்த போதைப் பொருளை இல்லாமல் ஒழிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்போடு இருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஆக இந்த விநியோகம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 என்ற தக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல யாராவது இந்த போதைப் பொருள் பாவனின் மூலமாக அவருடைய வாழ்க்கை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொன்னா உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜனதா ஸ்டீல்ஸ், ஜனதா ஸ்டீல் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்க ஜனதா ஸ்டீல் தான் செல்ல வேண்டும். ஆக ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னு சொன்னா சொந்தங்களே உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், கட்டில உபகரணங்கள், அதே போல கடத்தொழில் சார் உபகரணங்கள் மற்றும் GIT உபகரணங்கள் எல்லா வகையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் செயற்படுகின்ற டேக் கேர் வேலை திட்டமானது ITN லக்கண்ட வசந்தம் டிவி வசந்தம் FM இழைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாதை வீதி விபத்துகளை குறைக்கும் வண்ணம் பாதை நடக்கின்ற விடயங்களை ஒரு நாடக வடிவிலும் அதே போல கருத்தரங்கு வடிவிலும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டேக் கேர் வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இரண்டாவது கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. தொடர்ந்து நடந்து கொள்ளுங்கள். இது வணக்கம் வசந்தம்.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களுக்கான நீர் விநியோகம் அடுத்த சில மணித்தியாலங்களுக்குள் வழமைக்கு திரும்பும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. முப்படைகளின் ஒத்துழைப்புடன் இந்த அவசர நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளதுடன் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பரிந்துரைகளை பின்பற்றி நீர் விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வருவதற்கு முன்னர் நீரின் தரம் குறித்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைய நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அருகில் உள்ள பகுதிகளுக்கான நீர் விநியோகம் அடுத்த சில மணி நேரங்களுக்குள் முழுமையாக வழங்கப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. எனினும் பத்திரமுல்லை, கோட்டை, நாவலை மற்றும் நுகேகுடா போன்ற பகுதிகளுக்கு நீர் விநியோகம் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கமைய கனடாவிலிருந்து சிறிய ரக கனரக வாகனங்கள் மற்றும் வாகனங்களின் உதிரி பாகங்கள் மீதான வரியை ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து 25% இருந்து 50% உயர்த்தப் போவதாகவும் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த வார இறுதியில் அமெரிக்கா கனடா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்தே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: இலங்கை மணி திருநாட்டின் சிறப்புமிக்க தலங்கள் பல இருக்கின்றன. அந்த வகையிலே முருகதலங்கள் பற்றி நாங்கள் நோக்குகிற போது சிறப்புமிக்க முருகதலங்கள் இலங்கை மணி திருநாட்டிலே சிறப்பாக முருக வழிபாடு என்பது இலங்கை மண்ணில் சிறப்பு பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே சிறப்பாக மீன்பாடும் தேன்னாடாம் மட்டுவிலே மண்டூர் மௌனபூசையேற்ற கண்டுதனாக கந்த கடவுள் மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். அதுபோல தொண்டைமனாறு செல்வ சன்னதி ஆலயத்திலே தொண்டர்கள் துதி செய்யும் அற்புத கடவுளாக எங்கள் செல்வ சன்னதி வடிவேலன் அமர்ந்திருக்கிறார்.

0: அந்த கதிர்காமம், கதிர்காமம் மேவிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் செப்புகிறார் திருப்புகழிலே. அந்த கதிரமலை கந்தனும் இந்த இலங்கை மணி திருநாட்டிலே அமைந்திருக்கின்ற முருகதலங்களாக சிறப்பிக்கப்படுகிறது.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-7676.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: தெல்லிப்பளை துர்காதேவி அம்மன் ஆலயத்தின் தேவஸ்தானத்திலிருந்து யாழ்ப்பாணம் அங்கிருந்து எங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் தவணேசன் இணைந்து கொள்ள அங்கு நடக்கின்ற நிகழ்வுகள் பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக. வணக்கம் தவணேசன்.
1: வணக்கம். நாங்கள் ஈழவள நாடு யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய தேர்த்திருவிழாவோடு நல்லதொரு பொழுதிலே இணைந்திருக்கிறோம். அருமையான காலை பொழுது என்று தனசமுத்திரமாக அடியார்கள் இந்த தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காலை பொழுதிலே இருந்து பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த சன்னிதானத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அம்பாள் தேரிலே ஆரோகணித்து இருக்கிறாள். அங்கே தேர்தெங்காய்கள் உடைக்கப்படுகிற திருக்கோல காட்சியை பார்க்கிறோம். தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி என்று போற்றப்படுகின்ற ஈழவள நாடு திருமூலர் சிவபூமி என்று அழைத்த அற்புதமான இந்த ஈழ மண்ணிலே இன்றைக்கு தெல்லி நகர் துர்க்கை அம்பாள் திரு சன்னிதானத்திலே தேர் ஓட போகிறது. எங்கள் அற்புதமான சிசுர தேர் இன்றைக்கு எழுந்தருளி பெருமாண்டியினுடைய திருவருளினாலே இந்த திருவீதியிலே பவனி வரப்போகிறது. இப்போது எங்களுடைய செந்தில்நாத குருக்களர்கள் ஆலயத்தினுடைய பிரதம குருக்களாக இருக்க தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் எங்களுடைய தெய்வ திருமகள் என்று போற்றப்படக்கூடிய சிறப்புக்குரிய அம்மா எங்களுடைய சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் இந்த ஆலயத்தோடு நீண்ட தொடர்பிலே இருந்தவர். உண்மையிலே அவர் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் தொன்மைக்கும் அவரே மூல காரணமாக இருந்தவர். அவருடைய வழித்தோன்றலிலே இருக்கக்கூடிய எங்களுடைய ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள் இப்போது ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவுக்கு அருகிலே இப்போது நிற்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அவரோடும் நாங்கள் அவருடைய நல்லாசியும் பெறுவதற்காக எம்பெருமாட்டியினுடைய திருவருளிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். துர்கா துரந்தரி எங்கள் திருசூலம் ஏந்திய நாயகி அழகான பட்டு பீதாம்பர நாயகியாக காட்டு மல்லிகை செவ்வந்தி சாமந்தி என்று சொல்லப்படுகிற மலர்களை எல்லாம் தன் திருமேனியிலே சூடிய நாயகியாக தெல்லிப்பளையிலே இருக்கிற துர்க்கை அம்மா அங்கே திருக்கோலத்திலே காட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். தெல்லிப்பளை பதியாளுகிற நாயகி திருத்தேரிலே அழகான திருக்கோலத்திலே இருக்கிற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லையில்லாத வரம் தருகிற தாய் கற்பக வள்ளி நீ சொற்பதம் பிடித்தேன் நற்கதி அருள்வாயே அம்மா என்று சொல்வது போல கருணை கடவுளாக கண்கண்ட நாயகியாக கூதளத்திலே இருக்கிற தெல்லிப்பளை துர்க்கை அம்மா இப்போது திருத்தேரிலே ஆரோகணித்திருக்கிறாள். அங்கே பல்லாண்டு பாடி எப்படி திருவாதிரையிலே அங்கே திருவருகை தருகிற பெருமானுடைய தில்லைப்பூத்தனுடைய தேர் ஓடாதென்ற போது சேர்ந்தா எனக்கு ஒரு பல்லாண்டு பாடுக என்று பெருமானுடைய திருவருளை வேண்டியது போல இங்கே பல்லாண்டு பாடப்பட்டு அபிராமி அந்தாதி பாடப்பட்டு திருத்தேர் ஆரோகணிப்பதற்காக காத்திருக்கிறது. அங்கே அக்கினி சுவாலி போன்ற திருத்தேர் இயற்கை வளங்கள் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேராக தெல்லிப்பளை ஆளுகின்ற இளவரசியின் திருத்தேர் அங்கே காட்சி கொடுக்கிறது. அடியார்களே மங்கையர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஆலயம் ஒரு பிடி அரிசி கொண்டு அன்னதானம் சிறப்பிக்கிற சன்னிதானம் என்றால் அது தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயம் தான். ஏனென்றால் ஒவ்வொரு அடியார்களுடைய கைகளினாலும் கிடைக்கின்ற ஊதியத்தை கொண்டு உழைத்த பெருமானத்திலே தேடிக்கொள்ளுகிற அன்னம் ஒவ்வொரு பிடியாக கொண்டு வந்து அரிசியை கொண்டு வந்து உண்டியலிலே போட்டு அன்னதானம் எடுத்துக்காட்டாக வழங்குகிற ஒரு சன்னிதானம் என்றால் அது தெல்லிப்பளை துர்க்கையம்மன் சன்னிதானம். எனவே அப்படியான அற்புதம் நிறைந்த தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவிலே இப்போது ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்.
2: திருவடிகளை மனதிலே இருந்து பிரார்த்தித்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அம்பாள் அடியார்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். மாவை ஆதீன கர்த்தா மகாராஜ ஸ்ரீ சத்ரசபாதி குருக்கள் அவர்களும் எங்கள் தேவஸ்தான பிரதம குரு செந்தூர்ராஜ குருக்களுடைய ஆசியோடு இந்த ரதோற்சவம் பக்திபூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேசம் போற்றுகின்ற தெல்லிப்பளை துர்க்கை அம்பாளுடைய வடம் பிடித்து வாழ்வு கேட்க வேண்டும் என்ற பேரு நோக்கோடு ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். இன்னும் சில நிமிட நேரத்திலே அம்பாளுடைய தேர் புறப்பட்டு இருப்பிடத்துக்கு வந்தவுடன் அன்னதானம் வழங்கப்படும். இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை அடியவர்களும் புதிய அன்னசத்திர மண்டபத்திலே அன்னதானத்திலே பங்கு பற்றி அம்பாளுடைய பிரசாதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று எங்கள் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே தேர் இருப்பிடத்துக்கு வந்த உடனேயே அன்னதானம் ஆரம்பமாகும். மூத்தோருக்கும் குழந்தைகளுக்கும் தனித்துவமாக அவர்கள் வரிசையிலே நிற்காமல் அங்கே மூத்தோருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இயலாத
1: செழிப்பிளை துர்க்கையம்மனால் இயேசுனுடைய ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் இப்போது அவருடைய அந்த குரலை நாங்கள் கேட்டிருந்தோம். அருமையான வேளையிலே இந்த செழிப்பிளை துர்க்கை அம்மா இன்னும் நிமிடத்திலே திருச்சேரியிலே ஆரோகணிக்க இடம் பிடிப்பார், வான் உலகத்திலே இடம் பிடிப்பார் என்பது போல செழிப்பிளை துர்க்கையம்மன் ஆலயத்தை நாங்கள் பார்க்கிறோம். கலை கலாச்சாரமான பண்பாடாக இந்த ஆலயம் விளங்குகிறது. அங்கே பேரே பஜன் பாடி வருகிற அடியவர்கள் ஒரு குறம் தேசம் போட்டும் செல்லிப்பளை அம்மா என்று அந்த பொன்மொழிகளினாலே இந்த தாயை அழித்துக் கொள்வார்கள். அடியார்களே, தெளிநகர் ஆளுகிற துர்க்கை அம்மனுக்கு மங்கையர்கள் எல்லாம் வாரம் விரதம் இருந்து ஆடி செவ்வாய் கேடு வந்து பிடித்து அன்னையிடம் வரம் முறைய பெறுபவர்கள் அதிகம். ஏனென்று சொன்னால் இந்த ஆலயத்திலே இருக்கிற அம்பாள் கேட்கின்ற வரத்தை வாரி கொடுக்கிற தாயாக இருக்கிறாள். மதுரையிலே மீனாட்சி ஆனாள், காஞ்சியிலே காமாட்சி ஆனாள், அங்கே காசியிலே விசாலாட்சி ஆனாள், நயினா தீவினிலே நாகபூசணி ஆனாள், பச்சாப்பழையினிலே கண்ணகி ஆனாள், புத்தளையிலே முத்துமாரி ஆனாள், செல்விப்பழையினிலே துர்க்கா தேவியாக இருக்கிற அம்பாளினுடைய திருவருள் நிறைந்திருக்கிற பொழுது இந்த பொழுது. எனவே வைகரை பொழுது பிடிந்து காலை பொழுதிலே சூரிய பகவான் கிழக்கு வானிலே உதயமாகிற நேரம், பறவையினம் எல்லாம் அங்கே இடைபெயர்ச்சி செய்கிற நேரம், செல்லிப்பிள்ளை ஆளுகிற துர்க்கை அம்மா திருத்தேரிலே ஆரோகணிக்க போகிறாள். வேப்பமர சோலையவள் வீடு அங்கே கோபுரம் அழகாக பாங்கிருந்து காட்டி கொடுக்க அங்கே தங்கு ஒலிக்கிறது. செல்லிநகர் துர்க்கை புறப்பட போகிறாள். வடம் பிடிப்பான் வானுலகத்திலே இடம் பிடிப்பார் என்பது போல செல்லிப்பிள்ளை துர்க்கை அம்மனுடைய திருச்சேரனுடைய வடத்தினை பிரசிப்பதற்காக பக்தர்கள் எல்லாம் அங்கே நிறைந்திருக்கிறார்கள். அதிகமான மங்கையர்கள் அங்கே இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். சர்வமங்கள் வாசகங்களும் சிறப்பிக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே சன சமுத்திரமாக இந்த செல்லி நகர் காட்சி கொடுக்கிறது. எங்கு பார்த்தாலும் பக்தர் கோடிகள் அம்மா அம்மா என்று அவளிடம் அதிகம் சரண் புகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். என்று அழைக்காத உயிர்கள் உண்டா? அவளல்லவா கருமூலத்தின் தாயாக இருக்கிறாள். எனவே செல்லி பழையாளுகிற துர்க்கை அம்மன் புறந்தரியாக திருத்தேரிலே பவனி வரப்போகிறாள். செல்லிய பழையாளுகிற துர்க்கா புறந்தரியை தேடி வந்து வழிபடுகிற பக்தர்கள் எல்லாம் அங்கே கெட்டக வெள்ளினை பொற்பதம் பிடித்தேன் நக்கதி அருள்வாயே நீ அம்மா என்று செல்லிப்பழையிலே துர்க்கை அம்மனை வழிபடுகிற காட்சி. அங்கே தங்கு அங்கே சக்கரத்தை கையிலே தாங்கிய தாய், எங்களுடைய திருவருளை தருகிறவள், திரிசூலத்தை கையிலே தாங்கிய தாய், நர்த்தன நாயகியாக இருக்கிறவள், நாராயணன் அழிலபஞ்ச தாயகி சாம்பவி மகாலட்சுமி வடிவங்களை தாங்கி இருக்கிற தாய், இந்த தலத்திலே வீரத்தை பெறுகிற துர்க்கையாக இருக்கிறாள். இங்கே மகளிர் இல்லம் அமைய பெற்றிருக்கிறது. அதே போல தங்கம் அப்பா குட்டி வழிகாட்டியாக இருந்து இந்த ஆலயத்தை இருக்கிறார். என்பது இந்த ஆலயத்துக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு செல்விப்பளைக்கு வருபவர்கள் எல்லாம் அந்த அன்ன சத்திரத்திலே ஒருபடி அரிசி கொண்டு வந்து அந்த ஊட்டிகளிலே போடுகிறார்கள். இது இந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு எடுத்துக்காட்டு செல்விப்பளைக்கு இருக்கிறது. அரோகரா செல்விப்பளை துர்க்கை அம்மன் மரோ ஆரோகணிக்கிறாள். திருச்சேரியிலே தேரத்தோடு புறப்பட போகிறது. அங்கே பஞ்சாலாற்று தீபம் காட்டுகிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். வடம் பற்றுவதற்காக அடியார் திட்டம் நிறைந்திருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை வசந்த மிகமோடு இணையும் வரை உங்களிடமிருந்து செல்லிப்பிள்ளை ஆலயத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான். என்றும் இந்த ஆலயங்களினுடைய வர்ணனையாளர் அல்வாயு நேசன், மீண்டும் இணையும் வரை தலையகத்திலே இருக்கிற சக அறிவிப்பாளர். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. தெல்லிப்பிள்ளை துர்க்காதேவி ஆலயத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்டீர்கள்.

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், எப்போதுமே உறுதியான கம்பிகளாக மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை நீங்கள் கேட்டு வாங்குங்கள். உங்களுக்கு வீடுகளை கட்டும்போது, கட்டிடம் கட்டும்போது உறுதியாக இருக்க வேண்டும், பரம்பரை பரம்பரைக்கு அந்த வீடு இருக்க வேண்டும் சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா உடனடியாக நீங்க செய்ய வேண்டியது கம்பி வாங்கும்போது மெல்வா கியூஎஸ்டி கம்பி என்று சொல்லி கேட்டுவாங்க. சரிதானே நான் சொல்லிட்டேன். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது நாங்கள் அந்த போதைப் பொருளுக்கு எதிர்பார்க்க நாங்கள் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். அதன் அடிப்படைகள் பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது போதைப் பொருள் விநியோகம் செய்யறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தால் நீங்க உடனடியாக 18-18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்த வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் போதைப் பொருள் என்பது நாட்டையும் வீட்டையும் சமுதாயத்தையும் அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்று சமுதாயத்தில் அதிகமான போதைப் பொருட்கள் ஊடுருவி இருக்கிறது. அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் சொன்னால் மக்களாகிய நாங்கள் கைகோர்க்க வேண்டும். ஆக உங்களுக்கு இந்த விவரங்கள் விநியோகிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சா 18-18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுதுங்க. அதே போல யாருக்காவது புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க, புனர்வாழ்வுக்காக ஒருத்தர் தேவையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவருக்காக உதவி செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் 19-27 என்ற லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல்ஸ் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், கட்டிட உபகரணங்கள், அதே போல கடத்தொழில் சார் உபகரணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். உங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. காரணம் நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவ்வளவு தெரிவுகள் இருக்கிறது. சோ உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க, காரணம் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க என்ன மாதிரியான வீடு கட்ட போறீங்க, என்ன மாதிரியான வேலை செய்ய போறீங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் பாதிக்க வேண்டும். சில விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அதிக விலைக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குவீங்க. அப்ப நீங்க அங்க தெரிஞ்சவங்கள்ட்ட போனீங்கன்னு சொன்னா ஓகே இது இவ்வளவு தேவையில்ல தம்பி, இந்த கம்பி போட்டா போதும் சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல நீங்க போயிட்டு பொருட்களை கொள்வனம் செய்யும் போது உங்களுக்கும் அதீத லாபம் கிடைக்கும், அதே போல அதீத நம்பிக்கையும் கிடைக்க போகிறதாக. ஜனதா ஸ்டீல்ஸ் அப்படின்ற நாமம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதாவது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு நம்பிக்கையை வென்ற ஒரு நாமம் தான் ஜனதா ஸ்டீல்ஸ். ஆக நீங்கள் பொருட்களை கொள்வனம் செய்யும் போது ஜனதா ஸ்டீல் செல்லுங்கள் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9:27.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் 102.6, 102.8. மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
2: நானும் போவது
1: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
2: பார்த்ததா
1: சொல்லிற்கினிய தமிழோடு

முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்றலையில்

இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் திகதி. தமிழ் சினிமாவிலும் தமிழர்களின் மனதிலும் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஜனன தினம் என்று.

0: 1952 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் திகதி மதுரையில் இவர் பிறந்தார். சினிமாவில் காலடி எடுத்து வைத்த பிறகு தனது கடின உழைப்பாலும் தனித்துவமான நடிப்பாலும் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் இவர். விஜயகாந்த் என்றாலே நினைவுக்கு வருவது வெறும் திரைப்படங்கள் மட்டுமில்லை, நேர்மை, துணிச்சல், கம்பீரம், உதவும் மனப்பான்மை இவையும் சேர்ந்ததுதான் அவருடைய தனி அடையாளம்.
1: கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், புடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதுன்னு வாசல்ல படியா இருக்குது. அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு. நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது, நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும்.
0: 1970களில் இறுதியில் திரைப்பட பயணத்தை தொடங்கிய இவர் பின்னர் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக உயர்ந்தார். குறிப்பாக காவல்துறை அதிகாரி, ராணுவ வீரர், சமூகத்திற்காக போராடும் கதாபாத்திரங்கள் போன்றவற்றில் அவர் காட்டிய கம்பீரம் ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டது. கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அவருக்கு கேப்டன் என்ற பட்ட பெயரை மக்கள் மத்தியில் இன்னும் வலுவாக நிலைநிறுத்தியது. அதன் பிறகு சத்ரியன், ரமணா, வானத்தை போல, நரசிம்மா, வல்லரசு, செந்தூர பாண்டி போன்ற பல திரைப்படங்கள் அவரது திரைப்பயணத்தில் முக்கியமான படங்களாக அமைந்தன. அவருடைய திரைப்படங்களில் ஆக்ஷன் இருந்தது, கம்பீரம் இருந்தது, ஆனால் அதைவிட முக்கியமாக மக்களுக்காக நிற்கும் ஒரு கதாநாயகன் என்ற பிம்பம் இருந்தது. விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது அவருடைய மனிதநேயத்தையும் மறந்துட முடியாது. தன்னுடன் பணியாற்றியவர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என பலருக்கும் உதவியவர் என்ற பெயர் அவருக்கு இருந்தது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் திகதியன்று அவர் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற திரைப்படங்களும் அவரது கம்பீரமான கதாபாத்திரங்களும் ரசிகர்களின் நினைவுகளும் இன்றும் அவரை உயிரோடு வைத்திருக்கின்றன என்றே கூற வேண்டும். விஜயகாந்த் ஒரு நடிகர் மட்டுமல்ல, திரையில் கம்பீரமாக நின்ற ஒரு கதாநாயகன், மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு கேப்டன் என்றே சொல்ல வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவுகளோடு உங்கள் மனதோடு இணைந்திருக்கும் வசந்தம் FM.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM தெல்லிப்பளை ஸ்ரீ துர்கா தேவி தேவஸ்தானம் யாழ்ப்பாணம் அங்கிருந்து எங்களோடு தவணேசன் நடந்து கொள்கிறார். நிகழ்வுகள் பற்றி பார்க்கிறதுக்கு வணக்கம் தவணேசன்.
1: வணக்கம் மேடம். நாங்கள் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தினுடைய தேர்திருவிழாவோடு 2026 பராப வருடத்திலே சிறப்பாக ஈழத்திலே இருக்கக்கூடிய குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே பெருந்தலங்கள் எல்லாம் மகோற்சவ பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காலம். உங்களுக்கு தெரியும், நல்லூர் அலங்கார கந்தனுக்கு திருவிழா ஆரம்பமாக இடம் பெறுகிறது. அதே போல தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வ சன்னதி முருகனுக்கும் திருவிழா ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தெல்லிப்பளை துர்க்கையம்மனுக்கும் இன்றைய நாள் விசேடமான தேர்திருவிழா இடம் பெறுகிறது. இந்த ஆலயம் ஒரு சிறப்பு பெற்ற ஆலயம் என்பதற்கு கர்ணபரம்பர கதை ஒன்று வரலாற்றுடன் தொடர்புடையது. அதனாலே தான் இத்தனை அடி அவர்களை ஈட்டிருக்கிறது. சித்தர்கள் ஞானிகள் பெரும்பாலும் எந்த ஆலயங்களிலே தங்கள் நிச்சயிலே இருக்கிறார்களோ அந்த ஆலயம் சிறப்பு பெறுகிறது. அந்த வகையிலேதான் கதிர்காமர் என்ற சிவனடியார் கொண்டு வந்த ஸ்ரீ சக்கர யந்திரம் இனிப்ப மரத்தடியில் வைக்கப்பட்டு நாளளவில் இது பெரிய கோயிலாக வரலாற்றிலே தடம் பதித்த கோவிலாக இன்றைக்கு திகழ்கிறது. காசிக்கு சென்று திரும்பிய சிவனடியார் கதிர்காமர் தெய்வீக ஸ்ரீ சக்கர யந்திரத்தை எடுத்து வந்தார். அவர் தெல்லிப்பளை பகுதியில் ஒரு இனிப்ப மரத்தின் கீழ் இளைப்பாறினார். அங்கே அம்பிகை திருவருளால் அந்த யந்திரம் நிலை பெற்றதாக சொல்லப்படுகிறது. 1829 இக்கோயிலின் முதல் கும்பாபிஷேகம் இடம்பெற்றிருக்கிறது. தெல்லிப்பளை துர்க்கையம்மனுடைய கும்பாபிஷேகம் 1829 இடம்பெற்றது. இந்த ஆலயம் கோபுரங்களுடன் 30 படிக்கட்டுகளை கொண்ட தீர்த்த குளமும் இதனுடைய ஆலயத்தினுடைய சிறப்பம்சம். ஆண்டுதோறும் திருவிழாக்கள் எல்லாம் சிறப்பாக இந்த தெல்லிப்பளையிலே இடம்பெறுவது ஒரு வரலாற்று தடம் பதித்த கோவில். இன்றைக்கு தூக்கு காவடிகள் எல்லாம் ஆலயத்தை வந்தடைகிறது. அதே போல இந்த தேர் புறப்பட்டு இப்போது ஆலயத்தினுடைய மேற்கு வீதியிலே தேரானது பவனி வருகிறது. அங்கே அரோகரா கோஷம் ஒலிக்கிறது. அடியார்கள் காதலித்து அவள் மேல் கொண்ட காதலினாலே இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்கிற திருக்கோலத்தை பார்க்கிறோம். இங்கே அடியளித்து வருகிற மங்கையர்கள் ஒருபுறம், அங்கப்பிரசனம் செய்து வருகிற அடியார்கள் ஒருபுறம், படத்தையில் கட்டுவதற்கு முண்டியடிக்கிற அடியார் கூட்டம் ஒருபுறமுமாக அங்கே முன்னே பார்க்கிறோம். மேளவாத்தியம் தாள வாத்தியங்கள் எல்லாம் சிறப்பாக எந்த ஆலயத்திலும் இல்லாத பறை மேளம் முழங்கி வர, அந்த பறை கருவி பொருத்தப்பட்ட இயந்திரத்தினூடாக அந்த பறை கருவி இசைத்து வர, அங்கே மேள தாளங்கள் இசைத்து வர தெல்லிப்பளை துர்க்கையம்மன் இப்போது மேற்கு வீதியிலே விளம் வருகிறாள். தேரிலே எங்களுடைய செந்தில்நாத குருக்கள் அவர்கள், மகோத்சவ பிரதம குரு அவர்கள் அமர்ந்திருக்க அங்கே நெறிப்படுத்தலாக ஆலயத்தினுடைய தலைவராக திகழக்கூடிய செல்வர் ஆறு திருமுருகன் அவர்கள் முன்னே அங்கே வடக்கயிறு இழுக்கின்ற அடியவர்கள் இழுத்து வருகிற பகுதியிலே அங்கே நடந்து நடந்து அந்த நெறிமுறைப்படுத்தலோடு அடியார்களை அழைத்து வருகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அற்புதமாக அரோகரா கோஷம் ஒலிக்கிறது. அங்கே வாயிலே கற்பூரம் வானலாவி தொடர்பிடுகிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் இன்னும் அடியார்கள் ஆலயத்தை நோக்கி வருகிறார்கள். எங்கள் அருள் தருகின்ற தேசம் போற்றும் தெல்லிப்பளை துர்க்கையம்மனுடைய ஆலயத்தினுடைய நேர்முக வர்ணனைகளை நிறைவுக்கு கொண்டு வந்து கலியகம் திரும்புகிறோம். கலியகத்திலே சக அறிவிப்பாளர் இணைந்திருக்கிறார். இங்கிருந்து விடைபெறுகிற நான் என்றும் இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் அல்வாயூர் நேசன். வணக்கம்,
0: நன்றி, நன்றி. இது தெல்லிப்பளை ஸ்ரீ துர்கா தேவி தேவஸ்தானம் யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு. நேர்மை போது 9:46 நிமிடம்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், குடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதது. வாசல்ல படியா இருக்குது, அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு. நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது. நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும்.

0: உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. தெல்லிப்பள்ளி ஸ்ரீ துர்காதேவி அம்மன் தேவஸ்தானம் யாழ்ப்பாணத்திலிருந்து இப்போது எங்களோட தவணேஸ்வரன் இணைந்து கொள்கிறார். வணக்கம் தவணேஸ்வரன். தவணேஸ்வரன் தெல்லிப்பள்ளி துர்காதேவி அம்மன் ஆலயத்திலிருந்து தவணை சந்தித்துக் கொண்டிருந்தார். இப்போது அங்கு நடக்கின்ற நிகழ்வுகள், இப்பொழுது தேர் பவனி வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றிய விஷயங்களோடு எங்களோடு இணைந்து கொள்கிறார் தவணேஸ்வரன். வணக்கம் தவணேஸ்வரன்.
1: வணக்கம். நாங்கள் மீண்டும் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தினுடைய தேத்திருவிழாவோடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்தும் பக்தி வள்ளத்திலே இணைந்திருக்கிற நேரம் நம்மோடு வசந்தம் எஃப்எம்மினூடாக பண்பலையினூடாக நேயர்களும் இணைந்திருக்கிறார்கள். இந்த பொன்னான பொழுதிலே நாங்கள் இப்போது தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்திலே இப்போது அம்பாள் திருவருளை தருகிற தாய், கேட்டவரம் எல்லாம் பாரி கொடுக்கின்ற எங்கள் தெல்லிநகர் ஆளும் தேசம் போற்றும் துர்க்கையம்மா இப்போது வடக்கு வீதியிலே மெதுமெதுவாக திருத்தேரிலே எழுந்தருளி வருகிறாள். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகிற மும்மலங்களை அளிப்பதற்காகத்தான் பஞ்ச கிருத்தியங்களிலே இறைவி இன்றைய நாள் தேத்திருவிழாவிலே ஆரோகணிக்கிறாள். இந்த மனம் ஒரு மிருக குணம் நிறைந்த மனம். எனவே இந்த மிருக குணம் உள்ள எண்ணங்களை எல்லாம் அளிப்பதற்காக அம்பாள் இன்றைக்கு திருத்தேரிலே துரந்தெறியாள் துர்க்கையம்பாள் எழுந்தருளி வருகிறாள். எனவே பழமிகுந்த ஈழவள நாடு சிறப்பாக இன்றைய தேத்திருவிழாவை பக்தர்கள் அலைமோதுகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் இன்னும் அந்த வாயு கோபுரத்தினூடாக நிறைந்த பக்த கூட்டம் ஆலயத்தை நோக்கி வருகந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இன்னும் அடியார்கள் இந்த ஆலயத்தை சூழ்ந்திருக்க போகிறார்கள். அங்கே அழகு நிறைந்த கோவில் பக்த வெள்ளத்தினாலே நிறைஞ்சிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். தெல்லிப்பளை ஆளும் துர்க்கை அம்மாவை தேடி பக்தர் கூட்டம் ஈழவள நாடு எங்கும் இருந்தும் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். இவள் பராசக்தியினுடைய வடிவத்தில் ஒரு வடிவம்தான் இந்த துர்க்கை அம்பாள். எனவே நினைத்ததை தருகிற குங்கும புட்டுக்காரி, மாங்கல்ய பாக்கியம் கொடுப்பவள், மனதார வேண்டும் அடியார்கள் உளமாற வரத்தை வாரி கொடுக்கிற தாய், அங்கே திருத்தேயரனுடைய அடியார்கள் வடக்கையரை பற்றி வர, அங்கே திருத்தேர் மெதுமெதுவாக இப்போது வடக்கு வீதியிலே எழுந்தருளி வருகிறது. அங்கே பவனி வருகிற திருத்தேரை பக்தர்கள் எல்லாம் அங்கே தன் தம் தேத்தி கடன்களை நிறைவு செய்கிற காட்சியை பார்க்கிறோம். மங்கையர்கள் எல்லாம் கற்பூர சட்டிகளை திரசிலும் கைகளிலும் தாங்கி பெருமாட்டியை வழிபாடு செய்கிறார்கள். அகிலம் ஆளுகிற தாய் மாதுளம்பூ நிறத்தழகி பட்டுப்பீலாம்பர நாயகியாக தங்க வளையல்கள் தங்க ஆபரணங்கள் சூடியவளாக காஞ்சிபுர பட்டு உடுத்தவளாக அங்கே திருப்பூரத்தை கையிலே தாங்கியவளாக என்ன அழகாக, அழகுக்கு ஒருவரும் ஊவாத வள்ளியாக அருமறைகள் பாராம் புயத்து வடிவழகி மாதுளம்பூ நிறத்தழகி அங்கே திருத்தேரிலே ஆரோகணித்து வருகிறாள். பழமிகுந்த ஈழ தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஈழத்து இலங்கை மணி திருநாட்டிலே இருக்கிற அத்தனை மக்களுக்கும் சாந்தியையும் சமாதானத்தையும் இந்த தாய் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டிலே ஒரு நிம்மதியாக எல்லோரும் சுபிட்சத்தோடு இன மத பேதமின்றி இந்த நாட்டிலே ஒரு சுபிட்சமாக எல்லோரும் வாழக்கூடிய ஒரு சௌபாக்கியத்தை தெல்லிப்பளை துர்க்கை அம்பாள் பெற வேண்டும் என வசந்தம் எஃப்எம்மினூடாக நாங்களும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். நீங்களும் நலமோடு வாழ தெல்லிப்பளை துர்க்கை அம்மனை நாங்களும் வேண்டிக் கொண்டு நிகழ்வுகளினுடைய நிறைவுக்கு வருகிறோம். எனவே எதிர்வருகின்ற 28 பெருமாட்டியினுடைய திருவருள் நிறைவுக்கு வருகிற வேளையிலே உங்களோடு தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய தேர்திருவிழாவிலும் உங்களோடு இணைய இருக்கிறோம். வியாழக்கிழமை எங்களுடைய தொண்டைமனாறு செல்வச்சன்னதி அவனுடைய தேர்திருவிழாவும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அன்றைய தினமும் நேரலையினூடாக உங்களோடு இணைய போகிறோம். எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு இவ்வளவு நேரமும் நேயர்கள் எவ்வளவோ வேலைப்பழுக்கள் இருந்தாலும் இந்த தெல்லிப்பளை துர்க்கையம்மனுடைய இந்த தேர்திருவிழா நேர்முக வர்ணனையை நீங்கள் செவிமடுத்ததற்கு அம்பாளுடைய கருணை கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்திலிருந்து விடைபெறுகிற நேரம் அகில இலங்கை இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவராக உங்களோடு வலம் பெறுகின்ற என்றும் வசந்தம் எஃப்எம்மினுடைய இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவராக உங்களோடு வலம் பெறுகிற அல்வாயு நேசன் கலையகத்தில் எங்களுடைய சக அறிவிப்பாளரோடு இணையிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி தவணேஸ்வரன்.

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒலிக்கரங்க பாலோடு நானும் நிகழ்ச்சியில் விடைபெற போகிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் இணைந்து கொண்டிருந்தீர்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையத்தில் எம் எல் கிருபாகரன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் இன்று உங்கள் அன்பின் நாகேந்திரன். புவனேஸ்வரராஜ், நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நேரம் காலை 10:01.

0: அனைத்து முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டின் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அனுராதபுரம், மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேநேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, முனராகலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் மின்சார வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக ராய்டர்ஸ் செய்திச் சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக நுகர்வோர் அதிகளவில் மின்சாரத்தில் இயங்கும் கார்களை கொள்வனவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவும் போர் சூழல் காரணமாக எரிபொருள் விலை உயர்வு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதனால் ஐரோப்பா முழுவதும் மின்சார வாகனங்களின் விற்பனை சடுதியாக உயர்வடைந்துள்ளது. எனினும் எரிபொருட்களின் விலை குறைந்தால் மின்சார வாகனங்கள் மீதான நுகர்வோரின் ஆர்வம் குறையுமா என்ற கேள்விக்கு மத்தியில் ஐரோப்பாவில் தற்போதைய சவாலை சமாளிக்க பெருமளவில் மின்சார வாகனங்களின் பாவனையும் கொள்வனவும் அதிகரித்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் கூடிய மகுடமே.
4: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கருவறையிலே மூலவே மூலத்தினுடைய நாதனாக மூல கருவறையிலே மூலவராக தங்கவேல் பெருமான் வீற்றிருக்கிறார். அதே போல எழுந்தருளி வருகிற போது கஜாவல்லி மகாவல்லி சமேதராக முருகப்பெருமான் அங்கே எழுந்தருளி வருகிற நாள் காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல ஒரு தனித்துவமான நல்லைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு திருவிழாக்களும் ஒரு தனிச்சிறப்புடையவர். அதே போல பழனி ஆண்டவருக்கு ஒரு சன்னிதானம் தனியாக அமைய பெற்றது. அது சிறப்புக்குரிய நல்லைக்கு மட்டும்தான் ஒரு தனித்துவத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் பழனி ஆண்டவர் ஆண்டி கோலத்திலே எழுந்தருளி வருகிற காட்சி அது நல்லையினுடைய தனித்துவத்தை உலகறிய செய்திருக்கிறது. அவ்வை பிராட்டியோடு சுட்ட பழம் ஏது சுடாத பழம் ஏது என்று கேட்ட முருக கடவுளுக்கு அந்த தத்துவத்தை உணர்த்திய அவ்வை பிராட்டி, முருகா நீயே ஒரு பழம், உனக்கு ஒரு பழம் வேண்டுமா என கேட்டது போல அந்த ஞான கடவுளாக ஞான பண்டிதனாக பழனி ஆண்டவராக முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருளுகிறார் நல்லையிலே. அதுவும் ஒரு திருவிழாவாக இந்த நல்லைக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்து நிற்கிறது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பெரும் திருவிழாக்களிலே இந்த பழனியாண்டவர் திருவிழா.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: City Hardware and Stores
3: முதற்தர நிப்பன் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 076-7670-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள். ராணி ஸ்டோர், இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை என்று நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் தருவதற்கு தயாராயிருக்கிறது. அந்த வகையில் இப்போ நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன்.
0: மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறீங்க.
1: ஆமா சார்.
0: எங்க போயிருந்தீங்க?
1: ஊருக்கு போறது. இதே வேலையா இருக்கு.
0: சரி, வந்தூரை வாழ வைக்கும் வாழைச்சேனைக்கு வந்தாச்சா இல்லாட்டி?
1: வாழைச்சேனைக்கு வந்தாச்சுதான். நேற்று முந்தா நாள் தான் தம்பிலிருந்து வந்தேன்.
0: சரி, சொல்லுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக வந்திருக்கீங்க. யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: முதல் பாடலே ரொம்ப அருமையான, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இந்த அடுத்த வரும் பாடலை கேட்பது கணவருக்காகவும் பிள்ளைகளான அபிஷன் அபிஷேக் துவாகரன் மற்றும் எனது அன்பு சொந்தங்களான மொழரான தனசிங் அக்கா, சரிப்பா, கிரியல ராஜலட்சுமி அம்மா மற்றும் வசந்த சொந்தங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காக தாருங்களேன்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் நடந்தமைக்க
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சி நடந்து கொள்ளலாம். குஞ்சன் கேணியா சுருதீன் இருந்திருக்கின்றார். அதே போன்று செல்வச்சனதி சுதன் வந்திருக்கின்றார். அண்ணா என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. தேவலி ஒஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் சார் அப்படின்னு சொல்லி அருள்மொழி பருத்தத்துறையிலிருந்து இணைந்திருக்கிறதாக குறிப்பிட்டுகிறாங்க. ஆரியம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வசந்தகுமார் வந்திருக்கின்றார். அதே போன்று குசல ராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வேர்வழையிலிருந்து நசார் எழுந்திருக்கின்றார். அதே போன்று அமல் அந்தோனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கின்றார். மனைவி பாமினி மற்றும் மகன் துசாதரன் அஸ்வினித் ஆகியோர் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜோன் ஏகாம்பரம் இணைந்திருக்கின்றார். அக்கரைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கழுதாவளையிலிருந்து சுந்தரம் இணைந்திருக்கின்றார். சசிகலா மற்றும் கோகுலன் ரமணன் கிஷாந்தன் சீனு ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான். மோதரை கொழும்பு 15 தார்ஷினி குணசேகரன் வந்திருக்கிறாங்க. அதே போன்று நசூர் இணைந்திருக்கின்றார். கிண்ணியாவிலிருந்து அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் கருங்காலிச்சோலையிலிருந்து மேல்டன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அமரா வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், இனிமையான பாடல்களை நாங்களும் வசந்தம் எஃப்எம்ல கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி துவா எழுந்திருக்கிறாங்க. அதே போன்று பொத்துவில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக அலீப் கான் எழுந்திருக்கிறார். அதே போன்று ஃபஸ்லான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். புதுவழியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ரிம்சான் எழுந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை காளிமுத்து கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:32. இந்த நேரம் அப்துல் நாசிர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் மருமனை அப்துல் நாசிர்.
0: ரொம்ப உற்சாகமா செறிப்போட வந்திருக்கிறீங்க.
1: ஆமாம் சார்.
0: சரி, அப்ப
1: நீங்கள் வந்தாலே நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாகவும் உற்சாகமாக தான் இருக்கும்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி,
1: நீங்க போடும் பாடல்கள் அப்படி துல்லியமான பாடல்கள்.
0: எனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிருக்கீங்க, நன்றி.
1: ஒவ்வொரு ஆமா சார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசம்.
0: எனக்கு
1: ரொம்ப பிடிக்கும் பாடல். இந்த பாடல் என்று கேட்க தேவையில்லை, நீங்க போடும் பாடலை கேட்டாலே போதும்.
0: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க நாசர், இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: இந்த நேரம் மருதமனை என்றென்றும் பதீதி, ராபி வசந்தம், ராபி ஆதம் அலி, மருதமனை பாக்கித்து சாரியா வீதி சஜரான் சத்தார், இன்னா புகாரி கொழும்பு 16 முந்தாஜ் பேகம் கிண்ணியா முகத்து நாசூர் ஆகியோருக்காக நல்ல பாடல் ஒன்று தாங்க சார்.
0: நன்றி, நிகழ்ச்சியில் நடந்தமைக்க
1: நன்றி.

0: ஐடிஎன் ஊடக வலிமைப்பின் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக டேக் கேர் வேலைத்திட்டம், அதாவது பயணத்தின் போது பாதுகாப்பு என்ற செயல் திட்டமானது இரண்டாவது தடவையாக இடம்பெற இருக்கிறது என்பதை இந்த நேரம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன்.
1: வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
2: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஆறு ஸ்ரீ செல்வச்சந்நிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர
5: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
4: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
5: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
4: என்ன பிராண்ட்?
5: நல்ல பிராண்ட் ஒன்று.
4: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
5: மெல்வா தெரிந்தவர்கள் சொல்ல ஜிஐ பாக்ஸ் பார்.
1: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில்

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது. நேரம் 10:45. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு.
1: ஆமா.
0: சரி, பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா?
1: சூப்பரா போயிட்டீங்களா? என்ன செக் பண்ணீங்கன்னு எங்களுக்கே விளங்கி.
0: அதுதானே, நேரமும் போறதுன்னு தெரியல. கையில வந்து கொண்டு இருக்கு.
1: நல்ல பாடல்.
0: சரி, இப்ப உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்ன பாடல்? ஒரு பாடலை கேட்டா எப்படி இருக்கும்?
1: எந்த பாடல? பாடு.
0: ஒரே ஜீவனும் நிகழ்ச்சியில பாடல் கேட்பதா இருக்கிறீங்க.
1: வசந்தம் குடும்பம் அனைவருக்கும்
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி சார்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது, மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்துக்கிறாங்க. விஸ்டன் ராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மொரியன் இணைந்துக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை, ரொம்பவும் பிடித்தமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் வந்திருக்கின்றார். நீர்குளமிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ரவீந்திரன் குறிப்பிடுகிற தேவளை, செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னை மனித்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்மன் பேனட்ஸா வந்துக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, உங்கள் நிகழ்ச்சியில் என்னை மன்னித்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி. கழுதாவளையில் இருந்து ஜீவப்பிரியா வந்துக்கிறாங்க. மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா அணிந்திருக்கிறாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக நாங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். நிமால் தேவி இணைந்துக்கிறாங்க. அதே போன்று பண்டாரவளையிலிருந்து மேனகை இணைந்துக்கிறார். இனிய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற தேவளை, இனிமையான பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியை நாங்களும் கே.கே.எஸ் ரோட் விக்னா ஹோட்டலில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஸ்மைல் குறிப்பிட்டுக்கிறாங்க. அதே போன்று வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, மலர்மதி இணைந்திருக்கிறேன், பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள், எட்டியாந்தோட்ட வியோயாவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். கண்மணி வந்துக்கிறாங்க. டிவி கோட்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார் கண்மணி செல்வம். வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை, பவானி இணைந்துக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். கந்தப்பளையிலிருந்து சித்ரன் இணைந்திருக்கிறேன், ஜோன் சித்ரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். வணக்கம் கிருபானா, நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுபாசினி இணைந்திருக்கிறாங்க. சங்கானையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ஜெயக்குமாருக்காக வேண்டி பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். சூப்பரோ சூப்பர் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள். நஸ்லியா இணைந்திருக்கிறேன், தர்கா நகரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இனிமையான வணக்கம், நான் சாந்திமதி இணைந்திருக்கிறேன் அண்ணா, என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க, அவிசாவளையிலிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். அதே போன்று அக்கறைப்பட்டு அப்துல் காதர் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: மக்களுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தனியார் தொழிற்சாலையொன்றின் ரசாயன பதார்த்தம் சுற்றாடலுக்குள் கலக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் காரணமாகவே கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களின் பல பிரதேசங்களில் இன்று காலை நீர் விநியோகத்தை இடைநிறுத்த நேரிட்டதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நீரில் ஏதேனும் கழிவுகள் கலந்துள்ளனவா என்பதை உறுதிப்படுத்தும் வரை இவ்வாறு நீர் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டாறு தெரிவித்துள்ளார். அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் பாதுகாப்பு படையினரும் இணைந்து இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஹெய்டியின் தலைநகர் போர்ட் ஆ பிரின்ஸுக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதியில் குழு ஒன்று நடத்திய தாக்குதலில் குறைந்தது 30 பேர் வரையில் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலின் போது ஆயுதமேந்திய குழுவினர் வீடுகள் மற்றும் தேவாலயங்கள் மீது தீ வைத்தும் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டும் வன்முறைகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க அரசாங்கத்தால் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என அறிவிக்கப்பட்ட வியூ அன்சம் என்ற வன்முறை குழுவின் கூட்டமைப்பே இந்த தாக்குதலுக்கு காரணம் என குற்றம் சுமத்தப்படுகிறது. இந்நிலையில் ஐடியின் பிரதமர் அலுவலகம் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளதுடன் பாதுகாப்பு படையினர் அங்கு நிலைநிறுத்தப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை

0: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் எஃப்எம் 102.8. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூரான் திருவடிகள் நீத்தவர்க்கு பரம் கிடைக்கும் என்பதற்கு யாழ்ப்பாணத்தின் மாபெரும் சித்தராக போற்றப்படும் யோகர் சுவாமிகள் நல்லூர் மிகன் முருகன் மீது பாடிய புகழ்பெற்ற சித்தர் பாடல் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பனடி கிளியே இரவு பகல் காணினடி ஆன்மா அழியாதென்று அன்றனுக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவனடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி. சிறைமீட்ட தேவர் சிறைமீட்ட செல்வன் திருவடிகள் காவல் இனக்காமடி கிளியே கவலை எல்லாம் போகுமடி. எத்தொழிலை செய்தால் என்ன, எத்தவத்தை பட்டால் என்ன, கந்தன் திருவடிகள் கிளியே காவல் அறிந்துடடி. பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி. சுவாமி யோகநாதன் சொன்னதிரு பாட்டைந்தும் பூமியின் சொன்னாலடி கிளியே பொல்லாங்கு வாராதடி என்று அருமையாக சித்தர் தேரடி சித்தர் நல்லூரானே நினைக்க மரம் நெகிழும்படி அருமையான பக்தியோடு எங்களை நல்லூரானோடு இணைத்திருக்கிற அருமையான அந்த மகா வாக்கியம் நினைத்தும் நினைத்து படிக்கின்ற அடியவர்கள் இன்றும் நல்லையிலே கண்டு மனம் நெகிழ்ந்து நாங்கள்

0: அனுசரணை.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
4: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில்.

0: நலமா இருக்கு சார். சார் நலமா இருக்கீங்க சார்?
1: ஆ, நான் நல்ல சுகமா. உங்களுக்கு இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறேன்
0: சார். செவ்வாய் ராகன்னு அப்படி சார்?
1: ஆ
0: சார், வசனம் கேட்கும் அன்பு சொந்தங்கள் அனைவரையும் செவ்வாய் கிரகத்துக்கு அழைச்சிக்கிட்டு போற சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் சார் இருக்கு.
1: ஆஹா, ஒரு கிரகத்துக்கு எங்களுக்கு அனுப்புற மாதிரி ஒரு பிளான் ஒன்னு
0: பண்ணிட்டீங்க. அப்படி ஒரு சக்தி உங்ககிட்ட எங்கமா சார் கிட்ட இருக்கு சார்?
1: சார் சொல்லுங்க. தயாளன் இப்ப வந்து வேலைக்கு கிளம்பியாச்சு.
0: கிளம்பிட்டோம் சார்.
1: அப்ப வேலை
0: நீங்க போடுற பாட்டுகள் ஒரு வரிசையில எனக்கு ஒரு பாடல் வைத்தாங்க சார். பாடல் கேட்க ஆசையா இருக்கு சார். போடுங்க சார் ரெண்டு வரி சார்.
1: சரி சொல்லுங்க அந்த வரிய.
0: நீல குயிலே,
1: ஓஹோ
0: சோலை குயிலே, பாடி பறக்கும் பாட்டு குயிலே. நீல குயிலே, சோலை குயிலே, பாடி பறக்கும் பாட்டு குயிலே. பாடி பார்க்கலா ஒரு தேவாரம், பாடும் பாட்டிலே நீ ஆதாரம். நீல குயிலே, சோலை குயிலே. இந்த பாடலை அன்பு மனைவி ரமாவுக்கும் வசந்தங்க அனுப்பிவிட்டாங்க சார்.
1: அந்த பாடலை தருவதற்கு முயற்சி செய்கிறேன். நன்றி நிகழ்ச்சியில் இருந்த மிக்க தயாளன்.
0: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் தயாளன் வந்திருக்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?

நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமான நிகழ்ச்சியுடன். நேரம் 11:22. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? நான் வெஸ்டர்ன் ராஜா இணைந்திருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. சொந்த இடம் நயனாதிவண்ணா, இப்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமீதரன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளே. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். வசந்தத்தின் அபிமான நேயர், மனதுக்கு இதமான செவ்வாய் ராகம் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சி அருமை. இன்று பிறந்த தினத்தை கொண்டாடும் பருத்தித்துறை அருள்மொழிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. இப்ப அருள்மொழிக்கு வசந்த மிகன் சார்பில் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த பாடல் வேண்டும் கொழும்பு 5 ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் இங்கிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிரோஷினி வந்திருக்கிறாங்க. கிருபாண்ணா வணக்கம், நான் அப்புத்துல தங்கம் வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஜமுனா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க ஜமுனா. அதே போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்ட வண்ணம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கவரட்டிய சரீஃபா வந்துக்கிறாங்க. எங்களை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சத்தா ஜோதி வந்துக்கிறாங்க. பூனாகல ஜெயசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. கமல் ராஜ் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. அக்கறைப்பட்டு அப்துல் காதர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாட்டு தலைவா, பாடல்கள் வேற லெவல். நான் திருமதி வரலட்சுமி கொட்டாஞ்சேனியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. காமராஜ் இணைந்திருக்கின்றார். நாவலை பற்றியவரிடந்து நிகழ்ச்சியில் என்னையை மன்னித்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. பபி வந்துக்கிறாங்க. வணக்கம் கிருபாண்ணா, என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். புத்தளம் வடிவேல் பிள்ளை இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டவண்ணம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரேரா வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் கலாவதி வந்திருக்காங்க கழுதாவளையிலிருந்து. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க. ஆ, நானும் நல்லா இருக்கேன். சரி, இப்ப இன்னைக்கு வீட்டுல விசேஷம் போல இருக்கே.
1: ஆமா.
0: என்ன விசேஷம்?
1: எங்க பேர பிள்ளைக்கு பிறந்த நாள். அவளை பேரு கௌசனா. 15வது பிறந்த நாள். அப்பா கஜன், அம்மா சிந்துஜா, தம்பி சசின், குஷான், நவமிகா, தஸ்மிதா, தனு ஆகியோரும் அவங்களை வாழ்த்துவாங்க. இந்த சினேகிரிக்கும் பிறந்த நாள்.
0: அப்படியா?
1: கழுதாவள அருண்மொழி அவ குழம்பத்தி 4வது பிறந்த நாள். அவ அமுரலிங்கம் அவர் கணவன், மகன் குஷான், ரமணன், ரிஷி, திருத்தி, சேத்தி, தருண், வருண், மைஷா, உதயா, மோனிகா ஆகியோரும் வாழ்த்துறாங்க.
0: வசந்த் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் கேட்போம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
2: மாலையிலே தெற்கு மூலையிலே

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வச்சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் கிழக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில்

0: நேரம் 11:12. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது நம்மட பாலன். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சார்.
0: சார், இப்ப சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா?
1: முடிஞ்சு சார்.
0: இப்ப சாப்பிடுறது ஆக்கல காணலையே சாப்பிடுறதுக்கு இன்னும் ஆக்கள் வரலையே.
1: என்ன
0: சாப்பாடு சமைச்சு குடுக்கறீங்க ஸ்பெஷலிஸ்ட்?
1: அப்படி இல்லையா சார், எல்லாருமே எல்லா இதுமே கலந்து
0: எல்லாம் இது எது தந்தாங்களோ அதை செய்யறதுதான் நம்ம வேலை.
1: ஆமா சார்.
0: சரி, அப்ப நாவுக்கு சுவையா சமைக்கிறதுல நம்ப நாள் நம்ம பாலா. அப்படியா? எனக்கு
1: இடைக்கால
0: பாடல்களை கேட்டுக்கொண்டு அப்படியே வேலையில செய்து கொண்டிருக்கீங்க. யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதா இருக்கிறீங்க நீங்க?
1: பாடல் அணிவருக்காகவும் இன்னொரு எனக்கு ஞாபகம் வருது. 1980 கணக்கு தான், 90 கணக்கு. எப்படி சொல்றேன்னா, இந்த டிவி இல்லாத காலம் இருந்துச்சு தெரியுங்களா? அந்த நேரம் இந்த டெக்ல படம் காமிப்பாங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ரோட்டோரத்துல இருந்து இந்த பாட்டுகள் எல்லாம் பாத்துக்கு இருக்குது சின்ன காலத்துல.
0: அதுதான். சரி, அதே வந்து அந்த அந்த டேப் வந்து எடுத்து
1: போட்டு இந்த நாளும் போகுது, இந்த 10 மணி ஆகுதுல.
0: அதுதானே, அது எந்த நாளும் நம்மள கொண்டு போய் 80-90 கால பகுதியில கொண்டு போய் வச்சு அந்த நாள் ஞாபகத்தை அப்படியே கொண்டு வந்து முன்னுக்கு வச்சிட்டு இருக்குது. சரி, இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கு.
1: ஆமா சார், அப்படியே அந்த சின்ன வயசுக்கு அப்படியே போயிடுவோம்.
0: சரி, இப்ப ரொம்ப வயசுன்னு நினைக்காதீங்க, இப்பயும் உங்களுக்கு சின்ன வயசு
1: தான்.
0: உங்களை நீங்களே வயசு போனாலும் நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா?
1: நன்றி
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு பாலன்.
1: சரி சார், நன்றி.

ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கிற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தேவி ஜோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். நினைக்கிற பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கும் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று மாவனல்லையிலிருந்து நிசா எழுந்திருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணிய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிற தேவளை, இனிமையான பாடல்களோடு நானும் ரொம்ப சந்தோஷமா மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். முனாஸ் வந்திருக்கின்றார். அதே போன்று ஜமால்தீன் பொத்துவிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிற தேவலை. ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார் ஊர்கடவத்தையிலிருந்து. ஹொஸ்போன் விஜயகுமார் வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை. மர்சூக் ஜொனாய்டு எழுந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாலா எழுந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு பிரஷா பிரசாந்தி வந்துக்கிறாங்க. எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தெய்வளை. நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். பேணி பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிற தெய்வளை. சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு எழுந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கிருபான் எப்படி இருக்கிறீங்க, நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கவிதா எழுந்திருக்கிறேன். செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சி வேற லெவல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தெய்வளை. எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி அருள் மேரி வந்துக்கிறாங்க. பூனாகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டதாக தெரிவித்திருக்கிறார். கீதா ஸ்ரீ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிற தேவளை. அருமையான பாடல் தெரிவிகள் நான் ஸ்ரீதர் எழுந்திருக்கிறேன். இன்னைய நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தெய்வளை. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் பிரசாத் எழுந்திருக்கின்றேன். மீப்பெட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிற தெய்வளை. கொழும்பு ஓல்கோட் மாவட்டம் மெக்மிலன் புத்தகசாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தெய்வளை. இனிமையான பாடல்களோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். நான் பன்னீர் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். யாழ்ப்பாணம் நக்கீரன் வந்திருக்கின்றார். ஹாஸ்பிட்டலிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

வழங்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையத்தல் விஜய் அவரோடு இணைந்த ரோஃபினா. வரும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடுபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பேன் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

0: நன்றி கிருபா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய பொழுது, உற்சாகமான வணக்கங்கள். மயில் தொகை அழைத்தால் அப்படின்னு சொல்லி அவரை யாரும் அழைச்சிட்டாங்க, இவ்வளவு போயிட்டார் அந்த பக்கம். ரைட், தொடர்ந்து செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலத்தோடு இன்றைய நாளிலும் சந்தோஷமாக நடந்திருக்கலாம். செவ்வாய்க்கிழமை பொழுது விடுந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது காலையில, இன்னைக்கு வந்து மதிய பொழுது ஆயிட்டு. அதனால காலையிலிருந்து மதியம் வரைக்கும் நல்ல நல்ல பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருந்தது. இனி வரும் நேரத்திலும் உங்களுக்காக சூப்பரான பாடல்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து 3 மணி வரை இணைந்து கொள்ளலாம். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். அப்படியே நம்ம மதிய நேரத்து ஹீரோயின் யாரை வந்து நீங்க யோசிக்க கொள்வீங்க, ரோஜாவா, மீனாவா, அல்லது கனகாவா, அம்பிகாவா, ராதாவா அப்படின்னு யோசிக்கும் போது இங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம் ரூபீனா.
1: ஹாய், வணக்கம் விஜய். அன்பு சந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய பொழுது வணக்கம். நான் வந்து எப்பவுமே நானா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ரோஜாவும் வேணா, மீனாவும் வேணா, த்ரிஷாவும் வேணா,
0: ஜோதிகாவும்
1: வேணா, நயன்தாரா யாருமே வேணா, நான் வந்து எப்பவும் நானா இருக்கணும்.
0: இடைக்கால அழகான ஹீரோயின்ல வந்து காய்ச்சிட்டு இருக்கேன் நான். அம்பிகா, அப்புறம் ராதா,
1: ராதா,
0: அப்புறம் அமலா,
1: நீங்களோடு
0: சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நேரம் சரியாக 12:02.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: குன்றுதோறும் குடியிருக்கும் குமரன் வந்தமர்ந்தான் இலங்கை மணி திருநாட்டின் பல தலங்களிலே. புள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி பிளம்பு உண்டோ? அந்த சுப்பையன் போலொரு அன்பு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியுமுண்டோ? அருமையான அந்த வரிகளோடு ஈழத்திலே இருக்கக்கூடிய அற்புதம் மிக்க முருகதலங்களோடு இணையப் போகின்ற இந்த தருணத்திலே சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகோற்சவ பெருவிழா ஆரம்பமாகி இடம் பெறுகிறது. அந்த வகையிலே நல்லூரான் அலங்கார கந்தனாக இருக்கிற பெருமானுக்கு மகோற்சவ பெருவிழா சிறப்போடு இடம்பெறுகிறது. நல்லூர் அலங்கார கந்தனுடைய மகோற்சவ பெருவிழாவின் பக்திமயம் நாடெங்கும் பரவுகின்ற வேளையிலே யாழ்ப்பாணத்தினுடைய நகரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலே நல்லூர் மாநகரிலே நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் அமைந்திருப்பது ஒரு சிறப்புமிக்க பெருமையை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: City Hardware and Stores.
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 076-76-70-76.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள். ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
5: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
6: செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகலம்.
7: மதிய நேர

0: ரைட், நல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். அது கேப்டன் பிரபாகரன் திரைப்பட பாடல். மனு அவரோடு சேர்ந்து சித்ரா பாடி இருக்காங்க.
1: சரி ஓகே. இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அப்படின்னு சொன்னா எல்லோருக்குமே சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர ஒரே ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னா எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஜனன தினம் இன்று.
0: இன்று அவருடைய ஜனன தினம். 1952ஆம் ஆண்டு பிறந்திருக்கார் தலைவர். இருந்தாலும் எங்களுடைய எப்பொழுதுமே எங்களுடைய தமிழ் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்காக நிறைய உதவிகள் செய்து கருப்பு எம்ஜிஆர் எப்பொழுதுமே எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த எங்களுடைய கேப்டன் அவர்களுக்கு இன்றைய நாள் ஜனன தினம். அவர் இருந்திருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு. தமிழ்நாடு மாத்திரமல்ல தமிழர்கள் எல்லாருமே ஒரு இழந்த தலைவர் அப்படின்னு நாங்க அதை பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம்.
1: சரி, அவருடைய ஜனன தினத்தில் ஆரம்பத்திலேயே நாங்கள் அவர் நடிப்பில் வெளியான ஒரு அருமையான பாடல்கள் எடுத்து வந்திருக்கிறோம். அதுவும் இன்றைய பொழுது வசனத்துல ஸ்டார் ஆஃப் திரை பாடல்களாக வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பாடல்கள் தொடர்ந்து உங்களை ஒவ்வொரு மனத்தியளவும் வந்து மகிழ்வி

0: இருக்கும் என்பதில் எவ்விதயமும் இல்லை.
1: ரைட், அதே மாதிரி அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே பாடல்கள் அப்படி அல்லக்கூடிய பாடல்கள். அது இப்ப வந்த படங்களா இருக்கட்டும், அண்மையில் அவர் இருக்கிறதுக்கு முன்னே வந்த படங்களா இருக்கட்டும், இந்த இடைக்கால பாடல்களாக இருக்கட்டும், இளையராஜா, விஜயகாந்த், அதே போல எங்களுடைய எஸ்பிபி அவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அப்படி அற்புதமான
0: அற்புதமான. அதே நேரத்துல விஜய் இன்னொரு விடயம் ஞாபகப்படுத்தணும், என்றும் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு நிகர் வந்து யாரு அப்படின்னு சொன்னா அவர் மட்டும்தான். அந்த இடத்த வந்து யாராலையும் வந்து நிரப்ப முடியவே முடியாது,
1: முடியவே முடியாது. அப்படி ஒரு உன்னத மனிதர் அவர் எங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய நினைவுகள் அவருடைய பாடல்கள் மூலமாக எப்பொழுதும் அவரை ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்போம். நாள் முழுவதும் அவரை பற்றி நாங்கள் நிறைய விஷயம் பேச போறோம், அவருடைய ஞாபகங்களை மீட்டு தரக்கூடிய பாடல்களையும் தரப்போறோம். செவ்வாய் ராகங்கள் அப்படின்றதுனால இன்னும் சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஒரு நேரம் எங்களோடு முதல்ல பேசுறதுக்கு வணக்கம்.
2: வணக்கம்,
0: சந்தோஷமான வணக்கம், சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கும். உமாச்சந்திரன், அல்வத்துறையிலிருந்து.
1: உமாச்சந்திரன், என்ன எந்த இடம்?
2: அல்வத்துறைண்ணா.
1: அல்வத்துறை, எப்படி இருக்கீங்க அப்புறம்?
0: நாட்டு
1: மக்களையும் நம்பவே முடியுது இல்ல,
0: யாரையுமே நம்ப முடியாது.
1: ஏன்னா இப்ப பாருங்க, நமக்கு தேவையான இடங்கள்ல மழை பெய்யுது இல்ல உமாச்சந்திரன். சரியா, கொழும்புல வந்து மழை வச்சு வாங்குது, இந்த மழை யாருக்குமே உருப்படி இல்ல, அப்படியே மழை பெய்யுது, அப்படியே கடல்ல போய் சேர்ந்துருது. மழை தேவையான இடங்கள்ல அனுராதபுரம், பதுல, பண்டாரவேலை, இந்த மாதிரி கிழக்கு மாகாணங்கள்ல வயல் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சொட்டு மழை பெய்ய
2: மாட்டேங்குது.
1: வெயில் அடிச்சு இப்ப நம்ம எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது? இதெல்லாம் யார்கிட்ட சொல்ற? நம்மளா கண்ணாடியை பார்த்து சொல்லிட்டதான் உண்டு.
0: சரி, இனி வரும் நாட்கள வந்து
1: எப்படி நல்ல ஒரு பாடல் இருக்கிறது. கொடியில போட்டு திரும்பும் போது ஒரு மழை வீட்டுல, அதுக்குன்னு
0: தனியா ஒரு ஆள் இருக்கணும், அதாவது வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போடணும் எடுக்கணும் அதுக்குன்னு சொல்லி இருக்கணும், வெளியில
1: போட்டாச்சா அவர் எடுத்தாச்சு எடுத்தாச்சா அப்படி ஒரு காலம் இருக்கு. சரி பாவம், இனிவரும் காலங்களில் இன்றைய நாள் மிக முக்கியமாக இந்த வானிலை அவதான மையம் சொல்லி இருக்கிறது. இந்த 12 மணி அல்லது இப்ப 2 மணிக்கு இடைப்பட்ட காலத்துல வெளியில வந்து அதிகமாக போகாதீங்க, வெயில் வந்து நேராக உங்கள் மேல் படக்கூடிய இடங்கள்ல இருப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. பிற மாகாணங்களில் அதிகமாக வெப்பநிலை வந்து பரவலாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இப்ப நாங்க கொழும்புல மழை அப்படினால பேசாம இருப்போம், வெளிமாகாணங்கள் உள்ளவங்க கொஞ்சம் அதிகமான வெப்பநிலை இருப்பதன் காரணமாக வெளியில போற வார விஷயங்களை இந்த 12 மணில இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளலாம் அப்படின்றத நாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தவிர்த்துட்டு நீங்க என்ன செய்யணும்?
0: வீட்டுக்குள்ளே இருக்கணும்.

0: சரி ஒரு உறவு அழைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான அருமையான பாடல் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதகல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்ற நேரம் 12:20.
1: 12:20 ஆச்சு. நல்ல நேரத்துல நல்ல விஷயங்களை நாங்க பேசணும். இப்ப அப்படியே நாங்க புலோச்சிங்களை பக்கம் போயிட்டு வரோம்.
0: போயிட்டு வரலாமே, சந்தோஷம்.
1: மலையா வெயில் செக் பண்ண நாங்க போயிட்டு
0: வரோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேம்மா.
1: நல்லா இருக்கீங்க.
0: ராஜலட்சுமி
1: என்ன நீங்க?
0: பாலகிருஷ்ணகுமாரி.
1: பாலகிருஷ்ணகுமாரி போய் நீங்க ராஜலட்சுமி என்ன நீங்க பேரு? இல்ல இல்ல, அது நேத்துல இருந்து அவங்க அப்படிதான்.
0: சரி ஓகே. பாலகிருஷ்ணகுமாரி
1: பேங்க்ல போயிட்டு வந்து பேங்க்ல கார்டு போடுறதுக்கு ஐடியா போட்டு எடுத்திருக்காங்க காசு.
2: ஐயோ நல்ல விஷயம் இல்லையா?
0: நல்ல விஷயம். ஆனாலும் காசு வந்துச்சு, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்டா.
2: அதுதானே
1: எப்படி சுஃபினோட போட்டோவை பார்த்தோம்னா பேங்க்ல காசு எல்லாம் வெளியே வந்துச்சு. அந்த மாதிரி நேத்துல இருந்து கொஞ்சம் மாறி மாறி நடக்குது.
2: காலையில
1: ஆமா ஆமா, காலையில கொண்டு வந்து சாப்பாடு, மதியம் சாப்பிட்டாங்க,
0: மதியம்
1: கொண்டு வந்து சாப்பாடு மறந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க.
0: அப்புறம்
1: எப்படி புலசிங்களை பக்கம் என்ன சொல்லுது? இப்போ
2: மழையும்
1: வெயிலும் கலந்து கலந்து
0: மாறி
2: மாறி.
0: பாலகிருஷ்ணகுமாரி புலசிங்களா அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஸ்பெஷல் இதுதான்.
1: விளையாடுறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு
2: வீட்டுல
1: இருந்து வெளியே விரட்டுறதுக்கு எல்லாம் போராடுறாங்க. அந்த மாதிரி காலம் போயிட்டு பரவாயில்ல, தொடர்ந்து நிகழ்ச்சி. ஆனா பாட்டு மாறாது, இந்த மாதிரி செவ்வாய் ராகங்கள் கொண்டு வர
2: கூடாது.
0: மாறாது பாலகிருஷ்ணகுமாரி, நீங்களும் மாறக்கூடாது சரியா?
2: இல்ல இல்ல, நான் என்னைக்கு மாற மாட்டேன்.
1: மாறக்கூடாது.
0: ஊர்ல வந்து கேட்டு பாக்கணும், அக்கம் பக்கம் பக்கத்து வீட்டுல
2: இல்ல.
1: இப்ப ருஃபினா வந்து அடுத்த அடுத்த மாசத்துல இருந்து மாத்தலைக்கு ஷிஃப்ட் ஆக போறாங்க.
2: இல்ல இல்ல, நான் இதே ஊர் தான்.
1: சரிமா சரிமா, ஓகே ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நல்ல ஒரு பாடல் இருக்கிறது யார் யார் சேர்த்துக்கொள்ளும்?
2: மகள் சுகதிக்காகவும், மருமை சுரேஷ்குமாருக்காகவும், பேர பிள்ளைங்க அத்தனை பேருக்காகவும், நகன் சுந்தரசனுக்காகவும், மருமகள் மினிஸ்கார்த்தியும், அருமணி அம்மாக்காகவும், இங்கிலே ரவிக்காகவும், ரெண்டு பேர பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்க ரெண்டு பேர்த்துக்காகவும்,
0: ஓகே சூப்பர் சூப்பர். ஆனா இதெல்லாம் கேக்குறதுக்கு இன்னைக்கு அபுல் ஹாசன் இல்லாம போயிட்டாரு.
1: வெளியில இருந்து கேட்டுட்டு பாரு, வெளியில இருந்து கேட்டு. நான் இல்லாத நேரம் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க. நீங்க வருங்க வாரம். தொடர்ந்து பேசுங்க. 3 மணி வரைக்கும் இது மதிய நேர குதுகலம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் அழகான இடைக்கால பாடல்களோடு உங்களை அன்போடு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது சூப்பரான ஒரு பாடல், வெண்ணிலவுக்கு பல வானங்களை பிடிக்கும்.
0: தாலாட்டு பாடவா?
1: ஆனா இந்த வானத்தை பிடிக்குதான அவர் கேட்டிருக்காரு. இளையராஜா விசையில் பாடல் வருகிறது.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுளோசிவ் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: ஆனந்தகுமிக்காக நம்ம எஸ்பி ஜானகி அவரோட பண்ணிக்கோம். எஸ்பி சைலஜா அவரோட சேர்ந்து ஜானகி அம்மா பாடிய பாடல், நல்ல ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கோம். இசை ஞானி இளையராஜா இசையில் இந்த 80-90 பாடல் அப்படின்னாலே இளையராஜா தான் அங்க வந்து உட்கார்ந்துருப்பார் மேல, அப்படி நாங்காளி போட்டு என்ன தவிர யாரும் மேல வரப்படாது, எல்லாம் கீழதான் இருக்கணும்னு சொல்லி அப்படி அருமையான பாடல்களை, மனது மறக்காத பாடல்களை தந்துட்டு போனவர் தான், தந்து கொண்டிருப்பவர் தான் நம்ம இளையராஜா.
1: கண்டிப்பா.
0: இப்ப அண்மையில் வந்து நம்ம ஜெயிலர் 2 பாட்டு கேட்டோம், அலபலா ஜலபலான்னு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் தனுஷ் ஒரு பட புது பாட்டு ஒன்னு, நம்ம சாய் அபேங்கிற பாட்டு கேட்டோம், அதுவும் ஏதோ ஒரு பிளபலான்னு ஒரு பாட்டு, அதோட சேர்த்து நம்ம இளையராஜா ஒரு பாட்டு அடிச்சு விட்டுருக்காரு கல்யாண விருந்துன்னு சொல்லி. அதுதான் பாருங்க எப்படி ஒரு பாட்டு இருந்தது, 80களில் கேட்ட பாட்டு மாதிரி
1: தனி அடையாளம், அந்த
0: தனி அடையாளம் அவருக்கு மிஞ்ச, நீங்க விஜயகாந்த் சொன்ன மாதிரி இளையராஜா மிஞ்ச வேற
1: யாருமே முடியாது,
0: அவர் மட்டும்தான். அப்படி எப்பயுமே சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கூடியவர். இடைக்கால பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு ஒரு மத்திய நேர குதூகலம் இப்ப வந்து நம்ம மாத்தல பக்கம் அப்படி போயிட்டு வரலாம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: ஹலோ
1: வணக்கம்.
0: மாத்தல இருந்து ஃபரிதா வந்திருந்தாங்க, என்னாச்சு என்னாச்சு
1: ஃபரிதா உங்களுக்கு?
0: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். இது வந்து அந்த பாட்ஷா திரைப்படத்துல நம்மா வந்து ஆட்டோல ஏறி உட்கார்ந்து பாய்
0: அப்படி மாதிரி. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: மறந்துட்டீங்க.
1: அருள்மொழி
0: வீட்டுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 போன் கிட்ட இருக்கு, கிச்சன்ல ஒன்று இருக்கு, டைனிங் ஹால்ல ஒன்று இருக்கு, மத்தது வந்து பெட்ரூம்ல, எல்லா பெட்ரூம்ல ஒரு போன் இருக்கு, அவங்க எங்க எங்க போறாங்களோ அங்கெல்லாம் டயல் பண்ணுவாங்க.
1: நீங்களும் அப்படியே பழகுங்க. சரி, அவங்கள
2: அருள்மொழியோட
0: கிச்சன்ல கேஸ் இருக்கும் இல்லையோ, டெலிபோன் இருக்கு
1: இல்ல, கையில மொபைல் இருக்கும்.
0: மொபைல் ரொம்ப நல்லா இருக்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கம், சந்தோஷம் நிகழ்ச்சி கேட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசினதுக்கு. நல்ல ஒரு பாடல் இருக்கிறது அண்ணிமா, யார் யாருக்கா சேர்த்துக்கொள்ள
2: பாடல்? பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வசந்த சொந்தங்கள், நல்லூர் பூவேந்தன் ஐயா, பரிசுர அருள்மொழி, வட்டக்கட்சி நந்தகுமார் அம்மா, ரொசல்ல திருக்கேதேஸ்வரி குடும்பம், தனலட்சுமி, கிரிகல ராஜலட்சுமி அம்மா, பாதுக சிங்கத்தம்பி பூமிக்கா குடும்பம், அழகு சுந்தரம் ஐயா, பூநகரி சர்மி குடும்பம், முழங்காவில் விஜிதா, உங்கள் இருவருக்கும் சேர்ந்து கொண்டு நான் கேட்கிற பாடல் ஒன்று தாங்க.
0: என்ன பாட்டு? அந்த பாட்டு வந்து அடுத்த மனத்தியாளத்துல முதல் பாடம் உங்களுக்கு போடுவேன்.
1: எங்களுடைய பழைய அன்பான சொந்தங்கள் வந்து புதிய நேர்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி புதிய நேர்களும் வந்து பழைய அக்கவங்க கொஞ்சம் திரும்ப வரட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் நல்லாமே.
0: கடைசியா ரெண்டு பேரும் இடம் கொடுத்துட்டு யாருமே போன் பண்ண வரல.
1: அப்படி எல்லாம் இல்ல,
0: அப்படி இல்லன்னா அப்படி இல்லதானே.
1: அப்படி
0: நீங்க வந்து தொடர்ந்து வளர்ப்பை ஏற்படுத்தலாம். 0102-5001 நிகழ்ச்சி தெளிவாகவும் துல்லியமாகவும் கேட்கலாம். இது செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம், நேரம் 12:37.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: 20 லட்சம் நீங்க இவங்களுக்கு கொடுத்தா பாடியை நாங்க எடுத்துட்டு போறோம்.
2: என்ன சொல்றீங்க?
1: டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க ரெண்டு பேருகிட்டையும் சொல்லக்கூடாது. இன்னொன்னு இருக்கு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே. புரியல, செத்து போயிட்டான்னு கவர்மெண்ட்லயே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு பணத்துக்கு 8 மணி நேரம் வைத்தியம் பார்த்திருக்கீங்க. அதுக்கு உண்டான ஆதாரம் என் கையில இருக்கு. உங்க ஹாஸ்பிட்டல் MD இப்ப இங்க வந்தா

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இந்த பாட்டு எனக்கே எழுதின பாட்டு மாதிரி இருந்தது. ராசிதா கை ராசிதா முகமே
2: ராசிதான்.
1: எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த திரைப்படங்கள் சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருந்தது. இந்த பாடலும் அப்படி ஒரு அழகான பாடல் தானே, ரைட்டா?
2: சரி, ஓகே. இதே போல அடுத்தடுத்து இனிமையான பாடல்கள் தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் ஒழிக்க தயாரா இருக்கு.
1: நம்ம டீ கடை நீர்கொழும்பு டீ ஷாப்ல இருந்து யாஸ் வந்திருந்தார். அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியில சேர்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். இப்ப நாங்க அப்படியே பேஸ்புக் போயிட்டு வரலாம்.
2: சரி, எங்களோட வந்து ஏராளமான சொந்தங்கள் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பாடல் தெரிவுகள் இன்றைய தினமும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு, தொடர்ந்தும் செவ்வாய் ராகங்களோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சூப்பரா எங்களோட வந்து கொழுப்பு 15 இருந்து தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க. ஆஸ்போர்ன்ல இருந்து விஜயகுமார் இணைந்திருக்கிறார். திமிக சேரந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். உங்களுக்காக பாடல் பேபி கேட்டு ஒரு குடும்பத்தை தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் எனது
1: கிருஷ்ணவேணி
2: ரஞ்சித் குமார்
1: இணைந்திருக்கிறார். மதிய நேர குதூகலம் சூப்பர் நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்களும் கேட்க போறோம். எங்களுக்கு ஒரு பாட்டு தாங்க சொல்லி வந்திருக்காங்க.
2: சரி, அனைவருக்கும் அடுத்து ஒரு அருமையான பாடல் சின்ன மாப்பிள்ளை.
1: இந்த லோலாக்கு போட்டிருக்கீங்களா நீங்க?
2: ஆமா,
1: இன்னும் வயசான போடுவீங்க. காதோரம் லோலாக்கு, இப்ப லோலாக்கு வயசான டோலாக்கு. தொடர்ந்து கேட்கலாம். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம்.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: பொருட்கள் ஏனிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: அபாயகரமான ஔடதங்கள் கட்டளை சட்டத்தை திருத்துவதற்கான சட்ட மூலம் வர்த்தமானி ஊடாக வெளியிடப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்காரவின் பணிப்புரைக்கமைய நேற்றைய தினம் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. இதனூடாக விஷ போதைப் பொருட்கள் மற்றும் அபாயகரமான ஔடதங்கள் கட்டளை சட்டத்தில் பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் சில புதிய யோசனைகளும் இணைக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருள் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனைகள் தொடர்பிலும் இந்த சட்டமூலத்தின் மூலம் புதிய திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு நிதியளிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்கியுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. பல தசாப்தங்களாக நீடித்த இந்த பிரச்சினை காரணமாக சிரியா மீதான முதலீடுகளுக்கு பாரிய இடையூறும் காணப்பட்டது. இந்நிலையில் சிரியாவின் புதிய ஜனாதிபதி அகமட் அல் ஜஹாரா மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கமைய இந்த தீர்மானத்தை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சிரிய மக்களின் முன்னேற்றத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வழங்கியுள்ள மற்றொரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ப்பாக இதனை பார்ப்பதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: வசந்தம் உருவாக நல்லூர் கண்ணனிடம் உருகுவோமாக.
5: முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. முருகன் தங்கியிருக்கக்கூடிய தலங்களை அடிப்படையாக வைத்து கூட திருப்பரம் குன்றத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவன் திருப்பரன் என்று கூட அழைக்கப்படுகிறான். திருச்செந்தூரிலே முருக வழிபாடு மகத்துவமானது. திருச்செந்தூரிலே இருக்கின்ற முருகப்பெருமானை செந்திலாண்டவர் என்று அழைப்பார்கள். இதனால்தான் நம் மத்தியிலே செந்தில் குமரன், செந்தில், செந்தில் என்கின்ற பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. பல பேருக்கு செந்தூரன் என்கின்ற பெயர் இருக்கிறது. திருச்செந்தூர் முருகனை சுட்டுகின்றவாறுதான் திருச்செந்தூர் முருகனுக்கு சிறப்பு செய்கின்றவாறுதான் செந்தூரன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது.
4: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கண்டனிடம் உருகுவோமாக.
6: தொடர்புகளுக்கு
7: 076-76-7676.
8: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
2: செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகலம்.

0: இந்த பாட்டு எடுத்த காரணத்தை கூறுங்க பாபம்.
1: என்ன காரணத்தை சொல்றது?
0: மனோக்காக எடுத்தீங்களா அல்லது மின்மினிக்காக எடுத்தீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா இரண்டு பேருக்கும்.
0: இரண்டு பேருக்கும். சின்னவர திரைப்பட பாடல் மணிக்கம் அரண்மனை கிளி திரைப்பட பாடல் சந்தோஷமாக பாடல் வந்திருந்தது. இளையராஜாவின் இசையில் இடைக்கால பாடல்களை சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். 2 மணி கடந்து 10 நிமிடம் ஆகி இருக்கிறது.
1: சரி, இந்த நேரம் வந்து இந்த மனத்தீலத்தின் முதல் நேரா ஒரு அன்பு சொந்தம் ஓட ஓடி வந்திருக்கிறாங்க எங்களோட பேசுறதுக்காக.
0: வணக்கம் செந்தில்.
2: வணக்கம்.
0: ரஜினி சொல்ற மாதிரி செந்தில் இத பாரு, கங்காவுக்கு சந்திரமுகி புடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அது நல்லதா இருக்கு அந்த பேர்.
1: பண்ணாதீங்க சரியா?
2: எங்களுடைய
0: மிக முக்கியமான நேயர் இல்லையா அவருக்கு, அவருக்கு நாங்க
1: கட்டி போட்டு வச்சிருக்காங்க தன்னுடைய புன்னகையால.
0: பருத்தி துறையில கடல் அலைய விட உங்களோட சிரிப்பலைதான் அதிகமா வீசுதுன்னு சொல்றாங்க.
1: அருள்மொழி கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சி கேட்டு இருப்பீங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் உங்களுக்கு அருள்மொழி.
0: இப்ப இந்நேரம் அருள்மொழி சாப்பிட்டு இருந்தாங்கன்னா போய் கை கழுவிட்டு வந்து மறுபடியும் சாப்பிடுவாங்க அப்படி செய்வாங்க. ரைட், ஓகே, சந்தோஷம் செந்தில். அப்புறம் நீங்க என்ன செய்றீங்க செந்தில்? செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் அழகான இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். பழைய நினைவுகளை வந்து ஞாபகம் மீட்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஞாபகப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க தொடர்ந்து வந்து நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய செவ்வாய் ராகங்கள் மாத்திரமல்ல, இன்றைய நாள் முழுவதும் வந்து சூப்பரான பாடல்கள்
1: தொடர்ந்து வசனத்தோடு இணைந்திருங்க அப்படின்னு தான் சொல்லணுமே.
0: பல பல பாடல்களை தேடி அப்படி கண்டுபிடிச்சி

எல்லாம் கசக்கி இன்னைக்கு வந்து பாட்டு பிளேலிஸ்ட் போட்டிருக்காங்க எல்லாரும். அதனால நல்ல பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இணைந்திருங்கள், 3 மணி வரை இது செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியில். அடுத்து வருகிறது சின்னவர் திரைப்பட பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு சேர்ந்து சித்ரா பாடிய பாடல். இல்லையா,

0: வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: ரைட் ரைட், நல்ல நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. குயிலுக்குப்பம், குயிலுக்குப்பம் கோபுரமானது. என்ன இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் போட்டா குயிலுக்குப்பம் இல்ல, எந்த குப்பமும் கோபுரமாகும்.
1: அப்படியா? என்னுயிர்
0: தோழன் திரைப்பட பாடல், மலேசியா வாசுதேவன் குரல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல பாடல்கள்
1: கேட்டிருக்கேன்.
0: படிச்ச பாடல் தான். ரைட், ஃபேவரட் ரொம்ப ஃபேவரட் இல்ல, நல்ல
1: பாடல்
0: ஒத்துக்கோங்களேன், எனக்கு ஃபேவரட் தான். ஓகே, சந்தோஷமா கேட்டிருக்கோம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலத்தோடு இப்போ பெரிய குறியானை பக்கம் போயிட்டு வரலாம். வணக்கம்,
1: போயிட்டு வரலாம்.
2: அன்பான மதிய நேர வணக்கம் இருவருக்கும்.
1: சந்தோஷமான வணக்கம் வசந்த குமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க இருவரும்
0: வசந்த குமார் வசந்தமா இருக்கீங்களா?
2: ரொம்ப ரொம்ப வசந்தமா இருக்கிறேன்.
0: வசந்தமா இருக்கீங்க. அப்புறம் என்ன நடக்குது, வேலை எல்லாம் எப்படி போகுது, சாப்பிட்டீங்களா?
2: இன்னைக்கு வேலை இல்ல, இன்னைக்கு நான் லீவ் தா.
1: இப்பதான் வந்து செவ்வாய்க்கிழமை நீங்க லீவ் எடுத்துருவீங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஆஃப் டே? ஆமா,
2: செவ்வாய்க்கிழமை வளமையா
0: அதிகமா லீவ்
2: எடுத்துருவோம்.
0: லீவ் எடுத்தாலும் வேலை செஞ்சாலும் கம்பெனி கம்பெனி தான், நாங்க தான் போஸ் அதுக்கு. ரைட், ஓகே. வசந்த குமார் அவர் ஊர் பக்கம் என்ன சொல்லுது, பெரிய குறியானை பக்கம்
2: எல்லாம் மழையும்
0: வெயிலுமா இருக்கு? மாறி மாறி பெய்யுதா?
2: மாறி மாறி பெய்து கொண்டிருக்கு.
0: இப்ப உங்களுக்கு மழை வந்தா நல்லமா, வெயில் அடிச்சா நல்லமா?
2: எனக்கு
0: தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு நல்ல பாடல் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யார் சேர்த்துக்கொள்ள?
2: அடுத்து நீங்கள் தரும் பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடையீடன், நண்பன் தலவக்கலை கிருஷ்ணபக்தன், வத்தலை ஐயக்கன், நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், அண்ணன் பாதுக்கல் சின்ன தம்பி, வழிமுறை செல்வராம், அம்மப்பட்டிய ராசையா, பிசரிஸ் கார்பரேஷன் ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், அருள்மொழி இவர்களுக்காக
0: கேட்போம்.
1: பாய்
2: நன்றி.
0: என்ன பஸ்ஸுக்கு போன மாதிரி பாய்
1: சொல்றீங்க?
0: பஸ்ஸுக்கு போற டக்குனு பஸ் வந்துருச்சு பாய் அப்படின்னு சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்றீங்களா?
1: உங்களுக்கு வழக்கம் போல அப்படியே
0: சில விஷயங்கள் நடக்கும், சந்தோஷமாக பேசலாம். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். எங்களோட அழைப்பை ஏற்படுத்துங்கள். 0112775001 அல்லது 0112275111 கலப்பேற்படுத்தலாம்.
1: அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.
0: ரைட், உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் www.vasanthamfm.lk அப்படின்ற இணையதள முகவரி இருக்கிறது. சந்தோஷமாக, தெளிவாக, துல்லியமாக நீங்கள் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: சரி, அடுத்து நாடோடி தென்று திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல்.
0: கண்டிப்பா, மணியே மணிக்குயிலே.

0: நல்ல பாட்டு நல்ல பாட்டு அப்படின்னு சொல்லி நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம்.
1: சரி, ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான பாடல் அது. அந்த பாடல் மட்டும் இல்ல, எல்லா பாடல்களுமே சூப்பரான பாடல்கள் தான். இந்த நேரம் எங்களோடு பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்தும் பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிற சொந்தங்களை இப்போ நாங்க இணைத்துக் கொள்ளலாம்.
0: குறிஞ்சாங்கினி அசூர்தீன் வந்திருக்கிறாங்க, ருஃபினா விஜய், அன்பார்ந்த மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எடுத்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதே போல கீதா ஸ்ரீ வந்திருக்கிறாங்க, தீச மகாராமையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அண்ணா, எங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சொல்லுங்க மதிய மதி வந்திருக்கிறாங்க, ஹாய் மதிய நேர வணக்கம், நானும் இங்கிரிய ரைகமையில இருந்து மோனிஷா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க.
1: மோனிஷா இன் மோனாலிஷா, சரி ஓகே. காளி முத்து முத்தையா இணைந்திருக்கிறாங்க, உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க ஸ்பெஷலா ஸ்ரீகாந்த் சரஸ்வதி, அதே போல கீதன் தீபாக்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி கொட்டகலை டிரைட்டர்ல இருந்து நிகழ்ச்சி இணைந்திருக்கிற நேரம். கெரவுனால இருந்து ஆகாஷ் இணைந்திருக்கிறார், அப்படியே தமிழ்நாடு பக்கம் போயிட்டு வரலாம். தூத்துக்குடியில இருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறார் சொல்லி இருக்கிறார். கஸ்தூரி இணைந்திருக்கிறாங்க, அவங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சூப்பரா கேட்டிருக்கிறதா சொல்லி அன்பு மனைவி விமலா தேவி, அதே நேரத்தில் பிரசாந்த் அபிஷா அபினவிக்காக ஒரு அருமையான பாடல் விவி கேட்டிருக்கிறாங்க. ஃபாஸ்ட்லி வைஸ் டீன் இணைந்திருக்கிறார், அவரும் கந்தலாயில இருந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்.
0: நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக சொல்லி பலாங்கோட குமாரி வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி சூப்பரான எனக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சஞ்சு வந்திருக்கிறாங்க. அஹை அண்ணாக்கா எப்படி இருக்கீங்க, நான் திருநீகலையிலிருந்து மதுஷா, நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லி. அதே போல ராஜா வந்திருக்கிறாங்க, இனிமையான மதியினர் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பசரையிலிருந்து தம்பி ராஜா வந்திருக்கிறாங்க, கணபதி பிள்ளை மனோகரன் வந்திருக்கிறாங்க, இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சியில் நானும் கேட்டுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கடுவலையிலிருந்து மனோ.
1: அதே போல எங்களோடு வந்து திவான் இணைந்திருக்கிறார், பலாங்குடியிலிருந்து ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார், அவரும் பாத்தீங்கன்னு கந்தப்பள்ளியிலிருந்து நிகழ்ச்சி கொண்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. இந்த கலிலது அரசு இணைந்திருக்கிறாங்க, கீதா ஸ்ரீ இணைந்திருக்கிறாங்க, உறவுகளுக்காக பாடல் விபி கேட்டு எல்லோருக்காகவும் அடுத்து ஒரு அருமையான பாடல்.
0: நீங்களும் பேஸ்புக் பக்கமாக வாங்க, உங்களுடைய பதிவுகள் பதிவு விடுங்க, 3 மணி வரைக்கும் நாங்கள் உங்களோடு பயணிக்க போகிறோம். அதே போல இன்றைய நாளிலும் இடைக்கால பாடல்கள் சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நேரம் 2:34, இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம்.

0: உலகின் நட்சத்திரம்
1: தெரியாமல நான் யாருக்கு எந்த துரோகம் செஞ்சதில்ல. எனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு கூட நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன். ஆனா அவங்க எல்லாருமே என்ன வேண்டாதவனாவும் பகையாளியவன் தான் பாக்குறாங்க.

இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த். அவர் நடித்த திரைப்படங்கள் சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மணித்தியாலும் பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்துக்காக மனு அவரோடு சேர்ந்து ஜிக்கி பாடிய பாடல்

0: இந்த மாதிரியான அழகான குரல்கள் வந்து இன்றைய நாள்ல மாத்திரம் தான் கேட்கலாம். மனோவரோடு சேர்ந்து ஜிக்கி பாடிய பாடல், இவருடைய பாடல்கள் கூட அருமையான பாடல்கள், பொக்கிஷமான பாடல்கள் நிறையவே இருக்கிறது. இடைக்கால பாடல்கள் மாத்திரம்
1: கண்டிப்பா, அதுவும் இப்ப ஒளி தோய்ந்த பாடல் திரும்பவும் கேட்கலாம் போல இருக்கு. அந்த இனிமையான
0: இப்ப பாடுறவங்க, இப்ப எழுதுறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன நீங்க பாட்டு
1: எழுதுறீங்க
0: அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. என்ன செய்ய முடியாது, பரவாயில்ல. இடைக்கால பாடல்கள் வேண்டும் என்றால் நீங்கள் செவ்வாறாகங்கள் கண்டிப்பாக கேட்கணும். இன்றைய நாள் முழுவதும் சூப்பரான பாடல்கள், மனது மறக்காத அழகான பாடல்களை கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம், நேரம் 2:45.
1: இப்போது அழைப்பில் வணக்கம், வணக்கம்,
0: ஹலோ, வணக்கம, வணக்கம், கோ ஹலோ,
2: வணக்கம், பாலாஸ்டே
1: சிவகுமார்,
0: சிவகுமார்
1: நல்லா இருக்கிற ஆனாலும் வணக்கம் வந்து ஒரு 3-4 தடவை சொல்லணும், அப்பதான் நீங்க வந்து ரிப்ளை வரும். மங்கால
2: நினைச்சிட்டு
1: நீங்க போல
0: என்ன காரணம் சொல்லுங்க பாபம். சொல்ல முடியாது, அதெல்லாம் என்ன வடிவேல் சொல்ற மாதிரி முடிய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது, அதான் ரசிக்கலாம். ரைட், ஓகே, அப்புறம் என்ன செய்றீங்க இப்போ?
2: உங்களுக்கு
0: நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கும். இப்ப ஒரு சூப்பரான பாடல்கள் யார் யார் செய்து கொள்ளலாம்?
2: பாடல் கேட்கறதுக்கு அபிஜானி, பிரேம்குமார், சிறிசான், மதுசானுக்கா, மகாராஷ்டிர ஞானசீகரன், வில்லன் சவுந்தரராஜ், திரிபோர்ஜீசன், கண்ணத்திர வசந்தர் முகாவும், அப்போ ராஜன், விசேஷன், ரமேஷ்,
0: அவங்க வந்து ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. நம்ம அருள்மொழிக்காக இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அருள்மொழிக்காக அந்த பாட்டை தாங்கினா அப்படின்னு சொல்லி மலையோரம் மாங்குருவி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த பாடல் போயிட்டு போல இருந்தாலும் பரவாயில்ல,
1: இருந்தாலும் வந்து அவங்க வந்து படுத்துத்துறை மாங்குருவியா நண்பர்களுக்காகவும் அன்பு மனைவி மகள் அம்மா எல்லோருக்காகவும் பாடலை டெடிகேட் பண்றேன் சொல்லி இணைந்திருந்தா. சரி, அனைவருக்காகவும் அடுத்து ஒரு அருமையான பாடல்,
0: சுப்ரமணிய பாடல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நல்ல பாடல் வருகிறது.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: மானே மரகதமே
5: ஒழுக்கும் பாடலோடு நாங்களும் விடைபெற்றுக் கொள்ளப் போகின்றோம். இந்த 3 மணித்தாலம் மதிய நேர குதூகலத்தோடு இணைந்து பாடல் விரும்பி கேட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள்.
6: தொடர்ந்து மினந்திருக்கலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜி ஆர் மற்றும் ஆனந்த் இருவரும் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நாங்கள்
5: என்றும் உங்கள் அன்பின் எம்பி விஜய்
6: என்றும் பிரேமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்கள்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: வெள்ளவாய முனராகலை வீதியின் கிரிந்து ஓய பாலத்திற்கு அருகில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்தில் காயமடைந்த இரண்டு மோட்டார் சைக்கிள் செலுத்தினர்களும் வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக முனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் வெள்ளவாய பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை என தெரிய வருகிறது. காயமடைந்த மற்றைய நபர் தொடர்ந்தும் முனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: திறமையான வெளிநாட்டு பணியாளர்களுக்கான புதிய H1B விசாக்களுக்கு 1,03,265 அமெரிக்க டாலர் கட்டணம் விதிக்கும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் புதிய விதிமுறைகளை முன்மொழிந்துள்ளது. தற்காலிகமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த கட்டணம் நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக தற்போது வசூலிக்க முடியாத நிலையில் உள்ளது. இந்த தற்காலிக கட்டண நடைமுறை செப்டம்பர் மாதத்தில் நிறைவடையவுள்ள நிலையில் அதனை நிரந்தரமாக்கும் நோக்கில் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களம் இந்த புதிய விதிமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. எனினும் அமெரிக்காவில் மாணவர் விசாவில் தங்கியிருப்பவர்களுக்கு வழங்கப்படும் H1B விசாக்களுக்கும் ஏற்கனவே உள்ள விசாக்களை புதுப்பிப்பதற்கும் இந்த கட்டணம் பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் இந்த கட்டணத்தை எதிர்த்து அமெரிக்க வர்த்தக அமைப்புகள், சில மாநில அரசுகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மதுரமே
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
4: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன், ஆதலால் இவன் கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கந்து என்றால் நடுவில் இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் நடுவிலே இருப்பதால் அவன் கந்தன். அப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோலத்துக்கு கூட சோமாஸ்கந்தன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுக்குள்ளே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஒரு மூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம்தான் சோமாஸ்கந்தன்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-7676-7676.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. வணக்கம் சியார்.
1: வணக்கம் ஆனந்தி. வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போகின்றோம் வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம்.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்தில் எங்கிருந்தாலும் வசந்தத்தின் www.vasantham.fm.lk என்ற இணையதள முகவரியினூடாகவும் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியை கேட்டு மகிழவும் முடியும்.
1: உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களெல்லாம் சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட்டோட மட்டுமல்ல, சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் இன்றைய நாளில் உங்களோடு இணைந்து கொள்வதற்கு பகிர்ந்து கொள்ள போகின்றோம். நேரம் 3:11 ஆகி கொண்டிருக்கிறது. சரி, ஓகே. அதாவது காலையில எலிமினத்திலிருந்து இந்த தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. நிறைய இடங்கள்ல தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு சம்பவம் பதிவாக இருந்தது. குறிப்பாக அந்த அவசர நிலையால் கொழும்பு மற்றும் கம்பகம் மாவட்டங்கள் பல பகுதிகளில் வந்து தற்காலிகமாக தடைப்பட்டிருந்த குடிநீர் விநியோகம் தற்போது முழுமையாக சீரமைக்கப்பட்டிருந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்ன்ற போது ஆனந்தி, காலையில தண்ணி இல்லையா அப்படிங்கறதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. இந்த அதாவது பியக்கம அம்பத்தல பகுதியில வந்துட்டு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அருகில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் ஒன்றிலிருந்து சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் ஒரு கழிவு அல்லது ரசாயனம் வெளியேற்றப்பட்டுள்ளதாக நேற்று இரவு தகவல் கிடைத்திருந்தது. எனவே இந்த கழனி கங்கையில் ஏதாவது கலந்திருக்கும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து உடனடியாக நீர் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் உரிய அதிகாரிகள் அந்த நீரை பரிசோதனை செய்ததுக்கு பிறகு அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு வழமை போல் நீர் விநியோகம் முழுமையாக எல்லா பகுதிகளுக்கும் சென்றிருந்தது. அது மட்டுமல்ல, குறிப்பாக ஆனந்தி, இந்த கழனி கங்கையை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த உரிய வகையில நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இந்த அதாவது பொறுப்பற்ற முறையில் செயற்பட்ட தரப்பினருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. வழமையாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தடவையும் சுத்திகரிப்பு செய்யப்படும் நீர் அல்லது சுத்திகரிப்பின் பின்னர் விநியோகிக்கப்படும் நீர் இருக்குதானே, அதை வந்து அந்த மாதிரிகளை பரிசோதிக்கப்பட்டு அறிக்கையை பெறப்படும். அப்புறம் அந்த நீர்ல வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கறதுக்கு அப்புறம் உறுதிப்படுத்ததுக்கு அப்புறம் தான் நீர் விநியோகம் எல்லாருக்குமே சென்று, அதாவது நாங்கெல்லாம் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அந்த அறிக்கை வந்துட்டு அன்றைய நாள்ல சமர்ப்பிக்கப்படலை. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது.
0: அதே நேரம் வந்து பயிற்சி விமானி ஒருவர் வந்து இயக்கிய சிறிய ரக வானூர்தி வந்து ரத்மலானை வானூர்தி நிலையத்தின் தரையிறங்கும் போது வந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கு. இந்த விபத்தில்

0: விமானிக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என தெரிய வந்திருக்கு. எனினும் வானூர்தி சேதம் அடைந்துள்ளதை தொடர்ந்து ரத்மலானி வானூர்தி நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. அதே நேரம் வானூர்தியை அப்புறப்படுத்தி வானூர்தி நிலையத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்காக சீரமைப்பு பணிகள் வந்து தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு.
1: சரி, ஓகே. யாழ்ப்பாணத்து பக்கம் போகிறோம். யாழ்ப்பாணத்துல பல்வேறு இடங்கள்ல நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பாக இந்த களவாடப்பட்ட நகைகள், 43 தங்கப்பவுன் நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சாவகச்சேரி பகுதியில் தான் அந்த சம்பவம் நடந்திருந்தது. அதாவது அதாவது அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் அடகு வைத்திருக்கிறாங்களாம் இந்த திருடப்பட்ட தங்கை நகைகள். அதனுடைய பெறுமதி எவ்வளோன்னு சொல்லி பார்க்கின்ற போது 1,50,00,000 ரூபாய் பெறுமதியான தங்கை நகைகள் தான் அடகு வைக்கப்பட்டிருந்தது. எனவே வைக்கப்பட்டிருந்த இடங்களிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட தங்கங்களின் மொத்த எடை 43 பவுன் என அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பேர் கைது செஞ்சிருக்கிறாங்க.
0: அதே நேரம் வந்து மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் இணைப்பு சாலைகள் வந்து அபிவிருத்தி அமைச்சரவை வந்து ஒப்புதல் எடுத்திருக்காங்க. அதே நேரம் வந்து மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் வந்து 1, 3, 4 பிரிவுகளை மேல் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள தற்போதைய வீதி அமைப்பு இணைக்கும் வீதி அபிவிருத்தி திட்டத்தின் முன்மொழிவு அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளித்துள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு.
1: ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இடைக்கால பாடல்களுடன் இணைந்திருக்கலாம்.

0: பிரதாப் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தொய்கிறது. நேரம் மாலை 3:20.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: பட்டுப்பூவே செம்பருத்தி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனு அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: ஓகே, நிறைய விஷயங்கள் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த போக்குவரத்தில் இடம்பெறுகின்ற செய்திகள் தான் பரவலாக இருக்கிறது. இந்த போதைப் பொருள் பயன்பாடுகள், அதால் கைது செய்யப்படுபவர்கள், அதாவது மாகும்பர பன்முக போக்குவரத்து நிலையம் இருக்குதானே, அதுல வந்துட்டு திடீர் சோதனை பொருட்கள் போதைப் பொருட்கள் சோதனையில வந்துட்டு கிட்டத்தட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதிவேக பாதையில் பயணிக்கும் தனியார் பேருந்து, அதே போல அந்த நடத்துனர் ஒருவர் உட்பட பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட 9 பேர் இந்த போதைப் பொருட்களை உட்கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. போதைப் பொருட்களை உட்கொண்டிருப்பதே சட்டவிரோதம். அதெல்லாம் உட்கொண்டுட்டு வாகனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு பாரதூரமான விஷயம் இல்லையா? எவ்வளவு பேருடைய உயிரை அது பறிபோகும் நிலைமை இருக்கு. சரி, இவ்வாறான விஷயங்கள் இருந்து நடத்துனர் உரிமமின்றி பணியாற்றிக் கொண்டிருந்த 3 நடத்துனர்களும் இதன் போது அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம், ஹோமாகம போலீஸ் துறை, மாகும்பர பன்முக போக்குவரத்து நிலையம் மற்றும் மேல்மாகாண போக்குவரத்து அதிகார சபை ஆகியன இணைந்து இந்த பரிசோதனையை முன்னெடுத்திருந்தாங்க. எனவே அதிவேக பாதை மற்றும் சாதாரண வீதிகளில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் 152 தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போதைப் பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க.
0: அதே நேரம் வந்து கொழும்பு துறைமுகம் நகரத்திற்கு வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து மேலும் 4.1 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து முதலீட்டை ஈர்ப்பதற்கு அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக வந்து மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில்முனை அமைச்சின் பிரதி அமைச்சர் வந்து தெரிவித்திருக்காரு. கொழும்பு துறைமுகம் நகரில் ஏற்கனவே வந்து 2.1 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து பெறுமதியான முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதன் கீழ் வந்து 2 பாரிய குடியிருப்பு திட்டங்கள் வந்து நவீன உணவகங்கள் மற்றும் மாநாட்டு மையம் உள்ளிட்ட முக்கிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு.
1: சரி, அதே போலதான் கொழும்பை பொறுத்த வரைக்கும் புறக்கோட்டை இல்லையா, புறக்கோட்டை பேருந்து நிலையம் வந்துட்டு அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அழகை நாங்க பாதுகாக்கணும், அசிங்கப்படுத்தாம, ஏன்னா ரொம்ப காலங்களுக்கு பிறகு அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புறக்கோட்டை நிலையங்கள்ல வந்துட்டு பஸ் தரிப்பிட நிலையம் அது, அந்த நிலையங்கள்ல வந்துட்டு அதிகமாக இந்த வெற்றிலையை போட்டுக்கொண்டு துப்புவது தான் அதிகம். சாப்பிட்ட பேப்பரை அந்த இடத்தில் போடுவது, குப்பைகளை பொலித்தீனை போடுவது, தேவையில்லாத குப்பை தொட்டியில் போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் அந்த வீதிகளில் போடுவது, இப்படி புறக்கோட்டை பேருந்து நிலையத்தில் வெற்றிலை துப்புவது, சிறுநீர் கழிப்பது போன்ற குற்றங்களில் ஈடுபட்ட 1029 பேர் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. அது தொடர்பில் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த இடங்களை சுத்தம் செய்யும் சமூக சேவையில் ஈடுபட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, வெற்றிலை துப்புதல், சிறுநீர் கழித்தல் போன்ற செயல்களில் சில பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் ஈடுபட்டுள்ளமை இதன் போது தெரிய வந்திருக்கிறது. எனவே பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இலங்கை வான்படையினரால் புறக்கோட்டை பேருந்து நிலையத்தில் புதிய சிசிடி கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை ஒன்றை நிறுவ இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் வந்துட்டு புறக்கோட்டை பகுதியில் 2 தினங்களுக்கு முதல் சிசிடி காணொலி ஊடாக வந்துட்டு கைது, அதாவது ஒரு பொருள், ஒருத்தருடைய பேகை வந்துட்டு திருடிட்டு போறாங்க, அந்த நபரை வந்துட்டு சிசிடி காணொலி ஊடாக பார்த்துவிட்டு கைது செஞ்ச சம்பவங்களும் இடம்பெற்றிருந்தது.
0: அதே நேரம் வந்து திட்பா புயல் காரணமாக சேதமடைந்த 14 பாலங்களை புனரமைப்பதற்கு வந்து அரசவை அனுமதி வழங்கியிருக்கு. மேல் மற்றும் சபுரகமுவ, வடமேல், வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தெரிவு செய்யப்பட்ட பாலங்கள் இவ்வாறு வந்து புனரமைக்கப்பட உள்ளிருக்கு. அதே நேரம் இதற்கான ஆரம்ப கட்ட நிதி உதவியை வந்து சீன அரசு வந்து இணங்கியுள்ளது. 2 கட்டங்களாக திட்டம் முன்னெடுக்கப்பட்டு முதற்கட்டத்தில் வந்து 18 மாதங்களில் வந்து 9 பாலங்கள் வந்து புனரமைக்கப்பட உள்ளது.
1: ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பொழுதாக நிகழ்ச்சியோடு 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இப்ப நல்ல பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: காவல்காரன் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது.
1: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டதாக நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க. நேரம் 3:34.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
2: வசந்தம் FM அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: ஓகே ஓகே, அதாவது 5 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட இணைந்து நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மின்சார வாகனங்கள் இருக்கு இல்லையா, அறிமுகப்படுத்தப்பட்டது, அதாவது பெட்ரோல் அதே ஒரு சூழல் மாசடைவதிலிருந்து பாதுகாப்பதற்காக மின்சார வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த மின்சார வாகனங்கள் இருக்கிற நிறைய பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு அவசர தேவை அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டும் இந்த அவசர காலங்களில் வாகனங்களிலிருந்து வெளியேறுவதில் சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த கதவுகள் கைப்பிடிகள் காரணமாக சீனாவில் சுமார் 3 மில்லியன் டெஸ்லா கார்கள் திரும்ப பெறுவதாக அந்த நாட்டினுடைய தேசிய சந்தை ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அறிவிச்சிருக்கிறது. சீனாவில் தயாரிக்கப்பட்டு மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட மாடல் 3, மாடல் Y, மாடல் X மற்றும் மாடல் S வகைகளைச் சேர்ந்த சுமார் 2.98 மில்லியன் டெஸ்லா மின்சார வாகனங்களைத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் செப்டம்பர் 25 முதலிருந்து மீளப்பெறுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த விபத்துக்கள் போன்ற தீவிரமான ஒரு அவசர சூழ்நிலையில வாகனத்தினுடைய குறைந்த மின்னழுத்த அமைப்பு செயலிழந்தால் அந்த கதவுகள் கைப்பிடிகள் இருக்கையில் அதாவது நிறுத்துவது, அல்லது ஒரு வாகனம் ஒன்று விபத்தாக போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான உதிரி பாகங்கள் செயலிழப்பது, இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதனால அந்த வாகனத்தை திருப்பி செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பலூனை விழுங்கிய 6 வயது சிறுவன் வந்து உயிரிழந்துள்ளதாக இந்திய வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கு. பெற்றோர் இருவருமே வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பியது போது குறித்த சிறுவன் வந்து மயங்கி விழுந்த அந்த நிலையில் வந்து இவரை வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிறுவனின் உடலை பரிசித்த போது மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே சிறுவன் உயிரிழந்து விட்டதாகவும், சிறுவனுடைய தொண்டையில் வந்து பலூன் சிக்கி இருந்ததாகவும் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. பலூன் தொண்டையில் சிக்கி இருந்ததால் ஏற்பட்ட மூச்சு திணறலின் காரணமாக சிறுவன் வந்து இறந்திருக்கலாம் என வந்து மருத்துவர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க.
1: பாருங்களேன் எவ்வளவு கேலஸ் இருந்திருக்கிறாங்க. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ச்சியாக போடுதாக்குறது சோடு கிடைந்திருக்கு.

0: வாரத்தின் இந்நாள் செவ்வாய் ராகங்கள். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: என் நேரத்தை யாரும் முடிவு பண்ண முடியாதரா? அது ஆண்டவனும் மக்களும் தாண்டா முடிவு பண்ணுவாங்க. நல்லதை திருப்பி திருப்பி செஞ்சு பழக்கப்பட்டவன்டா, திருப்பி போறவன் கிடையாது. ஸ்கூல்ல கூட பாடத்தை நடத்திட்டு தாண்டா பரிச்சை வைப்பாங்க. நீ எனக்கு பரிச்சை வச்சுட்ட, இனிமே உனக்கு நடத்துறண்டா பாடம். நீ என்ன எரிச்சாலும் சாம்பலா இருப்பேன், அது ஆத்துல கரைச்சாலும் தண்ணில இருப்பேன். அந்த தண்ணி ஆவியா மாறி மேகமாயி மறுபடியும் மழையா தாண்டா பூமிக்கு வருவேன்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலங்க சம்பத் சில்வா எனப்படும் பானந்துறை நிலங்க செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறைகளில் வைக்கப்பட்டுள்ளார். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கு விசாரணையை தொடர்ந்து கொழும்பு பிரதம நீதவான் அசங்கயஸ் போதரங்கம சந்தேக நபரை செப்டம்பர் 3ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறைகளில் வைக்க உத்தரவிட்டார். போதைப் பொருள் கடத்தலுடன் அவர் தொடர்பு பட்டுள்ளாரா என்பது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் பானந்துறை நிலங்க தொடர்ந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான கெஹல் பத்ர பத்மே நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறைகளில் வைக்கப்பட்டுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்கா பயங்கரவாதத்துக்கு அரசு ஆதரவு வழங்கும் நாடுகளின் பட்டியலில் இருந்து சிரியாவை அதிகாரப்பூர்வமாக நீக்கியுள்ளது. சிரியா கடந்த 1979 முதல் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்த நிலையில் 47 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த தீர்மானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்காக சிரியாவின் புதிய அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் வழங்கியுள்ள உறுதிமொழிகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் சிரியா மீது விதிக்கப்பட்டிருந்த சில நிதி மற்றும் வர்த்தக கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதுடன் சர்வதேச முதலீடுகள் மற்றும் பொருளாதார மீட்சிக்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சிரியாவை மீண்டும் உலக பொருளாதார அமைப்புடன் இணைப்பதற்கான முக்கிய நடவடிக்கையாகவும் இந்த தீர்மானம் கருதப்படுகிறது. எமது அடுத்த மணித்தியாளச் செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
0: மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல் மிகு செயலாய் அகிலமங்கம் எமது ஆட்சி. வசந்தம் எஃப்எம்.
6: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
7: நல்லூருக்கு போனால் வாசலிலே இருக்கிற அந்த தண்ணீர் வருகிற அந்த நீரோட்டத்திலே தான் கால்களை கழுவிக்கொள்கிறோம். தண்ணீர் விடாய்த்தால் தாகம் வென்றால் அந்த தண்ணீரைத்தான் குடித்துக் கொள்கிறோம். நீர்க்குழாயிலே வருகிற தண்ணீர் கழுவுவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் உதவுகிறது. பசி போக்குவதற்கும் தாகத்தை தீர்ப்பதற்கும் உதவுகிறது. இதை போலத்தான் நல்லூரம்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று விட்டால் நம்முடைய பற்றுக்கள் நீங்கி விடுகிறது. பிறகு அவனுடைய திருவருளால் இன்பம் மேலோங்குகிறது. பற்றுக்கள் போகவும் அவனுடைய திருவருள் வேண்டும். அதை போல பேரின்பம் கிடைப்பதற்கும் அவனுடைய திருவருள் வேண்டும். அவனுடைய திருவருள் வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் நல்லூரானை சரணடைய வேண்டும்.
6: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: அனுசரணை.
8: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
9: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
10: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
11: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
12: இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள்.

0: சரி, இரண்டாவது மணித்தேள தோடு கடிந்திருக்கின்றும் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டிருக்கிறீங்க. அழகான ஒரு பாடல் ஒலித்தோய்த்தது. நிறைய விஷயங்கள் இந்த மணித்தேளத்திலும் பேசப்போகின்றும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். 102.6, 102.8.
1: அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயின் வருவதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவின் வடமேற்கு பகுதிகளான பகுதிகளில் வந்து காட்டுத்தீ வந்து பரவலாக வருவதை தொடர்ந்து இந்த காட்டுத்தீயில் இதுவரை 3 தீயணைப்பு படையினர் உள்ளிட்டோர் மற்றும் 6 பேர் வந்து காயமடைந்திருக்காங்க.
0: சரி, ஓகே. அதே போல இப்போ அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில ஒரு வர்த்தக போர் தீவிரமடைந்து வருகிறது. என்ன சொல்லி சொன்னா, கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறாரு. இப்போ அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே ஒரு வர்த்தக போர் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பாரி ஒரு வர்த்தக போர் நீண்ட காலமாக இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமையில இப்ப கனடாவும் அமெரிக்காவும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க மோதல்.
1: அதே நேரம் பிரான்சின் தென்மேற்கு பகுதிகளில் வந்து இடியுடன் கூடிய கனமழை காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு. பிரான்ஸ் நாட்டின் சூளாவரி தாக்கியதால் வந்து கர்ப்பிணி பெண் உட்பட வந்து 41 பேர் வந்து காயமடைந்திருக்காங்க. இவர்களில் வந்து 15 பேர் வந்து தற்போது வந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றும் வந்துட்டு இருக்காங்க.
0: சரி, ஓகே. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ச்சியாக இணைந்திருங்க. போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நல்ல பாடலும் வரும், கேட்டுட்டே இருக்கலாம்.

0: பாடலை முடிச்சு திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது.
1: வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம். நேரம் 4:16.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
1: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் இந்த நாளுக்கான இந்த மணித்தேலத்துக்கான குட்டி ஸ்டோரி என்ன சொல்லி கேட்கலாம்.
2: ஒரு சிறிய நகரத்தில் வந்து அரவிந்த் என்ற இளைஞன் வந்து வாழ்ந்து வந்திருக்கான். அவனுக்கு வந்து பழைய பொருட்களை வந்து சேகரிப்பதில் வந்து மிகவும் பிடிக்குமா. சரியா, ஒரு நாள் பழைய பொருட்களுக்கு விற்கும் கடையில் வந்து ஒரு அழகான பழைய கடிகாரத்தை வந்து பார்த்திருக்கான். சரியா, அது பல வருடங்களாக இயங்காமல் இருந்ததால் ஆனாலும் அந்த கடிகாரத்தின் மீது வந்து அவனுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. சரியா, கடைக்காரரிடம் கேட்டு அதை வாங்கி வீட்டிற்கு வந்தான். அதை சுத்தம் செய்து சரி செய்ய முயன்றான். ஆனாலும் எவ்வளவு முயன்றும் அந்த கடிகாரம் வந்து இயங்கவில்லை. அடுத்த நாள் அவன் அந்த கடிகாரத்தை ஒரு பழைய கடிகார நிபுணரிடம் எடுத்து சென்றான். அவன் கடிகாரத்தை பார்த்து விட்டு சொன்னாராம், இந்த கடிகாரம் பழுதாகவில்லை, இதன் உள்ளே ஒரு சிறிய பாகம் மட்டும் இல்லாமல் போயிருக்கின்றதே. அரவிந்தன் ஆச்சரியமாக அந்த பாகம் கிடைத்தால் மீண்டும் ஓடும் என்று நினைத்தானாம். கண்டிப்பாக என்று அவரும் சொன்னார். சில நாட்கள் தேடி அந்த சிறிய பாகத்தை கண்டுபிடித்து கடிகாரத்தில் வந்து பொருத்தியிருக்கான். சரியா, பல வருடங்களுக்கு பிறகு அந்த கடிகாரம் மீண்டும் டிக் டிக் என்று ஓட துவங்கியதாம். சரியா, அரவிந்துக்கு மிகவும் சந்தோஷம். சரியா, அப்போது அந்த நிபுணர் சொன்னாராம், சில நேரங்களில் மனிதர்களும் இந்த கடிகாரத்தை போலதான். சரியா, வெளியில் பார்த்தால் எல்லாமே முடிந்து விட்டது போல் தெரியும், ஆனால் அவர்களுக்கு இல்லாமல் போன ஒரு சிறிய நம்பிக்கையாக இருக்கலாம். இந்த நம்பிக்கை மீண்டும் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கை மீண்டும் அழகாக ஓட துவங்கும் என்று அந்த வார்த்தை அரவிந்த் மனதில் வந்து ஆழமாக பதிந்திருக்கு. சரியா, அன்று முதல் மனம் உடைந்தவர்களை பார்த்தால் அவர்களிடம் ஒரு நல்ல வார்த்தையை பேச தொடங்கினான். சரியா, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஏனென்றால் சில நேரங்களில் நாம் ஒருவருக்கு கொடுக்கும் ஒரு சிறிய நம்பிக்கை வந்து அவர்களின் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும் சில நேரங்களில்.
1: அதான் நல்ல நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்க. ஒரு சின்ன ஒரு சிரிப்பும் தர்மம் தான்.
0: என்னென்ன சொல்றான் பாருங்க.

0: அகோராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் மாலை 4:29.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்டு தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM. GI பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0591 79 78 38.
3: இந்தா வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
4: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
3: என்ன, நீங்க கட்டிடுக்கு ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
4: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு GI பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
3: என்ன பிராண்ட்?
4: நல்ல பிராண்ட் ஒன்று.
3: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு GI பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா GI பாக்ஸ் பார் தானே.
4: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். GI பாக்ஸ் பார்,
1: அன்னதான கந்தனாம், செல்வ சன்னதியானின் அருட்கோளம், தேரேறி வலம்.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி.

0: அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல்
1: கேட்டீங்க.
0: அந்த ஏழு நாட்கள்,
1: எந்த ஏழு நாட்கள்?
0: அது வந்து திரைப்படத்தின் இந்த பாடலுடைய திரைப்படத்தின் பேர். சரியா?
1: சரி, அந்த ஏழு நாட்கள் என்ன?
0: ஓ, அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: சரி, இந்தியா பக்கம் அப்படி போகிறோம். இந்தியாவில் தான் சுவாரஸ்யமாகவும் நடக்கும், நல்ல பலம் நடக்கும், சோகமும் நடக்கும். கர்நாடகாவில் ஒருத்தர், ஒரு நல்ல வயசான மூதாட்டி ஒருத்தர் வந்துட்டு யாசகம் பெற்று வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவர் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவரை வீட்டை சோதனையிட்ட போது 30 மூட்டைகளில் இந்தியா மதிப்பில் 30 லட்சம் பணம் சேமித்து வைத்திருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. அதை பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியம். ஒரு மூட்டையை ஒழுங்காக நிரப்பி அதை பார்த்துருந்தாலே யாசகம் எடுக்கிறதை விட்டுட்டு நல்ல பணக்காரியாக இருக்கலாம். பாருங்களேன், 30 மூட்டை எதுக்கு?
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து கம்பளை புப்புரஸ் தோட்டத்தை சேர்ந்த ஒரு சிறுமி ஒருவர் தற்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உயிரிழந்திருக்காங்க. தண்ணீர் என நினைத்து வீட்டில் இருந்த பசும்பால் பயன்படுத்தப்படும் ஒரு ரசாயன திரவத்தை வந்து பருகியதால் வந்து இந்த சிறுமி வந்து உயிரிழந்திருக்காங்க. கம்பளை வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது இந்த விடயம் வந்து தெரிய வந்திருக்கு.
1: பாருங்க, பெற்றோர் வந்து பிள்ளைகள் மேல அக்கறை இல்ல, கைவிடுறது. நேற்றைய நாளில கூட கால்வாயில ஒரு பிள்ளை உயிரிழந்தது. பிள்ளைகளை பக்கத்துல இருந்தா ரொம்ப பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் அவங்களை கண்ணும் கருத்துமாகவும் பாதுகாக்கணும். என்ன என்னத்தை சாப்பிடறாங்க, எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, தொலைபேசியில இருந்தா கூட, அந்த ஸ்மார்ட் தொலைபேசியில இருந்தா கூட அவங்க என்னத்தை பாக்குறாங்க, எங்க சட் பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறது உன்னிப்பாக கவனிக்கணும். சரி, இந்த காலாவதியான பொருட்கள், காலாவதின்னு சொன்னாலே அது இறந்து போயிடுச்சு, டேட் முடிஞ்சிடுச்சு, அதை பிறகு நாங்க சாப்பிடக்கூடாது. அது மருந்து வகையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடையாக இருந்தால், எதுவாக இருந்தாலும் அது எங்களுடைய உடலுக்கு தீங்கு தான விளைவிக்கும். உத்தரப்பிரதேசம் கான்பூர்ல வந்துட்டு இந்த காலாவதியான சாக்லேட்டுகளை வந்துட்டு குப்பைகள்ல கொட்டப்பட்டிருக்கு ஒரு பாரிய தொழிற்சாலை இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த சாக்லேட்னா எல்லாருக்குமே விருப்பம் தானே. அப்போ அந்த பொதிகள் எல்லாம் குப்பையில வீசினது பிறகு மக்கள் எல்லாம் ஆர்வமாக எடுத்து சென்று இருக்கிறாங்க.
0: பாருங்களேன்,
1: அது வந்துட்டு உடலுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் என்று தெரிஞ்சும் கூட அந்த நல்ல கூடிய ஒரு பணத்தை வீதியில போட்டா எப்படி மக்கள் அடிச்சு பிடிச்சு எடுத்துக்குவாங்க, அந்த மாதிரி இந்த காணொலிகளை பாக்குற போது இருக்கு. ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு போறாங்க வீட்டுக்கு.
0: அதே நேரம் இன்னொரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கின்றது. வீதி விபத்துகளை வந்து குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு இந்த வேலை திட்டம் வந்து 2வது முறையாகவும் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருது.
1: சரி, ஓகே. பொறுப்பு வாய்ந்த ஊடகம் அப்படிங்கறதுனால ITN வசந்தம் FM வசந்தம் TV லக்கண்ட FM மனுஷனோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எப்போதும் நீங்கள் பயணிக்கும் போது பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம்.
0: அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது, தேவாவின் இசையில் கட்ட பொம்மன் திரைப்படத்திற்காக.
1: நல்ல பாடல்.

கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடியை தாங்கிக்க முடியாதுன்னு வாசல்ல படியா இருக்குது. அடியை தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு. நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது. நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள் செவ்வாய் ராகங்கள்.

0: நன்றிகளோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம்.
1: தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ சுபி இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க.
0: என்றும் உங்கள் அன்பின் நர்ச்சியானதி மற்றும்
1: நான் ஜி ஆறு தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே.
0: நன்றி வசந்தம் உறவுகளே.

0: அனுசரணை வழங்குவது மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: 2009 காலப்பகுதியில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதியுதவி வழங்கும் நடவடிக்கை இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. யுத்த காலப்பகுதியில் இரண்டு பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்கான உதவி தொகையை இன்றைய தினம் இரணைமடு கனகாம்பிகை குளம் பகுதியில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணைக்காரவினால் வழங்கி வைக்கப்பட்டது. மேலும் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காசோலைகளும் வழங்கி வைக்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், பயனாளிகள் உள்ளிட்ட பலர் இணைந்திருந்தனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஹைட்டியின் தலைநகர் போர்ட் ஆஃப் பிரின்சிஸ் ஆயுதக் குழுவினரால் நடத்திய தாக்குதலில் 47 பேர் உயிரிழந்துள்ளனர். போர்ட் ஆஃப் பிரின்சிஸ் தலைநகருக்கு அருகில் கான்ஸ்காஃப் பகுதியில் ஆயுதக் குழுவினர் நடத்திய தாக்குதலில் 47 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 22 பேர் காயமடைந்துள்ளனர். இரவு நேரத்தில் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு முதல் கான்ஸ்காஃப் பகுதியில் ஆயுதக் குழுக்களின் பல்வேறு தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்து வருவதுடன் இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். போலீஸ் நிலையத்துக்கு அருகில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். தங்களை பாதுகாக்க அரசாங்கமும் போலீசாரும் தவறிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிராந்திய போலீஸ் அதிகாரி பதவி விலக வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான அனைத்து மனுத்தியால செய்திகளும் நிறைவடைகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: பெருந்துருளையின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகனுக்கும் சூரபன்மனுக்கும் இடையிலே நடந்த சண்டையிலே யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று சொல்ல முடியாது. பொத்தம் பொதுவாக பார்த்தால் முருகன் வென்றான், சூரன் தோற்றான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் கச்சியப்பருடைய வாக்கின்படி பார்த்தால் சூரபன்மன் வந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல முடிகிறது. ஏனென்று நினைக்கிறீர்களா? மற்ற சண்டைகளைப் போல பகைவன் இங்கே அழியவில்லை. பகைவன் வேற்றுரு கொள்கிறான். பகை மறந்து ஆண்டவனுக்கு அணுக்க தொண்டன் ஆகிவிடுகிறான். முருகப்பெருமான் அவுணனாகிய சூரனது வடிவத்தை மாற்றினானே தவிர அவனை அடியோடு நாசம் செய்யவில்லை. சூரபன்மன் தான் முருகனுடைய சேவற்கொடியாக இருக்கிறான். சூரபன்மன் தான் முருகனுடைய மயில் வாகனமாக இருக்கிறான். நெல்லையம்பதியிலே வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு வந்து அவனை தொழுதாலே போதும், தீயவர்கள் கூட தூயவர்கள் ஆகிவிடுவார்கள்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-7676-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
5: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6. 102.8.

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். அடடா, செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு உங்கள் எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட அட்டகாசமான சுமார் 80களில் வெளியாகின நம்மளுடைய அன்பு உறவுகள் எப்பவுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க சில பாடல்களை தரத்துக்கு நானுமே காத்துட்டு இருக்க. நீங்களும் கூட தொடர்ந்து மலைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். மலைக்கு வேண்டிய இலக்க 0102 7 5 0 0 1 கதைப்பட 0102 7 5 1 1 1 அல்லது என்னோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பிய பாடல்களையும் கேட்கலாம்.

0: எஜமான் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்திருக்கோம். இளையராஜாவினுடைய இசையில இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம் சரோஜினி, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சரோஜினி. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்படியா, ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிங்களா?
1: அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் பிறந்த நாள் உண்டே.
0: சொல்லுங்க.
1: அரசுத்துறை அருள்மொழி தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். எங்கள் குடும்ப சார்பிலும் வசந்தம் சார்பிலும் அவரை வாழ்த்துகிறோம்.
0: ஓகே, நாங்கள் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா?
1: நன்றி மேடம்.
0: ஓகே, நன்றி,
1: வணக்கம்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் தமிழோடு சிவியூரம் ஒளி பேசும் பாடலாய்
1: பாடலாம். பாட்டு தான் உள்ளத்தை மீட்டது.
0: இதயம் ரசிக்கும் த

0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனின் தெய்வீக திருக்காட்சி.
1: ஆற்றங்கரை எடுக்குமாறு முகன் அஞ்சேலன்றே அபயம் கூறும் முகன்
0: தொண்டைமானாறு ஸ்ரீ செல்வ சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 திகதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி

0: உலகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கு. நம்ம இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அக்கா. மாவட்டல இருந்து அசீம் அக்கா.
0: நன்றி நன்றி அசீம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சோமா இருக்கிறேன் அக்கா. ஆரம்ப பாடலே வேற லெவல் அக்கா.
0: நன்றி நன்றி அசீம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா?
1: இப்பதான் வந்தேன் அக்கா திருவிழி பாக்கு.
0: அப்படியா? ஓகே ஓகே. வேலையோட தான் வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: செவ்வாய்க்கிழமை கேக்குற இல்ல அக்கா. என்னண்டா, நான் வந்து செவ்வாராம் மட்டும்தான்
0: கேக்குறேன்.
1: த்ரீவி லோட்ரே இல்ல, இப்பதான் சும்மா வந்து அந்தியா போல கொஞ்சம்.
0: ஓகே ஓகே.
1: எங்க இந்த சிவானி அக்காவ காணல அக்கா?
0: இன்னைக்கு சிவானி அக்காக்கு பதிலா தான் நான் வந்திருக்கேன்.
1: அப்படியா? போன கிழமை வந்தீங்க தானே நீங்க?
0: ஆமா ஆமா
1: அக்கா. போன கிழமையும் கேட்டேன் அக்கா, இந்த கிழமையாலும் அந்த பாட்டை தாங்க அக்கா. அந்தி பூவே நீ வந்ததால்.
0: ஓகே, கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க சரியா?
1: கட்டாயமா தாங்க அக்கா அந்த பாடல.
0: ஓகே, அடுத்த பாடல் யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
1: அந்த பாடலை தாங்க அக்கா, எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் திருவில் பார்க் நண்பர்கள் எல்லாருக்காகவும் தாங்க அக்கா அந்த பாடல்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்
1: $20,00,000 நீங்க இவங்களுக்கு கொடுத்தா பாடியை நாங்க எடுத்துட்டு போறோம்.
2: என்ன சொல்றீங்க?
1: டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா உங்க ரெண்டு பேருகிட்டயும் சொல்லக்கூடாது. இன்னொன்னு இருக்கு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே. புரியல, செத்து போயிட்டான்னு கவர்மெண்ட்லயே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு பணத்துக்கு 8 மணி நேரம் வைத்தியம் பார்த்திருக்கீங்க, அதுக்கு உண்டான ஆதாரம் என் கையில இருக்கு. உங்க ஹாஸ்பிட்டல் MD இப்ப இங்க வந்தா

0: ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ இங்க பேசுறதுக்காகவே மாத்திரையிலிருந்து ஃபரீதா வந்திருக்காங்க. வணக்கம் ஃபரீதா.
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஃபரீதா, எப்படி இருக்கீங்க?
2: என்ன
1: பாடல்கள் கேட்டுட்டே இருக்கீங்க? அப்படியே கேட்டு ரேடியோ பக்கமே இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே, டீ எல்லாம் குடிச்சிட்டே பாடல் கேளுங்க, சரியா? ஓகே, அடுத்த பாடல் யார் இருக்கங்களா கேட்க போறீங்க?
2: என்னோட குடும்பத்தா இருக்கும்,
1: நாடு முழுவதும் வந்து இந்த வீதி விபத்துகள் வந்து ஏற்படுறது வந்து அதிகமாவே காணப்படுது. அந்த வீதி விபத்துக்களை தடுக்கிற முகமாக ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே வந்து டேக் கேர்னு சொல்லக்கூடிய வேலை திட்டம் நடக்குது. அந்த ஊடக அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஐடிஎன் ஊடக வலையமைப்பான லக்கண்ட ஐடிஎன் மற்றும் வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் வானொலி. இதுக்கு வந்து ஊடக அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்கன்றதையும் இந்த நிறுவனத்தில் ஞாபகப்படுத்திட்டு அடுத்த முறை சுப்பிரமணிய பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. கந்த புராணத்திலே வருகின்ற முருகனுடைய படை வீரர்களுக்குள்ளே தலையாயவர் வீர பாகு தேவர். நவ வீரர்களுக்குள்ளே ஒன்பது வீரர்களுக்குள்ளே முதன்மையானவர் வீர பாகு தேவர். பாகு என்றால் தோள் என்று அர்த்தம். வீரமுடைய தோள்களை உடைய தேவர் என்பதனால் அவருக்கு வீர பாகு தேவர். இப்படிப்பட்ட வீரபாகு தேவரைத்தான் சூரபன்மனோடு பேச்சுவார்த்தைக்காக முருகப்பெருமான் அனுப்பி வைக்கிறார். தூதுவனாக செல்கிறேன் என்கின்ற சந்தோஷம் வீரபாகு தேவருக்கு ஏற்படுகிறது. முருகன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் வீரபாகு தேவர். மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி என்று இந்த காட்சியை மாணிக்க வாசகர் கூட பக்தி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே பக்தி என்பது மேலான அனுபவம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-76-76-76.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
5: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: நூற்றிரண்டு சுமார் நூற்றிரண்டு சுமிட்ட அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காகவே வசந்தகுமார் வந்திருக்காங்க. வணக்கம் வசந்தகுமார்.
1: அன்பான மாலைநேர் வணக்கம்.
0: அன்பான மாலைநேர் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: இப்ப நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நம்ம ஊர் பக்கம் ஒரே மழையா இருக்கின்றது.
0: அடடா, மழையிலையும் வசந்தம் கேக்குறீங்க?
1: ஆமா ஆமா.
0: ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், அண்ணன் பாதுக்க சின்னத்தம்பி, வெளிமாடை செல்வராம், அம்பம்பிகை ராசையா, சுரேஷ் கொப்பரன் ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், இந்த பிறந்த நாளை கொண்டாடும் சகோதரி அருள்மொழிக்காகவும் கேட்டோம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது
1: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் குயிலும் நாடி மா

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: ராகங்கள் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இருக்கிறோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காகவே நம்மளுடைய அன்பு சொந்தம் கம்பாவில இருந்து அப்துல் நஜீத் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: அன்பான மாலை, இனிய வணக்கம் ஸ்ரீ ரூபி மேடம். எப்படி மேடம், சோமா இருக்கீங்களா?
0: வணக்கம் வணக்கம், நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருக்கிறேன்.
1: ஓகே மேடம், இன்னைக்கு ஒரு குறந்த நாள் வாழ்த்து சொல்லிருக்கேன் மேடம், நீங்க டைம் தருவீங்களா?
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பருத்தித்துறை சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி அருள்மொழியை நானும் எனது குடும்பத்துடன் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி அடைகிறோம், சிறப்பாக கொண்டாட வாழ்த்துகிறோம். நீங்கள் ஒளிபரப்பும் பாடலை சகோதரி அருள்மொழிக்காக மட்டும் கேட்போம். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி வணக்கம் ஸ்ரீ ரூபி மேடம்.
0: நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம். எப்பொழுது நீங்களும் கூட அழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். எனக்கு வேண்டிய இலக்கு 0301 2 7 5 0 0 3 அதேபோல 0301 2 7 5 1 1 1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகளுக்கும் பாடல்களை விரும்பி கேட்கலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் விஜயகாந்த்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
1: மனிதத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கட்டு முதல் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காகவே நிக்லஸ் வந்திருக்காங்க. வணக்கம் நிக்லஸ்.
2: வணக்கம் அக்கா.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: மற்றும் மற்றும் இன்னைக்கு பருத்துத்துறை எனக்கு பேரு பருத்துத்துறையில அந்த பேர்தே கொண்டாடுறேன். அவங்களுக்காக வசந்த உறவுகள் அவங்களுக்காக வேண்டியதான்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: நன்றி. அதுபோல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் இணைந்திருக்கிறாங்க. பொன்னந்தி மாலை வணக்கம் சுரூபி சொல்லி பசரி ஒரு ஏழு பாலச்சந்திரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் சகோதரி சொல்லி மத்கிரிக கங்கைவத்தியை சேர்ந்த டிலான் திஷான் சஜீவன் கமிஷ்கா லுக்ஷனா சச்சின் ரித்திகா தனு ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு மனைவி ஞானசுதரி, மகன் மகன் அனுஷ்கா ஜெரீனா ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி கொழும்புபத்து தெய்வசகாயம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இணையும் நிகழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ளுங்கள். இனிமையான பாடல் தாருங்கள் சொல்லி தொண்டவானாறு செல்வச்சந்தையிலிருந்து சுதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான இனி மாலை நேரம் வணக்கம் சொல்லி அக்கறைப்பட்டு பொப்டேலஸ்ல இருந்து நிஷார் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேரம் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி மேமிட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிய மாலை நேரம் வணக்கம் சொல்லி கொழும்பு வாய்ந்த ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். நான் விசாமணியிலிருந்து டிலுக்ஷன் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்.

0: கேட்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: துபாயில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பஸ் லலித் மத்திய குற்ற விசாரணை பிரிவிடம். இனவாதத்தை கையில் எடுத்து சில குழுக்கள் மக்களை குழப்ப முயல்வதாக அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. 3.5 வருடங்கள் இருளில் வாழ்ந்த மக்களுக்கு எதிர்வரும் 28 தேதி புதிய வீடுகள். 5000 மில்லியன் ரூபாய் செலவில் திருகோணமலை மற்றும் அனுராதபுரத்தில் புதிய இருதய நோய் பிரிவு. நாட்டில் 7 மாவட்டங்களில் 81,865 பேர் எல்நினோவினால் பாதிப்பு. பயங்கரவாதத்துக்கு அரசு ஆதரவு வழங்கும் நாடுகளின் பட்டியலில் இருந்து சிரியாவை நீக்கியது அமெரிக்கா.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். துபாயில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான லலித் கண்ணங்கரை எனப்படும் பஸ் லலித் இன்று காலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். அவர் விசாரணைகளுக்காக மத்திய குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நாட்டின் போதைப்பொருள் வர்த்தகத்தின் பிரதான நபர் இவர் என்பதோடு மனித கொலைகள், கப்பம் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் பஸ் லலித் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவராவார். கடந்த அக்டோபர் மாதம் லலித் கண்ணங்கரை எனப்படும் பஸ் லலித் துபாயில் கைது செய்யப்பட்டார். இவர் கடந்த 2013 ஆண்டு முதல் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொலை, கொள்ளை, போதைப்பொருள் வர்த்தகம், உயிர் அச்சுறுத்தல் விடுத்தல் போன்ற பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு போலீசாரால் தேடப்பட்டு வந்த நபராவார். ஆயுதங்களை கடத்திய குற்றச்சாட்டு இவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளது. இந்நாட்டு போலீஸ் குழுவும் துபாய் போலீசாரும் இணைந்து முன்னெடுத்த ஒன்றிணைந்த நடவடிக்கையின் போது துபாயில் தொடர்மாடி குடியிருப்பொன்றில் வைத்து பஸ் லலித் கடந்த அக்டோபர் மாதம் கைது செய்யப்பட்டார். அதற்கமைவாகவே அவர் இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்ற விசாரணை பணியகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரும் போதைப்பொருள் வர்த்தகருமான பஸ் லலித் என்னும் சந்தேக நபர் ஈட்டிய சொத்துக்கள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்தார். சர்வதேச போலீசாரினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இந்நாட்டு பாதாளக்குழு உறுப்பினர்கள் 16 பேர் இவ்வருடத்துக்குள் மாத்திரம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். தற்போது துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள பிரபல பாதாள குற்றக்கும்பல் உறுப்பினர்களான அல்டோ தர்மே, வனாத்து சத்து ஆகியோரும் எதிர்வரும் நாட்களில் நாட்டுக்கு அழைத்து வரப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேபோல் 2026 ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட 839 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்தார். அதேபோல் 2024, 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட 3,878 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பஸ் லலித் என்பவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட செய்தி வெளியானதை அடுத்து பல இடங்களில் மக்கள் பட்டாசு கொளுத்தி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அரசாங்கத்துக்கு எதிராக மக்களின் மனநிலையை மாற்ற முடியாத நிலையில் இனம் மற்றும் மதங்களுக்கிடையில் மோதலை ஏற்படுத்தி இனவாதத்தை உருவாக்க முயல்வதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச சிறு அரசியல் குழுக்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளார். அவாரண பொய்யான கருத்து மற்றும் பிரச்சாரங்கள் தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சிலர் தேசிய கொடியை மாற்ற வேண்டுமென்று நான் கூறியதாக பொய்யான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். சமூக வலைதளத்தில் இது பகிரப்படுவதாக எனக்கு தகவல் கிடைத்தது. இது நான் கூறாத பொய்யான தகவல். இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. உங்களிடமும் இந்த விடயம் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு இதனை அனுப்பியவரின் தொலைபேசி இலக்கம் மற்றும் லிங்கை எனக்கு அனுப்புங்கள். அது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது. இது எமது நாட்டின் அரசியல் சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒன்று. முன்னர் சில அரசாங்கங்கள் தம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கு இனவாதத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். சில சிறுகுழுக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக மக்களின் சிந்தனையை கட்டியெழுப்ப முடியாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் செல்லும் இடம்தான் இனம் மற்றும் மதங்களுக்கிடையில் மோதலை உருவாக்கி இனவாதத்தை ஏற்படுத்தி செயற்படுத்தும் நிலையாகும். கடந்த 1.5 வருடங்களாக நாம் அதனை கண்டோம். கண்டவுடனேயே அதற்குரிய நடவடிக்கைகளை நாம் எடுத்தோம். நவம்பர் மாதம் வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதிகளிலும் இவ்வாறான பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து மோதல்களை உருவாக்க திட்டமிட்டனர். அவர்களுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ தெரிவித்தார். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு மலையக மக்களுக்காக நிர்மாணித்துள்ள கபரகல நவோதயாபுரம் வீடமைப்பு திட்டம் எதிர்வரும் 28 தேதி மக்களின் உரிமைக்கு கையளிக்கப்பட உள்ளது. 2023 மார்ச் மாதம் 19 தேதி பதுளை ஹல்துமுல்லை பூனாகலை கபரகல லியங்கவல கந்த இந்த பகுதிகளில் இடம்பெற்ற மண் சரிவில் 50 குடும்பங்களுக்கு வீடுகள் அற்றுப்போயின. அப்போதிருந்து 3.5 வருடங்களுக்கும் அண்மித்த காலம் இம்மக்கள் அப்பகுதிகளில் மூடப்பட்டிருந்த தேயிலை தொழிற்சாலையிலேயே வாழ்ந்து வந்தனர். மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலேயே அவர்கள் இந்த தேயிலை தொழிற்சாலைக்குள் தமது வாழ்க்கையை கழித்தனர். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மக்களின் வீட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. மலையகம் மகிழ்ச்சி திட்டத்தின் கீழ் அவர்களுக்கான புதிய வீடமைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு குடும்பத்துக்கு 550 வர்க்க அடி அளவை கொண்டதாக இவ்வீடு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ஒரு வீட்டுக்கு 32 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு 50 வீடுகள் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவே நிர்மாணிக்கப்பட்டது. 2025 ஜனவரி மாதம் 10 தேதி இது தொடர்பான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அதன் பின்னர் அந்த வருடத்தில் மார்ச் 15 தேதி வீடமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அமைச்சர் சமந்த வித்யாரத்னவின் நேரடி தலையீட்டின் கீழ் ராணுவத்தின் பொறியியல் சேவை படைப்பிரிவு மற்றும் ஏனைய தரப்பினர் வழங்கிய ஒத்துழைப்புடன் இது நிர்மாணிக்கப்பட்டது. புதிய வீடொன்று இவ்வாறு ஒரு குடும்பத்துக்கு கிடைப்பதனூடாக குடும்ப பாதுகாப்பு, கௌரவம் மற்றும் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக கல்வி கற்கும் வாய்ப்பு என்பன ஏற்படுகின்றன. சுமார் 3.5 வருட காலமாக மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்க்கையை கொண்டு சென்ற இம்மக்களுக்கு காணியுடன் வீடொன்று கிடைப்பது உண்மையிலேயே மறுவாழ்வு கிடைத்துள்ளது உறுதிப்படுத்துகின்றது. திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய இருதய நோய் பிரிவொன்றும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் புதிய இருதய நோய் மற்றும் இதய குழாய் சத்திர சிகிச்சை தொகுதியையும் நிர்மாணிக்க 5,000,000,000 ரூபாய்க்கும் அதிக நிதி செலவிடப்படவுள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்தார். இதற்கென அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் புதிய இருதய நோய் சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்றை நிர்மாணிப்பது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் புதிய இருதய நோய் மற்றும் இதய குழாய் சத்திர சிகிச்சைக்கான கட்டிடத் தொகுதியையும் நிர்மாணிக்கப்பட உள்ளது. இதய நோய்களை அடையாளம் காண்பதற்கும் இதய நோய் சிகிச்சை நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் சுகாதார மற்றும் மருத்துவ சேவைகளை மேம்படுத்தும் கருத்திட்டமானது ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவராண்மையின் நிதியுதவியின் கீழ் 2018 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கண்டி தேசிய வைத்தியசாலை, அனுராதபுரம் குர்ணாகல் மற்றும் பதுளை போதனா வைத்தியசாலைகள் மற்றும் திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலையின் இதய நோய் சிகிச்சைகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டத்தின் முதலாவது தொகுதியின் கீழ் திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலையின் புதிய இதய நோய் பிரிவுக்கான கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கும் 3வது தொகுதியின் கீழ் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் இதய நோய் மற்றும் இதய குழாய் சத்திர சிகிச்சைக்கான கட்டிடத் தொகுதியை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தக்காரர்களை தேர்ந்தெடுப்பதற்கான கடன் ஒப்பந்த ஏற்பாடுகள் மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவராண்மையின் பெருகை வழிகாட்டுக்கமைய விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் உயர்மட்ட விலை மனு கோரல் குழுவின் பரிந்துரைக்கமைய மாகா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. திருகோணமலை வைத்தியசாலையின் இப்பணிகளுக்கு 2,36,000,000 ரூபாய் ஒப்பந்தமும் அனுராதபுரம் வைத்தியசாலையின் இப்பணிகளுக்கு 3,04,000,000 ரூபாய் ஒப்பந்தமும் வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியது. எல்னினோ பாதிப்பு காரணமாக நாட்டின் 7 மாவட்டங்களில் 81,865 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சில பகுதிகளில் குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதால் நீர் விநியோக நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. எல்னினோ தாக்கம் 23 பிரதேச செயலக பிரிவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது.

0: குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுகின்றது. இதனூடாக 72,153 பேர் நன்மை அடைகின்றனர். அதிகளவு பாதிக்கப்பட்ட மக்கள் மொனராகலை மாவட்டத்திலேயே உள்ளனர். அவண்ணிக்கை 33,023 ஆகும். நாட்டின் ஒரு பகுதி வறட்சியால் பாதிக்கப்படும் நிலையில் மற்றொரு பகுதியில் மழை பெய்து வருகிறது. கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எல்நினோ தாக்கத்துக்குள்ளான பயிற்சிகளுக்கு விவசாய காப்பீட்டு நட்டஈடு வழங்குவதற்கென 3,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொனராகலை, பொலநரவை, ஹம்மாந்தோட்டை, அனுராதபுரம், அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் வறட்சியான வானிலை நிலவுகிறது. மொனராகலை மாவட்டத்தில் 1,401 ஏக்கரும், பொலநரவை மாவட்டத்தில் 1,859 ஏக்கரும், ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் 783 ஏக்கரும், அம்பாறை மாவட்டத்தில் 1,055 ஏக்கரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 1,923 ஏக்கரும் வறட்சியால் சேதமடைந்துள்ளது. நெல் பயிற்சிகை, சோளம் உள்ளிட்ட ஏனைய பயிற்சிகைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாய கமநல காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது. உயிர்த்தை ஆயிரத்தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு செப்டம்பர் 22 வழங்கப்படும் என கொழும்பு சிறப்பு மேல்நீதிமன்றம் நேற்று அறிவித்தது. இவ்வழக்கின் பிரதிவாதிகளின் வாய்மொழி வாதங்கள் நேற்று மாலை 6 மணியளவில் நிறைவடைந்ததையடுத்து எழுத்துப்பூர்வ வாதங்களை எதிர்வரும் செப்டம்பர் 8 முன்னர் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு சிறப்பு 3 மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழு உத்தரவிட்டது. வழக்கின் முறைப்பாட்டாளர் தரப்பு சாட்சி விசாரணை கடந்த 13 நிறைவடைந்தது. உயிர்த்த ஞாயிறுதின பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியமை உள்ளிட்ட 23,270 குற்றச்சாட்டுகளின் கீழ் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டம் அதிபரினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகளின் 10 வாக்குமூலங்களை சாட்சியங்களாக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. வெடிபொருட்கள், வாள்கள், துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட 2076 வழக்கு பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு சான்றுகளாக குறிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரச பகுப்பாய்வாளர்கள் அறிக்கைகள், பெருமளவிலான DNA அறிக்கைகள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் மரண பரிசோதனை அறிக்கைகளும் சான்றுகளாக குறிக்கப்பட்டுள்ளன. நவஹர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராகவே சட்டம் அதிபரினால் 23,270 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. முச்சக்கர வண்டி சாரதிகளின் வயதிலேயே 40 அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் வரவேற்கத்தக்கது என மக்கள் தெரிவிக்கின்றனர். முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கான வயதிலேயே 40 அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அண்மையில் வெளியான தகவலை அடுத்து சமூகத்தில் இது பேசுபொருளாக மாறியுள்ளது. இன்றைய சூழலில் பல இளைஞர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தி பின்னர் முச்சக்கர வண்டிகளை கொள்வனவு செய்து சாரதிகளாக பணியாற்ற ஆரம்பிக்கின்றனர். குறைந்த வயதிலேயே வீதி போக்குவரத்தில் ஈடுபடும் சிலரிடம் போதிய பொறுமை, பக்குவம், அனுபவம் மற்றும் பொறுப்புணர்வு இல்லா நிலை காணப்படுகின்றது. இதனால் வீதிகளில் அதிக விபத்துக்கள் பதிவாவதற்கு இவையும் காரணமாக அமைகின்றன. இந்நிலையிலேயே 40 வயதுக்கு மேலுள்ளவர்களுக்கு முச்சக்கர வண்டி செலுத்துவதற்கான அனுமதி வழங்கும் செயற்பாடு காலத்துக்கு தேவையான தீர்மானம் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: அமெரிக்கா பயங்கரவாதத்துக்கு அரசு ஆதரவு வழங்கும் நாடுகளின் பட்டியலில் இருந்து சிரியாவை அதிகாரப்பூர்வமாக நீக்கியுள்ளது. சிரியா கடந்த 1979 முதல் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்த நிலையில் 47 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த தீர்மானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்காக சிரியாவின் புதிய அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் வழங்கியுள்ள உறுதிமொழிகளை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் சிரியா மீது விதிக்கப்பட்டிருந்த சில நிதி மற்றும் வர்த்தக கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதுடன் சர்வதேச முதலீடுகள் மற்றும் பொருளாதார மீட்சிக்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சிரியாவை மீண்டும் உலக பொருளாதார அமைப்புடன் இணைப்பதற்கான முக்கிய நடவடிக்கையாகவும் இந்த தீர்மானம் கருதப்படுகிறது. ஹைட்டியின் தலைநகர் போட்டோ பிரின்ஸில் ஆயுத குழுவினர் நடத்திய

0: தாக்குதலில் 47 பேர் உயிரிழந்துள்ளனர். போர்ட் ஓ பிரின்ஸ் தலைநகருக்கு அருகிலுள்ள கென்ஸ்கோஃப் பகுதியில் ஆயுத குழுவினர் நடத்திய தாக்குதலில் 47 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 22 பேர் காயமடைந்துள்ளனர். இரவு நேரத்தில் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு முதல் கென்ஸ்கோஃப் பகுதி ஆயுத குழுக்களின் பல்வேறு தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்து வருவதுடன் இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். காவல் நிலையத்துக்கு அருகிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். தங்களை பாதுகாக்க அரசாங்கமும் போலீசாரும் தவறிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளதுடன் பிராந்திய போலீஸ் அதிகாரி பதவி விலக வேண்டும் என்றும் கோரியுள்ளனர்.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 265 ஓட்டங்களை பெற்றுள்ளது. சொனால் தினுஷா ஆட்டமிழக்காமல் 85 ஓட்டங்களை பெற்று இலங்கை அணி சார்பில் மீண்டும் தனது சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகளை இழந்து 503 ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை இடைநிறுத்தியது. தேவ்தப் படிக்கல் 117 ஓட்டங்களையும் துருவ் ஜுரேல் ஆட்டமிழக்காமல் 115 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கை அணிக்காக பசுந்து சூரிய பண்டாரு 80 ஓட்டங்களை பெற்றதுடன் லஹிருக்குமாறு 8 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காமல் களத்திலுள்ளார். இலங்கை அணி இந்தியாவை விட இன்னும் 238 ஓட்டங்கள் பின்தங்கியுள்ளது. தொடர் முழுவதும் அழுத்தமான சூழ்நிலைகளிலும் சிறப்பாக விளையாடி வரும் சொனால் தினுஸ் தனது நிதானமான ஆட்டத்தின் மூலம் இலங்கை அணிக்கு முக்கியமான நிலைத்தன்மையை வழங்கியுள்ளார். நான்காம் நாள் ஆட்டத்தில் அவர் தனது இன்னிங்ஸை மேலும் சிறப்பாக தொடர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: துபாயில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பஸ் லலித் மத்திய குற்ற விசாரணை பிரிவிடம். இனவாதத்தை கையில் எடுத்து சில குழுக்கள் மக்களை குழப்ப முயல்வதாக அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. 3.5 வருடங்கள் இருளில் வாழ்ந்த மக்களுக்கு எதிர்வரும் 28 திகதி புதிய வீடுகள். 5000 மில்லியன் ரூபாய் செலவில் திருகோணமலை மற்றும் அனுராதபுரத்தில் புதிய இருதய நோய் பிரிவு. நாட்டில் 7 மாவட்டங்களில் 81,865 பேர் எல்நினோவினால் பாதிப்பு. பயங்கரவாதத்துக்கு அரசு ஆதரவு வழங்கும் நாடுகளின் பட்டியலில் இருந்து சிரியாவை நீக்கியது அமெரிக்கா. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். Seven on the

தேடி சக்தி கொஞ்சம் எறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி. பெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் எறுதடி

மனது மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். அடிமாமா மகர்

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM அன்னி சாயம் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனின்

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன்.

0: உபயோகப்படுத்தும் இன்றைய நாள்.
1: இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் திகதி. தமிழ் சினிமாவிலும் தமிழர்களின் மனதிலும் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஜனன தினம் என்று.

0: 1952 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 திகதி மதுரையில் இவர் பிறந்தார். சினிமாவில் காலடி எடுத்து வைத்த பிறகு தனது கடின உழைப்பாலும் தனித்துவமான நடிப்பாலும் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் இவர். விஜயகாந்த் என்றாலே நினைவுக்கு வருவது வெறும் திரைப்படங்கள் மட்டுமில்லை, நேர்மை, துணிச்சல், கம்பீரம், உதவும் மனப்பான்மை இவையும் சேர்ந்ததுதான் அவருடைய தனி அடையாளம்.
1: கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், புடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதது வாசல்ல படியா இருக்குது. அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு. நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது, நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும்.
0: 1970களில் இறுதியில் திரைப்பட பயணத்தை தொடங்கிய இவர் பின்னர் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக உயர்ந்தார். குறிப்பாக காவல்துறை அதிகாரி, ராணுவ வீரர், சமூகத்திற்காக போராடும் கதாபாத்திரங்கள் போன்றவற்றில் அவர் காட்டிய கம்பீரம் ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டது. கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அவருக்கு கேப்டன் என்ற பட்டப்பெயரை மக்கள் மத்தியில் இன்னும் வலுவாக நிலைநிறுத்தியது. அதன் பிறகு சத்ரியன், ரமணா, வானத்தை போல, நரசிம்மா, வல்லரசு, செந்தூர பாண்டி போன்ற பல திரைப்படங்கள் அவரது திரைப்பயணத்தில் முக்கியமான படங்களாக அமைந்தன. அவருடைய திரைப்படங்களில் ஆக்ஷன் இருந்தது, கம்பீரம் இருந்தது, ஆனால் அதைவிட முக்கியமாக மக்களுக்காக நிற்கும் ஒரு கதாநாயகன் என்ற பிம்பம் இருந்தது. விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசும் போது அவருடைய மனிதநேயத்தையும் மறந்துட முடியாது. தன்னுடன் பணியாற்றியவர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என பலருக்கும் உதவியவர் என்ற பெயர் அவருக்கு இருந்தது. 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 28 திகதியன்று அவர் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற திரைப்படங்களும் அவரது கம்பீரமான கதாபாத்திரங்களும் ரசிகர்களின் நினைவுகளும் இன்றும் அவரை உயிரோடு வைத்திருக்கின்றன என்றே கூற வேண்டும். விஜயகாந்த் ஒரு நடிகர் மட்டுமல்ல, திரையில் கம்பீரமாக நின்ற ஒரு கதாநாயகன், மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு கேப்டன் என்றே சொல்ல வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவுகளோடு உங்கள் மனதோடு இணைந்திருக்கும் வசந்தம் FM.

வணக்கம். நேற்றைய தினம் செய்தெடுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் நேயர்கள் இப்போது முதல் கேட்கலாம். அந்த கோடிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 3089, வெற்றி இலக்கங்கள் முறையே 8, 12, 46, 60. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 8, 12, 46, 60. ஆங்கில எழுத்து எண், மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எண். ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 4975, வெற்றி இலக்கங்கள் முறையே 8, 13, 51, 56. மீண்டும் ஒரு முறை 8, 13, 51, 56. வெற்றியீட்டிய ராசி துலாம், ராசி துலாம். சூப்பர் போலிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 3263, வெற்றி இலக்கங்கள் முறையே 31, 43, 60, 78. மீண்டும் ஒரு முறை 31, 43, 60, 78. ஆங்கில எழுத்து கியூ, ஆங்கில எழுத்து கியூ. சனித்தவிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 5424, வெற்றி இலக்கங்கள் முறையே 33, 56, 74, 78. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 33, 56, 74, 78. ஆங்கில எழுத்து எஃப், மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எஃப். சுப்பிரதன சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 997, வெற்றி இலக்கங்கள் முறையே 3, 1, 3, 0, 8, 3. மீண்டும் ஒரு முறை 3, 1, 3, 0, 8, 3. ஆங்கில எழுத்து ஜி, ஆங்கில எழுத்து ஜி. ஜயசம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 471, வெற்றி இலக்கங்கள் முறையே 3, 0, 8, 3. மீண்டும் ஒரு முறை 3, 0, 8, 3. ஆங்கில எழுத்து ஜி. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 1093, வெற்றி இலக்கங்கள் முறையே 10, 34, 45. மீண்டும் ஒரு முறை 10, 34, 45. கப்பல்களுக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 2439, வெற்றி இலக்கங்கள் முறையே 12, 48, 51, 56. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 12, 48, 51, 56. ஆங்கில எழுத்து இசட், மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து இசட். சூப்பர் இலக்கம் 33, மீண்டும் ஒரு முறை சூப்பர் இலக்கம் 33. இவைகள் தான் நேற்றைய தினம் சீட்டிழக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: உலகின் நட்சத்திரம்
1: என்ன பேர் வைக்கணும் ஆசைப்படுறாங்க, பேச கத்து கொடுக்கறாங்க, நடக்க கத்து கொடுக்கறாங்க, சாப்பிட கத்து கொடுக்கறாங்க, கல்வியை கத்து கொடுக்கறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டியது எப்படி பெத்தவங்களோட கடமையோ, அதே மாதிரி பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டியதும் அவங்களோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டியதும் பிள்ளைகளோட கடமைன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் நினைச்சு பாரு.
2: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் விஜயகாந்த்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் திரைப்பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? ஓகே விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே விஸ்வநாதன், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, வீட்லயா வேலையா? ஓகே ஓகே விஸ்வநாதன், டீ எல்லாம்
2: குடிச்சிட்டீங்களா?
1: ஓகே விஸ்வநாதன், அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கதெல்லாம் கேட்க போறீங்க?
2: அருமலைக்கு
1: என்னோட
2: நன்றி வணக்கம்.

0: நூற்றிரண்டு சுமார் நூற்றிரண்டு சுமிட்டாலை வரிசையில் வசந்ததியின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக நீர்கொழும்புல இருந்து நிசாம் வந்திருக்காங்க. வணக்கம் நிசாம்.
1: வணக்கம் வணக்கம் சீசோபி ரூபகுமார்.
0: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: கலையில உங்கள நிகழ்ச்சியில கேட்டுக்கிட்டீங்க, சூப்பர் நிகழ்ச்சிகளை.
0: அப்படியா? ஓகே ஓகே ஓகே ஓகே. டீ எல்லாம்
1: குடிச்சீங்களா? டீ எல்லாம் இன்னும் குடிச்ச இல்லக்கா. என்னடா லைனுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க, கிடைக்குது.
0: ஓகே நிசாம், இப்போ லைன் கிடைச்சிட்டு தானே சந்தோஷமா?
1: ஆமா அக்கா, லைன் கிடைச்சிட்டு சந்தோஷம்.
0: ஓகே, அடுத்த பாடல் யார் இருக்கங்களும் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் கனடால வசிக்கும் என்னுடைய அன்பு தங்கச்சி, யூகேல எங்கட முசாத் மச்சான் ரீமா, வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும் எனக்கு நல்ல கலைசியா சரி நல்ல பாட்டுன்னு தரலாமா?
0: ஓகே கண்டிப்பா.
1: சூப்பர் ஸ்டார்ல தாய் வீடு படத்துல உன்னை அழைத்தது கண் என்ற பாட்டு.
0: யார் அழைத்தது உங்களை?
1: எங்களை நீ யார் அழைக்கும், யாராவது அழைக்கட்டும்.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி,
0: நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சொல்லி குறிஞ்சாங்கண்ணில இருந்து அசுரதி நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிய வணக்கம் சொல்லி இந்த கலை அரசும் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் ஆயிரம் ரூபாய் சகோதரி இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் சொல்லி மாபடியில இருந்து ராமச்சந்திரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கர்ணன் மற்றும் ருஷாந்தன், கார்த்திக், ரியாஸ் ஆகியோருக்கும் நிகழ்ச்சியில் பாடல் தாருங்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி கோகுல்நாத் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. அவரும் கூட அன்பு நண்பர்களான ஆனந்தகுமார், வர்மா மற்றும் ஜின்னா, ஆகாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சி கொண்டு ஒரு அருமையான பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்புறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்.

0: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கோம். இப்போ இங்க பேசுறதுக்காக முஸ்தகீன் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: அமைதியான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அனைத்து வசந்த உறவுகளுக்கும் எனது வேத பிள்ளைகளான உமர், உஸ்மான், யூஜ், பாயரை நினைத்து கொண்டு அனைத்து வசந்த உறவுகளுக்கும் கல்முனை எதிர்த்தா நடராஜனை ஆயுதர் கிருந்தக்குள்ள ராசமணிக்கு நாஜேந்திர நீலமேவம் கோவிந்தராஜ் கூட்டுறவு ஜெயா மேடத்தை நினைத்துக் கொண்டு உங்களோட எனக்காகவும் கேட்போமே.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. அடுத்த மாதம் பிராணப்படல் இருக்கு, கேட்டு வரலாம்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் அன்னி சாயம் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனின்.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0767-76-76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: அரசு திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேச சாந்தி கோவிந்தராஜா வந்திருக்காங்க. வணக்கம் சாந்தி கோவிந்தராஜா.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: ஆமா, சாப்பாடு முடிஞ்சது.
0: ஓகேமா. ஓகே, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: பாடல் எல்லாம் மிகவும் அருமையான பாடல் கேட்டுக்கொண்டு அறிக்கை.
0: ஓகே, அடுத்த பாடல் யார் இருக்குங்களா கேட்க போறீங்க?
1: அனைவருக்காகவும், பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதுசாமிக்காகவும் தான் அறிவிப்பாளர். உங்களுக்காகவும் மற்றும் பருத்தி திரை அருள்மொழி முனராகவே தனலட்சுமிக்காகவும் உங்கள் நன்றிக்கு நீ பாடலை தாரும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடுத்த வருஷ பிராண பாடல் இருக்கு. இளையராஜாவினுடைய இசையில முதல் மரியாதை திரைப்படத்துக்காக

0: தெரிஞ்சோ தெரியாமலோ நான் யாருக்கும் எந்த துரோகம் செஞ்சதில்ல. எனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு கூட நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன். ஆனா அவங்க எல்லாருமே என்ன வேண்டாதவனாவும் பகையாளியாவும் தான் பாக்குறாங்க.
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் விஜயகாந்த்.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக தும்புதிரையில இருந்து சின்னையா மகாதேவன் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஐயா. அப்புறம் என்ன செஞ்சுட்டு
1: இருக்கீங்க?
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.
1: எனக்கு ஒரு பாடல்.
0: என்ன பாடல்? ஓகே, உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்குது. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: வாசமலர் கூடி.
1: ஒளிக்கரமிக்க பாடலோடு நானும் நிகழ்ச்சி இரண்டு விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சி உடனிருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ சூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா, இணைந்து கொள்ளுங்கள் நீங்களும். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற தோறு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். 102.6 102.8 நிலவரிசையில்

0: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். செவ்வாய் ராகங்கள் பாடல்கள் பிடித்திருக்குதா?
1: ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன். காலையில இருந்து இன்னைக்கு செவ்வாய் ராகங்கள் தானே கேட்டுட்டு இருந்தேன்.
0: அப்படியா, சரி சரி. உங்கள் ஊர் பேர் தங்கமலையா?
1: சொல்லும்
0: போதே ஆசையா இருக்குது. சரி அம்மா, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: நண்பு கணவர் ரவிச்சந்திரன், மகள் சபிக்ஷா, மகன் திக்ஷிங் தேவ், வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. அதே போன்று பேஸ்புக் வழியாக அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே கருங்காலை சோழிலிருந்து மில்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வணக்கம் என்று சொல்லுங்கள். கின்யா மௌருஃப் நகரம் நசூர் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்க செல்வ சன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொண்டைமன்னாரிலிருந்து லிந்துலை எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது பகுதியிருக்கிறார். நான் ஷாருக் அக்குரனிலிருந்து எனக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது. புவனேஷ்னா வசந்த் அனிதா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: இரவுகள் ஆயிரம் கதை சொல்லும், அந்த கதைகள் எனக்கு காற்றலையில் கவிதைகளாக வந்து சேரும். அந்த கவிதைகள் காணங்களோடு வரும்போது காற்றலையை நாங்கள் சுவாசிக்கின்றோம். கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த நிலா. இனிமையான பாடல்களோடு உங்களது பெயர்களும் கவிதைகளும் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் மும்தாஸ் பேகம், வணக்கம். மும்தாஸ் பேகம் சொல்லுங்க. மும்தாஸ் பேகம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: சந்தோஷமா இருக்கேன். சாப்பிட்டாச்சா?
1: முந்தாஸ்
0: பேகம், யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு? அப்படியா? சரி, நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்றோம். சரியா? சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கஹவத்த ரம்சி, பாலா, சித்துமா, ரஹானி எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். நன்றி, அன்பு கலந்த வணக்கம். அன்பு நெஞ்சம் மர்ஷூக், நன்றி மர்ஷூக். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். 6:50 இதய ரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஹயா ஃபசாத், அன்பு வணக்கம் என்று சொல்லியிருக்காரு. ஹாயா அண்ணா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். தங்கமலையிலிருந்து குருபரன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் கரோலினா. ஆகாஷ், அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். செவ்வாய் கிரகங்கள் தரும் வசந்த நிலாவோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். மோதூர் பட்டித்திட்டிலிருந்து வடிவேல், அன்பு வணக்கம். மஸ்கலியா அஜித் தலைவா, நன்றி. அன்பு அறிவிப்பாளர் புவனேஸ்வர், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். வேறுவிலிருந்து ஜமன் மாவத்திலிருந்து நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக வந்து கொண்டிருக்கிறது, பழைய நினைவுகளை தூண்டிக் கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் மாவனிலிருந்து அசீம், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். பாடல்கள் பிடித்த
1: ஆரம்ப பாடலே வேற லெவல் அண்ணா.
0: அந்த மாதிரி பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு?
1: அந்த மாதிரி பாடல் சொல்லவா வேணும் அண்ணா. காலையில வணக்கம் வசந்திருந்து நைட் வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அண்ணா.
0: அப்படியா?
1: இது மாதிரி பாடல் செவ்வாய்க்கிழமை மட்டும்தானே அண்ணா வரும்.
0: அது சரி,
1: அதுவும் வசந்த நிலாலதான் இது மாதிரி பாடல்கள்
0: சோக பாடல்.
1: சும்மா மனசுல உள்ள வழியெல்லாம் சும்மா 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் போடி ஒரு 28-30 பாடல் சொல்லி
0: வேலைல்ல.
1: தலைவலி வந்தவங்களுக்கு தான் வழி தெரியும்.
0: மன நிறைவுன்னு சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றது, வெளிப்படையாகவே சொல்லியிருந்தீர்கள் உங்களுடைய நினைவுகளை.
1: இனி உண்மையத்தானே சொல்லணுமா? இந்த பாடல்கள் வந்து அது மாதிரி பாடல்களே அண்ணா.
0: ஆழமான வரிகள் என்ன
1: கட்டாயம் அண்ணா.
0: சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: பாடல் கேட்பதுக்கண்ணா எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்த நிலா கேட்கும் அனைவருக்காகவும் எனக்கு ஒரு பாடல் வேணும் அண்ணா.
0: என்ன பாடல்?
1: கண்மணி காதல் வாழ வேண்டும்.
0: கண்மணி காதல் வாழ வேண்டும், என்ன காரணம்?
1: அப்படி ஒன்றுமே இல்லன்னா, ஒவ்வொரு வசந்த நிலால ஒவ்வொரு பாடல் கேட்கிறேன்னா இன்னைக்கு அந்த பாடலை கேட்கணும் நினைச்சேன் அண்ணா.
0: அப்படியா?
1: ஓ அண்ணா,
0: சரி சரி. நல்ல பாடல்,
1: நல்ல பாடல் தான்.
0: சொல்லத்தாத பாடல் சொல்ல வேணுமே. வசந்த நிலா ஏராளமான சொந்தங்கள் Facebook வழியாக முடிந்திருக்கிறார்கள். என் அன்பே, நீ முன்பு என்னிடம் காட்டிய அந்த பழைய அன்பை இப்போது மீண்டும் என்னிடம் எதிர்பார்க்காதே. நீ மட்டுமே என் வாழ்க்கை என்று நினைத்திருந்தேன். உன் துயரமே என் உலகத்தின் மிகப்பெரிய துயரமாக இருந்தது. உன் கண்கள் சிரித்தால் மட்டுமே இந்த பூமிக்கு வசந்தம் வருமென நம்பினேன். ஆனால் நான் தவறாக நினைத்து விட்டேன். இந்த உலகில் அன்பை தவிர இன்னும் எத்தனையோ துயரங்கள் இருக்கின்றன. பிரிவை தவிர இன்னும் எத்தனையோ வலிகள் மனிதர்களை அழிக்கின்றன. அறியாமை, பசி, வறுமை மற்றும் நோய்கள், மனித உடல்கள் சிதைக்கப்படுவதை நான் பார்த்துவிட்டேன். அரண்மனை சுவர்களுக்கு பின்னால் விற்கப்படும் உயிர்களின் கதறலை நான் கேட்டுவிட்டேன். உன் அழகு இன்னும் என்னை ஈர்த்திருக்கிறதுதான். ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும்? உலகில் உன்னை விடவும் ஆழமான சோகங்கள் கொட்டி கிடக்கின்றன. எனவே என் அன்பே, பழைய அதே காதலோடு என்னிடம் நீ மீண்டும் வராதே.

செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்கள் மூலம் இதயத்தை தட்டி நினைவுகளை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது இந்த இனிமையான பாடல்கள். பழைய நினைவுகள் வரும்போது அதுவும் ஒரு இன்பம் தான் இல்லையா? கடந்த காலத்தை சிந்திக்க இசை என்னும் ஆயுதம் எமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. கால ஓட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு இரவு பொழுது இந்த இனிமையான பாடல்களை கேட்க இதயம் தட்டப்படுகிறது, கதவுகள் திறக்கப்படுகிறது, நினைவுகள் அலைவாய்கிறது.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 2775 0001 அல்லது 0312 2775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோடு அழைப்பில் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கணும் உங்களை போலவே.
1: எனக்கு பாடல்கள் அருமையிலும் அருமை.
0: ரொம்ப பிடிச்சிருக்குதா?
1: ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: சரி சரி.
1: ஆனா ஒரு சின்ன வருத்தம் ஒண்ணு. இன்னைக்கு
0: என்ன?
1: காலையில இருந்து எனக்கு வசந்தம் கேட்க முடியாமே போயிரு.
0: நானும் பயந்துட்டேன். என்ன சொல்லு? சரி, ஒன்னும் யோசிக்காதீங்க, அடுத்த வாரம் கேட்கலாம். சரியா? சரி. சிவகாமி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: பேர பிள்ளைகளுக்காக பாட்டு கேட்க ஆசைப்படுறேன்.
0: அப்படியா? எல்லாம் முடிச்சிருக்காங்களா பாடல் கேட்டுக்கொண்டு? அன்பான வணக்கம் போனிஷனா. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே தனலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இருந்திருக்கிறாங்க. எட்டியாந்தொட்டி பரசல் வீதியிலிருந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பு மனைவி பிரேமராணி, ஆசிரியை அபிஷாலினி, கவினேஷ், ஈவேந்தன், ஸ்ரீகாந்தன், ஷாலினி, சப்தஸ்வரா, சேஷன் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள். பாடல்கள் பிடித்திருக்கிறது பகிர்ந்திருக்கிறார். தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். வசந்தத்தின் காற்றலையில் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதயத்தை வருடுகின்ற பாடல்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே திறனைகளிலிருந்து மது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பாடல்கள் ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. கௌசல்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பார்த்தாங்க வந்திருக்கிறாங்க. மாத்தலையிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது, தன்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள், பாடல்கள் ரொம்ப படுத்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறாங்க. நன்றி. அக்கரபத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய சேகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போன்று குமார் வணக்கம் சொல்லியிருக்கிறார். அண்ணா, இடைக்கால பாடல்கள் சோக பாடல்கள் தனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த நேரத்தில் கேட்கும் போது இன்னும் இனிமையாக இருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். நன்றி. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் அழைப்பின் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும். இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா.

0: வீசே தங்கமே ஞான தங்கமே.
1: ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும். அழகான பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வசந்த நிலா பாடல்களோடு நிறைய சொந்தங்கள் தங்களுடைய பெயர்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். அன்பு வணக்கம் அண்ணான்னு சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய பெயரை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே எங்களோடு பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ராஜ்குமார் வணக்கம் சொல்லிருக்கார். வணக்கம் ராஜ்குமார். அக்கறை பற்றி பாப்புலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். முத்தையா காளிமுத்து வணக்கம் சொல்லிருக்கார். வணக்கம், நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கணபதி மனோகரன் பேருவலை ஜமன் மாவத்திலிருந்து நசார் ரியாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். சம்மாந்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எட்டியாந்தோட்டை ஜெயந்தி நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபைரூஸ் வந்திருக்கார். ஃபைரூஸ் ட்ரெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கணும்னு சொல்லக்கூடிய ரசானா ஏகேபி எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறாங்க. கொழும்பு 15 சர்மிளாக்காக பாடல் தாங்க அப்படின்னு கேட்டார். பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கிறது என்று பகிர்ந்திருக்கார். ரொம்ப நன்றி. ஹட்டன் நவீன் அன்பு கலந்த வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். இரவு பழுது வணக்கம், நான் எட்டியாந்தோட்டை பூனங்குளிலிருந்து மேகலா சாந்தகுமார். பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனா இந்த வேளையில் உங்கள் குரலில் நிகழ்ச்சி கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. போனிஷன்னா பாடல் பிடிச்சிருக்கிறது. அபிசாவல்ல டிலுக்ஷன், நன்றி டிலுக்ஷன். மில்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மாவனிலிருந்து அசீம் நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறார். வணக்கம் போனிஸ் பிரதர், எப்படி இருக்கிறீங்க? நான் ஷாருக் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வத்தல் இருந்து என்று சொல்லியிருக்கார். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ரவிசங்கர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: ஆண்டவன் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கையின் வட்டத்துல. ஆசைய நெஞ்சில வச்சு விட்டான் சோதனை கொஞ்சம் இல்ல. இரவு பொழுதின் தாலாட்டாய் இனிமையான பாடல்கள் இப்போது எங்களோட அழைப்பில் ஞானகுரு பதிலை. வணக்கம் ஞானகுரு.
1: பிரியமான இரவு வணக்கம் போலீஸ் அண்ணா.
0: நல்லா இருக்கீங்களா ஞானகுரு?
1: வசந்தத்தின் வைர அறிவிப்பால புவனேஸ்வரு கவிப்பது மிக்க மகிழ்ச்சி. நலம் அருமையான பாடல் போடுறீங்க.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க ஞானகுரு, பாடல்கள் கேட்கும் போது என்ன மாதிரி நினைவுகள் வருது உங்களுக்கு? பழைய நினைவுகள் வருதா?
1: பழைய நினைவுகள் அப்படியே கண் முன் வருது. அப்படியே உங்களோட தொலைபேசியில கதைச்சு பாடுன்னு கேட்கணும்னு ஒரு உந்துதல் வந்துருச்சு.
0: என்ன காரணம்?
1: விஷுவல் நல்லா இருக்கும், வரிகள் நல்லா, குரல் நல்லா, இசை நல்லா, அனைத்துமே நல்லா இருக்கு.
0: சரி, யாரெல்லாம் மனிதக்குள்ள போறீங்க பாடலுக்காக?
1: அடுத்தொழிக்கும் பாடல் விரும்பி கேட்பது வந்து அண்ணாமகள் இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், பிள்ளையிலான கிருதார்த்தி, தக்ஷதே, காயத்ரி, சன்விதன்யா, குளோரிடா மற்றும் மணி, தியாகமேரி, சுதர்சினி, வதன் ரம்யா, ரில்வான், பாரதி, செந்தக்குழி, ராஜமாணிக்கம், ராஜேந்திரனுக்காகவும் நிகழ்ச்சியை கேட்கும் அனைவருக்காகவும் பாடல் தாங்க. வாய்ப்புக்கு நன்றி போனேன்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள், இனிமையான பாடல்கள் வர காத்திருக்கிறது வசந்த நிலா நிகழ்ச்சியில்.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது, நீங்களும் அணிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் 12 மணி வரை. நேரம் இப்போது 11:02.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0001 அல்லது 0112 775 111 என்ற தோறு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோட அழைப்பில் உமாச்சந்திரன். வணக்கம் உமாச்சந்திரன். உமாச்சந்திரன் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கு உமாச்சந்திரன்.
1: அழுந்து கொண்டிருப்பார்கள்.
0: நீங்களும் அழுறீங்க போல. அப்படியா? சரி சரி, இசை ரசிப்பது நியாயம்
1: தானே?
0: சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: எங்களுக்கு அருமையான
0: எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி, அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களோடு தேஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். யாழ்ப்பாணத்திலிருந்து பாடல்கள் படித்திருக்கிடத்து என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிறார். இழப்பதற்கு எதுவும் இல்லாத போதுதான், இழப்பதற்கு எதுவும் இல்லாத போதுதான் நினைவுகள் நம்மை அதிகம் வதைக்க தொடங்குகிறது.

0: நினைவுகள் அலைபாயும் நேரம் இது. காற்றலை வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா. பொது அழைப்பில் ரிஷாட், வணக்கம். ரிஷாட்
1: வணக்கம்.
0: ரிஷாட் எங்க இருந்து பேசுறீங்க? பசியால ரிஷாட், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீ என்னோட வீட்டுல எப்படி?
0: எல்லாம் சந்தோஷமா நல்லபடியா இருக்கிறாங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு?
1: சூப்பர் பாடல் அண்ணா, போன பாடல் சூப்பர்.
0: அப்படியா, சரி சொல்லுங்க, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: உங்கள் குடும்பத்தினருக்காகவும் நான் கேட்கிற பாடல்.
0: என்ன பாடல்?
1: தாய் மனசு தெரியும், தாய் மனசு தெரியும்.
0: அம்மாவுக்காக?
1: ஆமா.
0: சரி, முயற்சிக்கிறேன். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: வசந்த் அனிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களோட அழைப்பில் சொல்லிபுலத்திலிருந்து சாந்தா. வணக்கம் சாந்தா.
1: வணக்கம் அண்ணா.
0: சாந்தா சொல்லிபுரம்,
1: நல்ல பாடல் எல்லாம் போடுறீங்களா? முடிஞ்சிடண்ணா.
0: ஐயோ, ரசித்து கேளுங்கள். அது என்ன சொல்றது, அந்த இசையில் நல்ல பாடல்கள் இன்னும் காத்திருக்கிறது. சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: ஆனா உங்களுக்காக மட்டும் தாங்கன்னா, எனக்கு அந்த அண்ணன் ஒரு ஆலயம் பருத்துட்டு இந்த அம்மா நீ சுமந்த பிள்ளை அந்த பாடத்தா.
0: முயற்சிக்கலாம். நன்றி
1: நன்றி என்ன நன்றி.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஹோலிக்கு வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடையேற போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நான் நாட் அவுட் பாக்குறீங்களா? சே அடே, ஐயோ ஜானி வாய்ஸ் வா.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: இப்போது முதல் மிலாதுன் நபிதின சிறப்பு நிகழ்வினை கேட்கலாம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரஹ்மத்தில் லில் ஆலமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பஅத். நாம் இந்த ரபியுனில் அவ்வல் மாதத்தில் வசந்தமாக வந்த நபியை பற்றி அன்பான நேர்களே, நாம் இந்த காலையில் அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூத்து வ இலைகன் நுஷூர் என்ற துஆவை ஓதிக்கொள்வோம். நேர்களே, இன்றைய தினம் என்பது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் பிறப்பு உலகத்தின் சிறப்பு, அவர்களின் வாழ்வு மனிதனின் மகிழ்வு, அவர்களின் இறப்பு எங்களுக்கு ஓர் இழப்பு. எனவே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை பற்றி நாங்கள் பேசுவது, அவர்களை பற்றி ஞாபகம் செய்வது, அவர்கள் மீது சொலவாத்து சொல்வது, இவைகளெல்லாம் ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நபியே, நீங்கள் இரண்டு விடயத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லி அதை கொண்டு சந்தோஷப்பெறுங்கள், சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறான். ஒன்று, பிஃபத்லில்லாஹ், அல்லாஹுடைய அருள்மறை அந்த குர்ஆன், அதை கொண்டு நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். அதே போன்று வபி ரஹ்மத்திஹி, அவனுடைய ரஹ்மத்தாகிய அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுவதன் மூலமாக, அவர்களை ஞாபகம் செய்வதன் மூலமாக, அவர்களின் மீது சலவாத்து சொல்வதன் மூலமாக நாங்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் என்று நபியிடத்தில் சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு சொல்கின்றான். கண்ணியமான நேர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் இந்த தருணத்திலே இந்த நேரத்திலே பேசுவதற்கு நாங்கள் ஒரு தகுதியானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமில்லாமல் இன்றைய நேரம் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் வேறொரு தினத்திலாவது அல்லது வேறொரு நாட்களிலாவது வேறொரு மாதத்திலாவது நாங்கள் மேடை போட்டு பேச வேண்டும் என்பதை, அது பேசுவது ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், சுஃப்யான் இப்னு உயைனா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது சாலிஹீன்களை நல்லடியார்களை பற்றி பேசுவது ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறது என்று சுஃப்யான் இப்னு உயைனா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் அதை அவர்களை பற்றி பேசினால் எங்களுக்கு ரஹ்மத் கிடைக்கிறதுக்கு அதாவது மனதில் நிம்மதி கிடைக்கிறது. எவ்வாறென்றால், ஒரு தடவை சஹாபாக்கள் மதீனா மஸ்ஜிதுன் நபவியிலே அவர்கள் என்ன செய்கிறார், ஒன்று கூடியிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் எங்களை அவனுடைய மார்க்கத்தில் எங்களை அல்லாஹ் ஆக்கியதையும், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு அந்த ஹபீபை எங்களுக்கு நபியாக தந்ததையும் அவர்கள் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள், அந்த மஸ்ஜிதிற்கு வந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னாங்க அந்த சஹாபாக்கள், நாங்கள் உங்களை நினைத்தும் அல்லாஹுடைய நியமத்தை நினைத்தும் நாங்கள் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். கேட்டாங்க, நபி அவர்கள் இதை தவிர வேற ஒன்றும் பேசவில்லையா? சொன்னார்கள், இது மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் உங்களை பற்றி அமரர்களிடத்தில் மலக்குமார்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான், புகழ்ந்து பேசுகிறான் என்ற செய்தியை தற்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இங்கு எனக்கு அறிவித்து விட்டு சென்றார்கள் என்று சொல்லி அந்த சஹாபாக்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி கொடுத்தார்கள். அதே போன்று இன்னொரு தடவை சஹாபாக்கள் மஸ்ஜிதிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னைய நபிமார்களை பற்றி அந்த தருணத்தில் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், பேசுவதற்கு தகுதியானவன் நான் தான், என்னை பற்றி பேசுங்கள் என்று மக்கள், அதாவது சஹாபாக்களுக்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். எனவே அன்பான நேர்களே, நாங்கள் எமக்கு கிடைத்த இந்த தினத்திலாவது நாங்கள் அந்த நண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசி அவர்களுடைய புகழை சொல்லி அவர்களுடைய அந்த அருள்கொடைகளை அருளை பற்றி பேசி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை நாளை மறுமையில் பெற்ற அந்த கூட்டத்திலே எம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

நேயர்களுக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 நீங்கள் இணைந்திருப்பது விடியல் நிகழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி மலர்ந்திருக்கும் இந்த பகுதி உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய நாள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே மன அமைதியும் தடைகளற்ற வெற்றியும் அளவற்ற சந்தோஷம் நிறைந்த ஒரு பொழுதாக அமைய வேண்டும் என்று நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு, இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை அப்படின்னு சொன்ன உடனே வாரத்தினுடைய நடுவில் ஏற்படும் அந்த சிறிய சோவை தூக்கி எறிந்துவிட்டு புத்துணர்ச்சியோடு இயங்கும் ஒரு நாளாக கூட இந்த நாள் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த புத்துணர்ச்சியை மேலும் அதிகரிக்க பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து விடியல் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பயணிக்க போறோம். இன்றைய நாள் நல்லபடி சுபகமாக ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் நான் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு, இன்றைய சிந்தனைக்காக புதன்கிழமை என்பது வாரத்தின் மையப்புள்ளி. வாரத்தின் தொடக்கத்தில் நாம் நிர்ணயித்த இலக்குகளை அடைவதற்கு இன்னும் நாட்களும் நேரமும் இருக்கின்றது என்பதை நினைவில் கொள்ளும் நாள். சோர்வு ஏற்பட்டால் ஓய்விடுங்கள், ஆனால் ஒருபோதும் உங்கள் முயற்சியை மட்டும் எப்போதும் கைவிடாதீர்கள். நீங்கள் உலகிற்கு எதை கொடுக்கின்றீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இன்று நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் புன்னகையும் இன்சொற்களையும் பகிருங்கள். அது உங்களுக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கும். ஒரு இனிமையான ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனையோடு இந்த நாளை நாங்கள் அப்படியே ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க. அழைப்பு நீட்பத்துங்கள் 0123 2205 0301 அதே போல 0123 2705 1111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல் நிகழ்ச்சி எனது கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 10 நிமிடம் ஆய்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த அவளுக்கு இருக்கும் பாடல் இது மே மாதம் திரைப்பதற்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில்

வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க.

இருக்கிறாங்க. பாதுக்கு இந்த சினித்தம்பி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. துளசல பூமிகா சினித்தம்பி, நித்தியபிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிசரன், ஈசான பிரபா தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சுக்லிங்கம், முத்துக்குமார், அருள்மணி, சென்னைய மகாதேவன், நிமேஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எடியாந்துடைய சிவாஜிரஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. எடியாந்துடைய எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? மணி விசுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, குமாரி, அதே போல எட்டியந்துறை சிவாஞ்சலிசர் கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பாடல்கள் கேட்டிருக்காங்க. விந்தனில் ராசையா வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி பத்மினி, மகள் வசந்தி, தீனுதசன் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. இதே வேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நல்ல நல்ல பல சுபகர ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாத்தளை ரெக்னோ ஹோட்டல்ல இருந்து அனில் கும்னி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதே வேளை இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் அனைவருக்குமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் டிஷான், டிலான், சஜீவன், கமிஷ்கா, சச்சுன், தனு, லுக்ஷனா, ரித்திக், சிவரூபன் ஆகியோருக்கும் பாடல் என்று கேட்டு மஸ்கலியா கங்கை வித்தியை சேர்ந்த லோகநாதன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நிஷா மாவன் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பசரையூர்ல இருந்து ஏ எஸ் பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேரம் வணக்கம் சிவானை, கோயம்புத்தூர் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக பாலு வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி லதா மற்றும் மகன் ராஜாக்காவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிக்கதுரை விடிய நிகழ்ச்சியுடன் நாங்களும் வளம் போலவே இணைந்திருக்கின்றோம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக ஆரையம்பதிலிருந்து இதயத்தினம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்ஸியா ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கவிஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இதுவரை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு மெல்போர்னில் இருந்து பிரதீபன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இயக்கியது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதோடு தன்னுடைய அன்பு குடும்பத்தினரான நித்தி ஸ்னேகா, அதே போல மெனிவி குமாரி, தங்கையான நிரோஷன் மற்றும் நிரோஷா பிரியா, அதே போல அம்மா புண்ணியவதி, அழகம்மா அஷான், அதே போல செல்வராணி ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதே வேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கழுதாவில் இருந்து சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்காங்க. அர்ப்பணர் ஃபாரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? அன்பு கிணவர் அப்துல் ஜமர் மற்றும் கந்தலக்கி உவேதன், சபிகா சத்தார் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. திருச்சகை நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி ஒன்று பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி.

சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம் இன்று நல்ல பல சுபகாரியில் அனைத்து உறவுகளுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காவும் பாட விரும்ப கேட்டிருக்கிறாங்க. மயிலும்பாவிலிருந்து பொன்னமரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பாராயஸ்டின் சிவகுமார் வந்திருக்கிறாங்க. அதே போல யட்டியந்தோட்டிலிருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம் இன்று நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சின்னையா மகாதேவன் அசுமோதரி வகத்தருடன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு அன்பர் டவுன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக கருணா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேரம் வணக்கம் அக்கா. இன்றைய நாள் என்னுடைய அன்பு தம்பி சரவணா தன்னுடைய அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா சண்முகநாத, நம்ம ரஞ்சினி, அண்ணா வண்ண தட்சிணாமூர்த்தி, அதே போல பதுஷன், அதே போல தங்கையான ரேணுகா, பிரியதர்ஷினி மற்றும் தம்பி சித்தார்த் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகிர்தின வாழ்த்துக்களை வசந்த மிகவும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கென்யா மஃபுட் நகர்ந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு பாடல் தெரிவுகள் எல்லாம் அருமை என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. இதுவே ரசலுக்குமே குசல் ராஜா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பாடல் தெரிவுகள் எல்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பலம், மனைவி அன்னபாக்கியம், மகள் தரணியாக்கம் பாடலிருந்து கேட்டிருக்கிறாங்க. கணபதி ஜெயகலா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் திஹியோ வீட்ட யோகமிலிருந்து தர்மகுமார் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். சித்திரகலா, தனுஷ்கா, ரித்திக்ஷன், புகழ்யா, அதே போல வசந்தா, ராசலிங்கம் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் எல்லோருக்குமே நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் மெஸ்மிதா, சரண்யா, அசீபா, யோகராணி, விஜயா, ரமேஷ், தமிழ்ச்செல்வன் மற்றும் சொந்தங்கள் யாவரும்